0: செய்தியின் தலைப்பு பலப்படுத்தும் தேவன். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: கடந்த வாரத்திலே ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தையை கொடுத்தார். இக்கட்டான சூழ்நிலையிலே, நெருக்கமான சூழ்நிலையிலே பல தேவைகள் வரும் பொழுது தேவன் எப்படி ஆதி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானிப்போம். புது வருட ஆராதனையிலே இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு கூட இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் என்றால் என்ன அர்த்தம்? உதவி செய்வேன். எப்படி உதவி செய்கிறார்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு உதவி செய்வதற்கு முன்பாக உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், பலத்தில் நமக்கு உதவி செய்கிற தெய்வம். பலவீனங்கள் வரும் பொழுது பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யாரும் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் முடியலன்னு சொல்றாங்கிறதுக்காக நானும் முடியலன்னு சொல்லக்கூடாது. யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கறதுக்காக என்னாலையும் செய்ய முடியாது என்று யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் எங்கே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அதை முடித்து காட்ட வைப்பார். அதான் ஆண்டவருடைய ஒத்தாசை. சில நேரம் டாக்டர்னு சொல்லலாம், இனி எங்களால காப்பாற்ற முடியாது, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முடியாதுன்னு சொல்லலாம். அது அவர்களால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியுமானால் ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்பது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்கிறவன்? தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் என்னை செய்ய வைப்பார், தேவன் என்னை நடத்துவார். சோத்திரம். எது மற்றவர்களால் முடியாமல் இருக்கிறதோ அதை முடிய செய்வதற்கு அல்லது அதை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஊழியத்துக்கு போகிற இடத்துல கல்லெறிந்தார்கள், வாரால் அடித்தார்கள், கப்பற்சேதம், பலவிதமான உபத்திரவங்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யும்போது ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டாலே ஊழியத்தை நிறுத்தி விடுவோமா என்று நினைக்கிறோம். ஆனால் ஊழியத்திலே தொடர்ந்தேச்சியாக அவன் ஊழியம் செய்த எல்லா நாட்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா மனிதர்கள் மூலமாக தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்த போது தைரியமாய் ஒன்றை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார். நம்முடைய சூழ்நிலைகள் நிரந்தரம் அல்ல, நம்மை அழைத்த தேவன் தான் நிரந்தரம். சூழ்நிலைகள் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் போக மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற என்றால் என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவர். நெவர் கிவ் அப் என்று சொல்வார்கள். நீ எதையும் விட்டு விடாதே, முடியவில்லை என்று எதையும் விட்டு விடாதே. கடைசியில் ஆண்டவரிடத்திலே வந்து என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே, உம்மோடு இணைந்தால் நான் எதையும் செய்ய முடியும், அல்லது நீர் என்னோடு இணைந்தால், நீர் எனக்கு உதவி செய்தால் நான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு இணைவாரா, நாம் அவரோடு இணைய வேண்டுமா? ரெண்டும் நடக்க வேண்டும். உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள், அது உங்கள், நீங்கள் படித்து நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் பிசினஸ் பண்ணுவீர்கள், அது உங்களுடையது. உங்களுக்கு ஒரு முதலாளி இருப்பார், ஒரு கம்பெனி இருக்கும், அது அவர்களுடையது. அந்த வேலையை செய்வதற்கு உதவி செய்ய அவர் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார். ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தை அவர் ஏற்கனவே பல இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு நான் அவரோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தில் நான் அவரோடு இணைய வேண்டும். அப்படி நான் செய்யும் பொழுது என்னுடைய வேலையின் காரியத்தில் அவர் என்னோடு கூட இணைந்து கொள்கிறார். இன்னைக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவரை நம்புறதும் ஜெபிக்கிறதும் என்னுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையே அதுதான். ஆண்டவர் உங்களோடு கூட வந்து இணைய விரும்புகிறார். அவரை கூப்பிட வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால் முடியும். உலகத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல படிப்பு இருந்தால்தான் முன்னேற முடியும், இல்லாவிட்டால் நல்ல பேக்ரவுண்ட் இருந்தால்தான் முன்னேற முடியும். ஆனால் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டா யாருமே செய்ய முடியாத காரியத்தை அவனை கொண்டு செய்வார். ஆந்திராவிலே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், சதீஷ் குமார் என்று சொல்லி, பெரிய சபை, ஆனால் 12 வயது வரைக்கும் பயங்கர போக்கிரியாக வாழ்ந்தவர். வீட்டில் அவருடைய தாயார் கூட திட்டுவார்கள். அவங்க அம்மா வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே போய் சுத்த போயிடுவாராம். குடி, சிகரெட், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு நாள் தெருப்பிரசங்கத்தில் 4 பேர் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அதை கேள்விப்பட்டு அவர் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு உருப்படாத ஒரு மனிதர், அவர் எதுக்குமே லாயக்கில்லை, எதையும் செய்ய அவரால் முடியாது, படிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் அவர் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். தனியாக தனியாக போய் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த உலகம் என்னை வெறுக்கிறது, உலகம் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறது, ஆனால் நீர் என்னை தெரிந்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபித்தார், கர்த்தர் அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய சபையில 160,000 பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா. ஆசியாவிலே பெரிய சபை, பிரம்மாண்டமான சபை, கிட்டத்தட்ட 43 மொழிகளிலே அவருடைய பிரசங்கம் டிவி மூலமாய் சென்று கொண்டிருக்கிறது. பல வெளிநாடுகளிலே CNN போன்ற தொலைக்காட்சிகளிலே, CBN போன்ற இடங்களிலே அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறார்கள். எங்கே? ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சிறியவன். இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டமாகவோ தாழ்வாகவோ இதுதான் முடியும் என்று நினைக்கக்கூடாது. தேவன் எனக்கு உதவி செய்தால் என்னை கொண்டு போகிற இடம் யாரும் கண்டடைய முடியாத இடம், யாரும் என்னை எட்டி பிடிக்க முடியாத இடம். ஒன்னே ஒன்று, அவரோடு கூட பரிசுத்தத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் போகிற இடம் எங்கோ போய்விடும். நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ ஆந்திராவிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களால முடியாத காரியத்தை இன்னைக்கு வந்த இவர் சாதிச்சிட்டாரே. வயசு நான் நினைக்கிறேன் 50 வயசுக்குள்ளதான் இருக்கு. பெரிய சபை கட்டி இருக்கிறார், ஒரே ஆராதனையில எல்லாரும் உட்கார்றாங்களாம். 52 நாள் அந்த சபையை கட்டியிருக்காங்க. அந்த சபையை பற்றி தான் நான் சொன்னேன், பெரிய பணக்காரர், லேட்டாக வந்தப்போ கதை உடச்சிட்டாங்களாம். நான் எவ்வளவு காணிக்க கொடுக்குறேன், எனக்கு கதை உடச்சிட்டிங்களே, யாராக இருந்தாலும் கத்தருக்கு முன்னாடி ஒன்று தான் போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம். அந்த வைராக்கியத்தை கத்தர் பார்த்தார். இன்னைக்கு 160,000 பேர் ஒரு ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். கத்தர் சோத்ரா, ஒரு சாதாரண மனிதனை கத்தர் கையில் எடுத்து அவனுக்கு உதவி செய்ய முடிந்தா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்ரா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 சாமுவேலின் புத்தகம் 5:6-7 வசனத்தை வாசிக்கலாம்.
2: எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று.
1: ஆண்டவராகிய தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த போது காலேபுக்கு ஒரு முக்கியமான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். காலேபு பார்த்தார், அந்த மலை நாட்டை எனக்கு தார், எனக்கு 84 வயசாகுது, இதை வேவு பார்க்க வரும்போது எனக்கு 40 வயசு, ஆனா அன்னைக்கு இருந்த பலன் என்னைக்கு, ஏன் தெரியுமா? கத்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் என் கூட இருக்காருன்னா அதை என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். யாராலும் பிடிக்க முடியாத ஒரு மலை நாடு, அந்த மலை நாட்டில் இருக்கிறவர்களை ஜெயிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் கடினமான காரியத்தை கேட்கிறான், ஏன்? அது கடினம்தான், ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை செய்வார். வாழ்க்கையில் எது கடினமாக இருக்கிறதோ அதை கத்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நீங்க என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா இது கடினமே இல்லை. ஃபாதர் பாடினாரு, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கடினமானது உமக்கு, எனக்கு கடினமா இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு எதுவுமே கடினம் அல்ல. காலை பந்த மலைநாட்டை கேட்டான், உடனே எப்புரோனை கொடுத்தான், ஆசீர்வத்து எப்புரோனை கொடுத்தான். அந்த யூதா கோத்திரத்துக்கு ஒதுக்கின இடம் காலேப், யூதா கோத்திரம். ஆனால் என்ன நடந்தது என்றால், எபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது, அதான் எருசலேம். அது இன்னும் மலையில் இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். இந்த எப்ரோனை பிடித்தான், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த மலைநாடுகளை பிடித்தான், இவனால் எபூசை பிடிக்க முடியவில்லை. காலகாலமாக அங்கே எபூசியர்கள் தான் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு ஒரு ஆசை, காலேபு எவ்வளவு பெரிய பலசாலி, அவரால் முடியாத நம்ம முடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? எப்ரோன் கிடைத்தது, ஆனால் இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு, அங்க யாராலும் போக முடியாது. அந்த எபூசியர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? ஏ தாவீதே, நீ பக்கத்துல வந்தீங்கன்னா நான் உன் கூட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்ல. எங்க நாட்டுல இருக்க குருடன் கூட உன்னை தள்ளி விட்டுருவான், சப்பானி கூட உன் கூட என்ன செய்வான், சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சிருவான். அந்த அளவுக்கு எங்க நாடு பத்திரமான நாடு, வீரர்கள்லாம் வரணுங்கிற அவசியம் இல்ல, குருடனும் சப்பானியும் உன்னை தள்ளி விட்டுருவாங்கன்னு அவ்வளவு இளக்காரமா ஏளனமா சொன்னாங்க. சமுதாயத்தில் நம்மளை பார்த்து சொல்லலாம் இளக்காரமா ஏளனமா, தம்பி சாட்சி சொன்னானே அந்த மாதிரி, நீ இதை படிச்சியா அதை படிச்சியா என்ன பண்ண போற அது பண்ண போறன்ட்டு நிறைய நம்மளை பார்த்து இளக்காரமா ஏளனமா அவமானப்படுத்துற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. இந்த ஆனாலுங்கிறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? வசனம் 8 வாசிங்க.
2: எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு.
1: கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 புத்தகத்துல 5:10.
2: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய
1: கர்த்தர்
2: அவனோட கூட
1: இருந்தார். எதுக்கு இருந்தாரு? வேடிக்கை பார்க்க இருந்தாரா? சூப்பர்வைஸ் பண்ண இருந்தாரா? அவனுக்கு உதவி செய்ய இருந்தாரா? உதவி செய்வதற்கு. காலேபு விட்டு வைத்த காரியத்தை கூட இவன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவன் எதை செய்ய நினைத்தானோ அதை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், வேலை செய்யலாம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தலாம், எதை செய்யலாம். நீங்க தேவ பிள்ளையா இருக்கும் பொழுது அது போகும்பொழுது ஆண்டவரை உதவிக்கு கூப்பிடணும். ஆண்டவரே, இதை யாராலும் செய்ய முடியல. சமீபத்தில் வெளிநாட்டில இருந்து ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், பாஸ்டர் ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமானது, நிறைய கிரிட்டிக்கலான காரியங்கள்லாம் அதுல இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் சக்சஸ்ஸாக அதை முடிக்க முடிஞ்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இதை முடிச்சாங்கன்னு சொல்லி. காரணம் தெரியுமா? யாரும் அதை செய்ய முடியல, ஆனால் இவர் செய்தார். காரணம், கர்த்தர் அவரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை துணைக்கு அழைத்து பழக வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும். அப்ப எந்த காரியம்? உங்க படிப்புல ஆண்டவரை நான் ஏற்கனவே சொன்னபடி, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். சினிமா பார்க்கும் போதுல துணைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியுமா? சிகரெட் பிடிக்கும் போதுல துணைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியுமா? தண்ணி அடிக்கும் போது துணைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியுமா? அப்ப புரிஞ்சுங்க, பாவம் செய்யறதுக்கு அவரை துணைக்கு வர மாட்டார், பாவம் செய்யறவங்களுக்கு அவர் துணை செய்ய முடியாது. ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆனா பாவம் செய்யறவங்களுக்கு, பாவிகளுக்கு அவர் உதவி செய்வார். எப்ப? மன்னிப்பு பெற்று நான் மனம் திரும்பி வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்வார். ஆனால் பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்திலேயே துணிஞ்சு வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். மனுஷங்கள்லாம் நாங்க முகத்தை பார்ப்போம், உங்க வாழ்க்கை நடவடிக்கை பார்ப்போம், நீங்க பேசுறத பார்ப்போம், நீங்க சொல்றதை நம்புவோம், ஆனா ஆண்டவருக்கு தான் உங்க அந்தரங்கம் தெரியும். அந்த அந்தரங்கம் தெரிந்தபடினால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தானே வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அப்ப என்னுடைய அந்தரங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய அந்தரங்க ஜீவியம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், நான் தேவனோட நடக்கணும். அவர் சொல்லுவாரு, மகனே உனக்கு என்ன உதவி வேணுனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. இங்க தாவீது சியோன் கோட்டையை பிடித்தானது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தருக்கு சோத்திரம்டாக. ஏன் தெரியுமா? தாவீது அடிக்கடி ஆண்டவரை உதவிக்கு கேட்டு கூப்பிட்டான். சங்கீதம் 121:1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. ஒத்தாசன் என்னங்க? உதவி. ஒத்தாசன் என்னது? உதவி. எனக்கு உதவி வரக்கூடிய ஒரு பர்வதம் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் எது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப உங்களுக்கு உதவி வேணுங்க போல யாரத்தை போய் நோக்கி பார்க்கணும்?
3: நேரம் வர பாருங்க. 100,000 நான் வாக்கு பண்ணிட்டேன் ஆண்டவரே, 50,000 வாக்கு பண்ணிட்டேன் ஆண்டவரே, சிலர் 5,000 வாக்கு பண்ணிட்டு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? அவரை பாருங்க, ஒத்தாச வரும். வாக்கு பண்ணவங்கலாம் சந்தோஷமா வாக்கு பண்ணாங்க, 2 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ளனுமே அடிவயிறு கலக்குது. ஐயோ, 1 மாசம் தானே இருக்கு, 2 வாரம் தானே இருக்கு, இப்ப சொல்லுங்க உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசிக்கணும், அற்புதத்தை பார்க்கணும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீங்க எழுதுனதை விட வாக்கு பண்ணதை விட ஒவ்வொருத்தரும் அதிகமா கொடுக்க போறீங்க இந்த வருடத்துல. கர்த்தர் என் உள்ளத்துல போடுறது, தேவ பிள்ளைகளுக்கு பொருளாதார கஷ்டம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க ரெல்லையில சொல்லுங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல, உங்களை ஒரு ஜூ காட்டுறதுக்காக சொல்ல, உங்களை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல, சத்தியத்தை சொல்றேன். இந்த வருடத்துல கத்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நெருக்கடி இருக்காது. ஏன் தெரியுமா? அற்புதத்தின் மேல் அற்புதத்தை கத்தர் செய்வார். நீங்க பார்க்க போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க, பாச நான் இவ்வளவுதான் வாக்கு பண்ணேன், ஆனா நிறைய கொடுக்க கத்தர் உதவி செய்வார். ஆமாவா இல்லையா? நீங்க ஆண்டவர் செய்ய போற அற்புதத்தை பார்த்துட்டு, ஐயோ நம்ம இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாமே, நம்ம சொன்னது சொன்னோம். ஏன் தெரியுமா? நீங்க 100,000 வாக்கு பண்ணா, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறது 100,000, அவர் உங்களுக்கு திருப்பி எவ்வளவு கொடுப்பாருன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அமுக்கி கொளுக்கி, ஆனா ரேஷன் கடையில அமுக்க மாட்டான், கொளுக்க மாட்டான், கைய உள்ள வச்சுக்கிட்டு 2 விரல் 3 விரல் உள்ள வச்சுட்டு குறைச்சு கொடுப்பான். நீங்க காசு கொடுப்பீங்க, ஆனா அவர் குறைச்சு கொடுப்பான். ஆனா என் தேவன் நீங்க கொடுக்கறத விட, இது பிசினஸ் கிடையாது. கத்தருக்கு கொடுக்கறது என்ன கிடையாது? பிசினஸ் கிடையாது, ஒத்தையாரட்டையா சூதாட்டம் கிடையாது. ஆனால் உண்மை என்னவென்றால், கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அடுத்த வீட்டுக்காரன் மடியில போடப்படுமா? அவர்கள் மடியில போடப்படும். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்ய, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்க. ஜெபத்துல உட்காந்து கண்ட காரியத்தை கற்பனை பண்ணி இன்னைக்கு நிறைய வாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் ஜெபிக்க உட்காந்துட்டா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகவே கூடாது. ஆண்டவரே, நிறைய ப்ரோக்ராம் போட்டுருவோம், ஜெபத்துலதான் உட்காந்துருப்போம். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிற எல்லா ப்ரோக்ராமும் எங்க போட்டுருவோம்? அட சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? நானும் போட்டிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் தாண்டி வரும். இது என்ன தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். நீ 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாத்திர உட்கார்ந்தாங்கிற அந்த டைமை மட்டும்தான் காட்டுவான். அந்த 1 மணி நேரம் கத்திட்ட பேசியிருக்க மாட்டான். தோத்திர ஆண்டவரை நிலையாக பேசியிருப்பான், பைபிள் எடுத்து வாசிப்போம், வாசி திரும்ப திரும்ப தெரியாமல் வாசிக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு. சே, இப்போதான் அந்த வசனத்தை வாசித்தோம், எங்கே விட்டோம் தெரியலையே, திரும்ப வாசி. திரும்ப உட்காந்துருக்கும் போல வேற எங்கேயாவது பிசாசு கொண்டு போவான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகவே கூடாது. நான் ஜபத்தில் உட்காந்துட்டு அவங்கள மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில். 35வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: நீர் கேடகத்தையும் பரிசேயையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும்.
3: கேடகத்தையும் பரிசேயையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக. எங்க யாராவது ஒருத்தரை பார்த்து நான் சண்டைக்கு போறேன், நான் பட்டயத்தை வச்சுக்கிறேன், எனக்கு பதிலாக நீ கேடயத்தை பிடிச்சிட்டு வான்னு சொல்லாமா? பட்டயம் பிடிக்கிற ஒரு கை இருக்கிறது, கேடயம் பிடிக்கிற ஒரு கை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கை? 2 கை. ஒரு கையில பட்டயம் பிடிக்கணும், இன்னொரு கையில, இப்ப இன்னொரு கையில கேடயம் பிடிக்க முடியாதவங்க தான் இன்னொருத்தவங்களை நினைச்சுவாங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப கிரிக்கெட்ல ஒருத்தன் பேட் அடிச்சுக்கிட்டே இருக்கான், சூப்பரா அடிக்கிறான், ஓடும்போது கால் சுளிக்கிருச்சு, அவனால ஓட முடியல. என்ன பண்ணுவாங்க? ஓடுறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிடுவாங்க, அடிக்கிறதுக்கு இவன் நிற்பான். ஆமாவா இல்லையா? இவன் நின்ன இடத்துல இருந்து கிரிக்கெட் பேட்டை எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான், அடிப்பான், ஆனா ஓட முடியாது. அதுக்கு தான் பக்கத்துல ஒருத்தன் இருப்பான் இவனுக்கு பதிலா ஓடுறதுக்கு. அடிக்கிறது இவன், ஓடுறது தாவீது. சொல்றான், என் யுத்த காலத்துல கூட நீங்க எனக்கு பார்ட்னரா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. நான் யுத்தத்துக்கு போறேன் உண்மைதான், ஆனா நான் பட்டயத்தை எடுத்து தாக்க போறேன், அடுத்தவன் தாக்குறது என் மேல விழாதபடிக்கு எனக்கு கேடகமா இருங்க. கேடகையும் பரிசையும் பிடித்து எனக்கு உதவியா நில்லுங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? வாழ்க்கையில பல யுத்தங்கள் வரலாம். சத்துருவோடு கூட இருக்கக்கூடிய யுத்தம், நம்முடைய மனதோடு நமக்கு வரக்கூடிய யுத்தம், பாவத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய யுத்தம். எந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா கேடயத்தையும் பட்டயத்தையும் நீங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. பார்ட்னரா வர கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எந்த பாவத்தை விட முடியலையோ அந்த பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு அவர் உங்களுக்கு துணை செய்வார். புது மனுஷனை மாத்துவார். அவனா இவன், அவளா இவள் இப்படி என்று யோசிப்பதற்குரிய அந்த ஆச்சரியப்படுவதற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். 44:26
2: எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும்.
3: எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். 57:3
2: என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
3: தேவன் என்ன என்ன விசுவாசம், என்னை விழுங்க பார்க்கிறவன்
2: என்னை நிந்திக்கையில்
3: அவர் பரலோகத்திலிருந்து
2: ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
3: அல்லேலூயா. அடுத்து அந்த வசனம் மிச்சம் இருக்குதா?
2: தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார்.
3: நல்ல கவனிங்க, அவர் அங்கிருந்து பக்கத்துல வந்து கேடயம் பிடிச்சு எனக்கு உதவி செய்ய முடியும், அவர் அங்கிருந்தும் எனக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும். அல்லேலூயா. அப்ப சொல்றேன், ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையா எழுந்து நில்லுங்க, ஆண்டவர் என்னை விழுங்க பார்க்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை விழுங்க பாக்குறவங்க? எத்தனை பேர் கைத்து காட்டுங்க பாக்கலாம். உங்களுக்கு விரோதமா இருக்கவங்க மனுஷங்க தான், பிசாசு இல்ல, மனுஷங்களே இருக்காங்க. உங்களை விழுங்க பாக்குற விழுங்க பாக்குறவங்க, உங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லாட்டா உன்னை உன்ன ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவங்க இருக்காங்களா? ஆண்டவர் சார், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் ஒத்தாசை
2: அனுப்பி என்னை ரட்சிப்பார்.
3: நல்ல கவனிங்க, இது ரட்சியம் ஆண்டவரேங்கிற ஜபம் அல்ல, விசுவாச அறிக்கை. எனக்கு பரிசையும் கேடயத்தையும் பிடித்து ஒத்தாசையாய் வந்து நில்லும் என்பது ஜபம். ஒரு முறை வாழ்க்கையில ஜபித்தபடினால் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டானோ அதை அனுபவித்து விட்டான். இப்ப அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு, இன்னொரு தடவை வாங்க ஆண்டவரே நான் கூப்பிட மாட்டேன், நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மயப்படுத்துவோம். வாங்க ஆண்டவரே கூப்பிட்டேன், ஒரு காலத்துல கூப்பிட்டேன், இப்ப எனக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? நான் அவரையே நம்பி இருக்கிறதுனால, அவர் தான் எனக்கு உதவிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்வார், உதவிய அனுப்பிவர். இதுதான் விசுவாசத்தினுடைய வளர்ச்சி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கோலியாத்து விஷயத்துல கூட பாருங்க, சவுல் சொல்றான், உன்னால முடியாது, நீ இளைஞன், யாராலையும் முடியல, ராஜாவாகிய சவுலாலேயே கோலியாத்தை கொல்ல முடியல. இவன் போய் சர்வசாதாரணமான, ஏன் தெரியுமா, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்து உதவி செஞ்ச தெய்வம் இவனை கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்வார். சரி, தானியேலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ராஜா ஒரு சொப்பனம் கண்டுட்டான். அவன் பாருங்க, சொப்பனத்தை சொல்ல மாட்டேங்கிறான். நான் கண்டது சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் முடியாது. ஒரு பையன் அம்மாட்ட வந்து சொன்னான், அம்மாமா நான் ஒரு நல்ல சொப்பனம் கண்டேன்ட்டு. என்னடா சொப்பனம் கண்டனா, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. ஏய், சொப்பனம் கண்டது நீ தானே, என்ன போய் சொல்ல சொல்றீங்கன்னா, இல்ல சொப்பனத்துல நீங்களும் தானே வந்தீங்க அப்படின்னானா. புரியுதா உங்களுக்கு? சொப்பனத்துல நீங்களும் தானே வந்தீங்க. சோத்திரம். இங்க இந்த ராஜா சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஆனா நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். எடுத்து வாசிங்க, தானியேலின் புத்தகம் 2:10
2: கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரயுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை.
3: ராஜா கேட்கத்தக்க காரியத்தை அறிவிக்கிற மனுஷன், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, நீ கேட்கறதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. 26:27-28
2: ராஜா பெல்தசாத்தார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்திரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார்.
3: நல்ல கவனிங்க, இது தானியேலுக்கு மட்டும் எப்படி தெரியும்? தானியேல் அந்த பிரதானிட்ட போய் சொல்றான், ராஜா எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தவணை கொடு. எதுக்கு தவணை? இதுக்கு உதவிக்கு எங்க ஆண்டவட்ட போய் கேட்க போறேன். எளிய சொல்லுமா, எழுதியிருக்கிற எழுத்தின்படியே பார்க்க கூடாது. அங்க என்ன நடந்துச்சு, யாராலும் முடியாதுங்கிறது உண்மை. ஒருத்தருடைய சொப்பனத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியாது அவன் சொல்லாம. ஆனா தானியேல் சொல்றான், இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல ஒருத்தர் இருக்காரு, அவருடைய உதவியை நான் தேட போறேன். அவன் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் என்ன கேட்டிருப்பான், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்திட்டார். இப்போ வந்து சொன்ன உடனே அவனுக்கு புரியல. ஞானிகளுக்கே ஒரே பயம், இவங்க சாதாரண அடிமைகள் நினைச்சோம், இவங்களுக்குள்ள இவ்வளவு ஞானமா எங்க இருந்து வந்துச்சு? உதவி செஞ்சது தெய்வம். உலகத்தினுடைய பார்வையில நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உதவி செய்யற தெய்வம் யாரு? அசாதாரணமானவர். 46 வாசிங்க.
2: அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி.
3: அதுக்கு முன்னாடி மீசைய முறுக்கிக்கிட்டு ஐயா சொன்னாரு, எவனாவது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லல கொன்னுருவேன், ஜாக்கிரத. ஒருத்தந்தால அவன் கழுத்துல இருக்காது, எல்லார் தலையும் வெட்டி போடுவேன். பயங்கர வீர வசனம் பேசினான். யாராலும் முடியாததை தேவனுடைய உதவியை பெற்ற ஒரு மனிதன் செய்த போது அவன் காலில் தபால்னு விழுந்துட்டான். உங்களுக்கு விரதமாக எழும்பி ஆச்சா பூச்சான்னு சொல்றவன உங்க காலில் விழ வைக்க முடியுமா? முடியாதா? சத்தமா தான் சொல்லுங்களேன். புது வருஷத்து ஆராதனை தான் தூக்கத்தில் அல்லையா சொன்னீங்க, இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அடி வயத்திலிருந்து ஒரு அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலுயானால இப்படி தான் வரணும். ஏன்? அது கர்த்தருக்கு மகிமை. நான் சாதாரண காரியத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு விரதமா எழும்புறேன், உங்க காலில் வந்து உழுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். இது விளையாட்டு இல்லைங்க, சரித்திரம். தேவனால செய்ய வைக்க முடியும். யோனத்தான் 1 Samuel 14:45 சொல்லுகிறது, தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். என்ன காரியம்? யாராலையும் பெலிஸ்தர்களை எதிர்க்க முடியல. அவனுடைய தகப்பனாகிய சவுல் 600 பேரோட சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான். இந்த 600 பேரு பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ண போக முடியல. என்ன கவனிங்க, 600 பேர் பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ண போக முடியல, ஒருத்தனுக்கு கூட முடியல. நம்மளால முடியாதுப்பா, அவனுங்க எல்லாம் பயங்கரமான ஆளு, ராட்சதர்கள், அவங்களால யுத்தம் பண்ண முடியாது. இவன் பார்த்தான், யோனத்தான், இவங்க எல்லாம் இப்படி தன்னையே நம்பிக்கிட்டு இருக்காங்களே, நமக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கார். ஆயுததாரிய பார்த்து கூப்பிடுறான், வா நம்ம எதிரியுடைய பாளையத்துக்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அந்த விசுவாசம், அப்படி நமக்காக ஒரு காரியத்தை செய்வார்னு அர்த்தம், அவர் நமக்கு உதவி நின்று நம்ம ஜெயிக்க உதவுவார். நடந்ததா நடக்கலையா? நடந்தது. அங்க யாராலும் முடியாத காரியம்தான், ஆனால் யோனத்தானால் அதை செய்ய முடிந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? சில தேசங்கள்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா சட்டம் போடுறாங்க. சட்டத்தை மாத்த முடியுமா? முடியாதா? அது எப்படி முடியுங்கிறீங்க? எஸ்தர் காலத்துல ராஜா முத்திரைய வச்சு அவர் ஒரு சட்டம் போட்டாருன்னு அந்த சட்டத்தை யாராலையும் மாத்த முடியாது. யூதர்களை ஒரே நாள்ல கொன்னு குவிக்கணுங்கிற சட்டத்தை போட்டார் ராஜா. அதுக்கு அவன் முத்திரையை ஆமான் கையில கொடுத்ததுனால ஆமான் தேவ பிள்ளைகளுக்கு உரதமா அந்த முத்திரை மோதிரத்துல அவன் முத்திரை போட்டு அங்கே கடிதம் அனுப்பி விட்டான். அந்த அஞ்சல்காரர்கள் அந்த கடிதங்களை கொண்டு சென்ற எல்லா தேசங்களிலும் யூதர்களுக்கு அது அழுகையும் வேதனையுமான கூக்குரலுமான நாளாக இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு 2 பேர் முழங்கால் போட்டாங்க. யாரு? முருதகாயும் எஸ்தரும். இந்த 2 பேருக்கு ஒண்ணு தெரியும், இவன் சாதாரண ராஜா, இவனுக்கும் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்காரு, நான் அவர்கிட்ட பார்த்துக்கிறேன். இவங்க அப்படித்தான் பாக்குறாங்க, எங்களுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்காரு, அவர் உதவி செய்யக்கூடியவர், நாங்க முழங்கால் போட்டா இந்த கட்டளை மாறும். அந்த கட்டளையை மாற்றுவதற்குரிய மோதரம் எவன் ஜெபம் பண்ணானோ அவனை கொண்டே கர்த்தர் சட்டத்தை மாற்றுகிறான். தேவ பிள்ளைகள் சபையிலே ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சட்டங்களையும் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறான். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு விரோதமாக சில சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம், ஆனால் அந்த சட்டங்களை மாற்ற நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காரியங்களிலே, உங்களுக்கு மற்ற அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சில பணங்கள் வரக்கூடிய காரியங்களிலே, ஐயோ நான் இதை நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்ப சட்டத்தை மாத்திட்டாங்களே, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, உனக்காக கர்த்தர் சட்டத்தையே மாத்துவார். ஆமேன் சொல்லுவோமா? வர வேண்டிய பணம் வரும்னு காத்திருந்தேன், ஐயோ இப்படி அம்போன்னு போயிடுச்சு. அம்போன்னு போல, அவன் அம்போன்னு போக வச்சிருக்கான். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணா அவன் துண்டை காணா துணியை காணான்ட்டு எங்கப்பா அந்த ஃபைலை கொண்டு வா, நான் முதல்ல கையெழுத்து போடுறேன்னு அவனால சொல்ல வைக்க முடியும். என் தேவன் அதை சொல்ல வைப்பார் அவனை கொண்டு. ஆமென் சொல்லுவோமா? ஒத்தாசை சும்மா பைபிள் அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது, அதை அப்படியே என்ஜாய் பண்ணணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வாருங்கிறத விசுவாசிக்கணும், எனக்கு உதவி செய்வாருங்கிறத விசுவாசிக்கணும், வசனத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கணும். யோனத்தானுடைய வாழ்க்கையிலும் சரி, தானியல் தாவீதனுடைய வாழ்க்கையிலும் சரி, எஸ்தருடைய வாழ்க்கையிலும் சரி, அதை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாத்ராமத்தின் புத்தகம் 8 ஸ்தோத்திரம் 18-19 வசனத்தை வாசிங்க.
2: மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேண்கள் மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது.
3: ஐயோ, இது தேவனுடைய விரல். இப்ப மந்திரவாதிகள்னால செய்ய முடியல. இப்ப நல்ல கவனிங்க, மோசே என்னெல்லாம் அற்புதம் செஞ்சானோ அவன் கோல பாம்பா மாத்தினா மந்திரவாதிகளும் கோல பாம்பா மாத்துறாங்க. தண்ணி ரத்தமா மாத்துறான்னா அவங்களும் தண்ணி என்ன செய்யறாங்க, ரத்தமா மாத்துறாங்க. பார்த்தோம், ஐயோ நம்ம ஆண்டவர் செய்யற மாதிரியே அங்கேயும் நடக்குது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா, அங்க கூட அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்களே. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அற்புதம் செய்யறாருன்னு நினைச்சோம், அந்த கோயிலுக்கு போனாலும் அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்களே. இங்க போன இப்ப விசுவாசிகளுக்கே சந்தேகம், எது உண்மை அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு தான் அது நடக்கும், மந்திரவாதிகளால் அதை செய்ய முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்கிற நிலைமை வரும்போது உனக்காக தேவன் அந்த காரியத்தை செய்வார். இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. உலக சக்திகளுடைய செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செயல்பட முடியல, ஆனா ஆண்டவருக்கு லெவலே கிடையாது. அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டு செய்தார், தன்னை விசுவாசித்த மோசையை கொண்டு. அவர் நேரடியாக செயல்படல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் மோசையை கூப்பிடும் போதே சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன். எதுக்கு? இந்த சக்திகள் என்ன செய்கிறதோ அதை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு. உலக மனுஷன் செய்யறதையே செய்யறதுக்கு கத்தர் உன்னை அழைக்கல, அவன் செய்கிறத விட பெரிய காரியங்களை செய்யத்தான் கத்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் மோசைக்கு சொன்னார். கூட இருப்பேன்னு சொன்ன உடனேயே மோசே விசுவாசத்துல செயல்பட ஆரம்பித்தான். அவனுடைய விளைவு என்ன? கொஞ்ச காரியத்தை மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்துல அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதுக்காக ஏமாந்துடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சக்தி. இப்ப அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, இது தேவனுடைய விரல், மனுஷங்க யாரும் இதை மாதிரி செய்யவே முடியாது. இப்ப மோசே அற்புதத்து மேல அற்புதத்தை செய்யறாரு. மோசே செஞ்சாரா, ஆண்டவர் செஞ்சாரா? ஆண்டவர் மோசையை கொண்டு செய்தார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் மோசே சொல்ல, உன் கையை வானதுக்கு நேரம் நீட்டு. ஏன் நீட்டாமலே செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் நடத்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த யெகோவா தேவனை விசுவாசிக்கிற ஒருவனை கொண்டு செய்யும் பொழுதுதான் அவர் தான் நடத்துகிறார் என்பது நிரூபணமாகும். அதனாலதாங்க உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, உங்களை நிரூபிக்கிறதுக்காக அல்ல, அவரை நிரூபிப்பதற்காக. எனவே யாராலும் முடியாத காரியம்தான், ஆனால் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், நிறைய காரியங்களில் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் ஆண்டவர், துணை நிற்கிறார், துணை நின்று வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் என்னைக்கு நீங்க தேவ துணையை தேடாம சுய புத்தியை சார்ந்து கொள்றீங்களோ அன்னைக்கு போயிடும். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் முழுநிலையத்தோடு தேவன் மேல் நம்பிக்கையாரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. யாராலையும் முடியாத காரியத்தை என்ன கொண்டு அவர் செய்ய முடியும்? ஏன்னா அவர் எனக்கு என்ன செய்கிறார், துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். முழங்கால் போட்டு உதவியை கேட்போம். ஆண்டு விட்ட முழங்கால் போட்டு ஆண்டு விட்ட உதவியை கேட்போம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லு. யாராலும் முடியாது என்பதற்காக என்னாலையும் முடியாது என்று சொல்லாதே. யாராலும் முடிக்க வைக்க முடியவில்லை என்பதற்காக இந்த காரியத்தை என்னால் முடித்து வைக்க முடியாது என்று சொல்லாதே. தேவன் துணை நிற்க யோனத்தான் ஜெயித்து காட்டினார். யாராலும் பிடிக்க முடியாத அந்த எபூசு பட்டணத்தை தாவீது பிடித்து காட்டினார். யாராலும் மாற்ற முடியாத சட்டத்தை எஸ்தர் மொர்தெகாயும் மாற்றி காட்டினார்கள். யாராலும் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு காரியத்துக்கு தானியேல் விளக்கம் சொன்னார். இவர்களுக்கெல்லாம் பின்பலமாக இருந்தது அவர்கள்.

உதவி செய்ய வல்லவர். அவரை நோக்கிப்பா, எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கிப்பா, உன்னை நடத்தி காட்டுவார், உன்னை முடித்து காட்டுவார், உன்னை கொண்டு முடித்து காட்டுவார், உன்னை கொண்டு நடத்தி காட்டுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் சொத்தம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து வாழ்க்கையில செயல்படுத்தி தேவன் துணை நிற்க பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்து முடித்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். மோசேயை கொண்டு பார்வோனுக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது போல, இங்கிருக்கிற பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகும் பொழுது யாராலும் தீர்க்கப்பட முடியாத வியாதிகள், யாராலும் அழிக்கப்பட முடியாத பிசாசின் கட்டுகள், வில்லி சூன்யங்கள், இவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் போய் ஜெபிக்கும் பொழுது அதுவரை யாரும் எந்த மந்திரவாதியாலும் செய்ய முடியாத காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்து ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலை செய்து கொண்டு வருவார்களாம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, என் முழு உலகம் என்ற பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, அவசியம் சகல உபாரங்களை மறவாதே. நம்முடைய கத்தராய் இயேசு சொல்லுகிறவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வரை வரைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்க கிருப போதும் இயேசப்பா, உங்க கிருப போதும் இயேசப்பா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து எங்களோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டியங்களோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனா

Amen. Praise the Lord. Hallelujah. என் கொம்பை உயர்த்தினிரே, என் தலையை உயர்த்தினிரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவுக்கு

താങ്ക് യു ജീസസ്. നമ്മുടെ ദൈവം എവ്വളവു നല്ലവർ. ആപത്ത് കാലത്തിൽ അനുഗുണമான துணையாய் നമ്മുടെ வாழ்விலே இருந்து அற்புதமாக நம்மை நடத்தினாரே. நம்ம நடத்தின தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க போகிறோம். அவர் மகிமையானவர். அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதமாய் உங்களுக்கு செய்வாராக. ஜீசஸ், ஹல்லேலூயா.

தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது ஒரு குறைவும் எனக்கு வருவதில்லை. அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வைக்கிறவர்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15:3 நாம் வாசித்து நாம் தியானத்துக்குள்ளே செல்வோம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இங்கே பவுல் இங்கே ஒரு கொட்டேஷனை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னன்னா, உம்மை நிந்திக்கர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம் இயேசு கிறிஸ்து. எங்கே யார் எழுதினது இந்த காரியம், எங்கே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக என்று பார்த்தால், சங்கீதக்காரனாகிய தாவீது அதை எழுதியிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 69:9 இப்படியாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியமும் என்னை பட்சித்தது. இந்த வேத வாக்கியமும் நிறைவேறியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில். அந்த மத்தியில் நம்ம படிக்கும்போது அந்த சவுக்கு எடுத்து அடிக்கும்போது அந்த கல்லர் குகையாக மாற்றினார் என்று சொல்லுவாங்கள்ல ஆலயத்தை, அப்போ வந்து எல்லாரையும் சவுக்கு எடுத்து அடிக்கும்போது, அப்போ இந்த வசனம் அங்கே நோட்பட்டிருக்குது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. அடுத்து என்ன சொல்கிறார், உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. இதுதான் இங்கே சொல்கிறார் பவுல். இங்கே அழகாக குறிப்பிடுறார், உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இங்கே தாவீது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை இங்கே குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பவுல் ஏன் அதை சொல்லணும், இதிலிருந்து என்ன சொல்ல வராரு, இன்றைக்கி திருச்சபைகள் திருச்சபை மக்களாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், 1-2 நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அன்றியும் 15:1 ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். இன்றைக்கி நம்மளெல்லாம் பலசாலிகள்னு சொல்கிறார். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அன்பாலே, இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சத்தியம். இது ஆண்டுடைய விருப்பமும் கூட. இன்றைக்கி அதனால்தான் இயேசு ஆண்டவர் அப்படி நடந்தார். இன்றைக்கி அதுதான் அவர் முன்மாதிரியாக நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஆனால் நாம் இன்றைக்கி நமக்கு பிரியமாய் நடக்கிறோமா, பலவீனருடைய பலவீனத்தை தாங்குகிறோமா? இங்கே பாருங்கள் 2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எப்படியா, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும், அடுத்து சொல்கிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அதுதான் அண்டர்லைன், நல்லா கட்டம் போடுங்க. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரா, அவருக்கே தமக்கே பிரியமாய் நடவாமல். அவருக்கு பிரியமாக அவர் நடக்கலையாம். உம்மை நிந்திக்கருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அப்போ அடுத்தவர்களுக்காக நடந்தார். தமக்கே பிரியமாக நடக்கலை. அடுத்தவன் எப்படியாக சுகமாகணும், அடுத்தவன் நல்ல நன்மை பெறணும், அடுத்தவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும், அடுத்தவருடைய பலவீனத்தை தாங்கணும்னு சொல்லி கிறிஸ்து தனக்கே பிரியமாய் நடவாமல் அடுத்தவர்களுக்கு பிரியமாய் நடந்தார். அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள் நாம் எப்படி நடக்கிறோம். அது நாளை கூட படிச்சிருங்க. வேத வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இன்னைக்கு நம்ம அழகாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், ஒப்பிட்டு. ஏன் இங்கே இயேசுநாதர்லேருந்து பவுல் அப்போஸ்தலர் முதற்கொண்டு வரைக்கும் ஏன் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை, அந்த வேத வாக்கியங்களை இங்கு குறிப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்கன்னா, அவனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பது தான். ஆனால் தான் சொல்கிறார், நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இதை தான் எழுதியிருக்கிறது, அந்த போதனைகளை இன்றைக்கி சொல்கிறார். பாரு, அவர் எப்படி சங்கீதக்காரன் 500 வருஷத்துக்கு முன்பாக எழுதினார். அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ளார என்ன செஞ்சது, வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. இன்னைக்கு ஆண்டுடைய ஆலயத்தை குறித்து இல்லை சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று சொல்லி அவர் எல்லா நிந்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அன்பாவிலே இதனுடைய ஹைலைட்டு தான், இயேசுநாதர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார் என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, ஏசியா 53 தான் அதுக்கு அத்தாட்சி, சாட்சியே தான். ஏசியா 53 என்னது பாருங்கள், ஏசியா 53:4 படிச்சிங்கன்னா தெரியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எவர் மேல்? அவர் அப்போ தனக்காக வாழ்ந்தாரா நமக்காக வாழ்ந்தாரா? நம்ம எல்லாரும் மேலேயும் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அதை விட ஒரு பெரிய காரியம் இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நாம் வணங்கி கொண்டு இன்றைக்கி என்ன பேர் வாங்கியிருக்கிறோன்னா, சுயநலக்காரர்கள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறோம். கிறிஸ்தவர்களே இன்றைக்கி இப்போ இக்காலத்து மனிதர்கள் கிறிஸ்தவர்களை எப்படியாக அடையாளம் காட்டுகிறார்னா, சுயநலக்காரர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். உண்மையில் எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா என் நான் ஏசு ஆண்டுகிட்ட வந்த பொழுது ஆண்டுகிட்ட வந்துட்டேன், அந்த மார்க்கம் பழைய மார்க்கத்தை விட்டுட்டு பழைய மதத்தை விட்டுட்டு ஏசு ஆண்டுகிட்ட வந்தவுடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், நல்லா படித்த நண்பர் அவர் வந்தார். அவர் வந்தவுடனே என்னை திட்ட ஆரம்பித்தார். என்ன திட்ட ஆரம்பிச்சு, நீனா உனக்கு அறிவு இருக்கா, நீ நம்ம மதத்தெலாம் விட்டுட்டு அங்கே போயிட்டியாமா, அந்த மதத்தில் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டியாம, உனக்கு அறிவு இல்லை, அது போய் அந்த மதம் தானே உனக்கு கிடச்சிது, அந்த கடவுள்கிட்ட ஏன் போன நீ, அவங்களெல்லாம் சுயநலக்கார கும்பலாச்சு அது அப்படின்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னை அசைத்து கொண்டே இருக்கும். சுயநலக்கார கும்பலில் போய் சேர்ந்துட்டியாடா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னார். இன்றைக்கி சுயநலக்கார கும்பலாக இது. இன்றைக்கி அன்பானுள்ளே இன்றைக்கி ஏசாண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றின முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் வடும். எவ்வளோ தியாகம் பண்ணாங்க, அன்னை தெரசா வந்து எவ்வளோ தியாகம் பண்ணாங்க இந்திய மண்ணில். அதேபோல் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ மிஷினரிகள் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய குடும்பத்தையே என்னது தியாகம் பண்ணி, வில்லியம் கேரி நம்மளுடைய தரங்கம்பாடியில் வந்தார், சீகன் பால் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார், அவரெல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணார், காட்வெல், இப்படி பல மிஷினரிகள் பல தியாகங்களை செய்து இன்றைக்கி கிறிஸ்துவத்தை இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிலைநிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்னா, எல்லாம் செல்ஃபிஷாக இருக்கிறோமா, சுயநலக்காரர்களாக இருக்கிறோமா? அன்பால இதுக்கு தான் பவுல் அன்றைக்கே எழுதி வச்சார் ரோமரில், ரோமரில் அப்படி இருக்காதீங்க, ரோம திருச்சபையை அப்படி இருக்காதீங்க, இக்காலத்து திருச்சபையை அப்படி இருக்காதீங்க, நாம் பலமுள்ளவர்களாகிய நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்றார். அடுத்தவங்க பலவீனமாக இருக்கிறாங்களா, அடுத்தவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்களா, அடுத்தவங்க சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்களா, அடுத்தவங்க உண்மை தெரியாமல் இருக்கிறாங்களா, அதற்காக அவர்களுக்காக நீ பாடுபடு, அவர்களுக்காக நீ ஜோம் பண்ணு, அவர்களுக்காக நீ என்ன செய்ய, இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணும் இல்லையா, உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். அதனாலே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து அவர் மரித்தார். ஆனால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காக என்ன செய்தோம், கொஞ்சம் யோசிங்க. இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நான் எப்பயுமே கண்ணால் தண்ணி வரும் எனக்கு. ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலையே, உனக்காக நான் என்ன தியாகம் பண்ணேன், என்ன ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணுறோமா? காலையில் அதிகாலையில் நம்ம டிவோஷன் பண்ணுறோன்றோம், எத்தனை பேர் நம்ம அதில் கலந்து கொள்கிறோம்? ஒரு தியாகம் இருக்கிறதா? இன்றைக்கி அதுதான் சொல்கிறார், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை. அன்பாவிலே நம்மில் ஒவ்வொருடைய பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்றார். தமக்கு ஏசாண்டவர் தமக்கு பிரியமாய் நடக்கலையா, அடுத்தவங்களுக்கு பிரியமாக தான் நடந்தாராம். இன்றைக்கி நீ நான் எப்படி பிரியமாய் நம்ம வாழப்போகிறோம்? நமக்கு நம்முடைய குடும்பம் நாம் உண்டு, நம்ம சத்தியத்தை கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம பரலவம் போனால் போதும், அவ்வளோதான். யார் அழிஞ்சு போனால் நமக்கு என்ன, யார் கெட்டு போனால் நமக்கு என்ன, யார் பாவத்தில் வாழ்ந்தால் நமக்கு என்ன? அன்பா இல்லை, இன்றைக்கி அப்படி தான் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த சுயநலமான வாழ்க்கை வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலுடைய நிருபங்களை, அநேக காரியங்கள் நான் அதிகமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், 31 நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாக இருங்கள். பாருங்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்த பவுல், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மாதிரியே அந்த முன்மாதிரியை பின்பற்றின பவுலை போல இன்றைக்கு நாம் அந்த வாழ்க்கையை பின்பற்றுவோமா? இன்றைக்கி பலவினரை தாங்குங்கள்னு சொல்கிறார். ஆனால் தான் அந்த பலவினரை தாங்குங்கள்ன்றது தான் பிதாவுடைய சித்தம் என்று சொன்னேன். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லப்பட்டிருக்கு. என்னது பாருங்கள், 14 படித்தீங்கன்னா, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஒழுங்கில்லாதவனை ஒழுங்கெடுக்கிறோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னுட்டு. ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், திடநற்றவளை தேற்றுங்கள். திடநற்று ஒருத்தன் வரானாக்கா அவனை தேற்று, அவனை வந்து வேலை அந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அவனை என்ன செய்யாத, நொந்து நூலாக்காத, அவனை தேற்று. திடநற்று போய் வரான், அவனை தேற்று. அடுத்து என்ன சொல்கிறார், பலவீனரை தாங்குங்கள். எதில் தாங்கிறது, கையில் தாங்கிறதா? இல்லை, உன்னுடைய ஜபத்தில் என்னுடைய ஜபத்தில் அந்த பலவீனமானவர்களை தாங்குங்கள். பலவீனம்னா என்ன, இன்றைக்கி வீக்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இன்றைக்கி அதனால தான் இங்கே ரோமர்லேயே சொல்கிறார், பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று. பவுல் அழகாக இயேசுவை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை அவர் என்ன செஞ்சார், பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு தான் இந்த நிருபங்களை எழுதுறார். பலவீனரை தாங்குங்கள், தாங்குங்கள்னா ஜபத்தில் தாங்கு. ஐயோ ஆண்டவரே, அவன் பாவத்தில் இருக்கிறான், அவனுக்குள்ளே இந்த வீக்னஸ் இருக்குது. சொல்லுவோம்ல, ஒரு குடி ஐயா குடியில் வீக்னஸ்ஸு, ஐயா கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் வீக்னஸ்ஸு, ஐயா திருட்டில் வீக்னஸ், இப்படின்னு இது தட் இஸ் வீக்னஸ் இல்லை, இது ஒரு பாவம், அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. அதனால அவன் மேலே தப்பு கிடையாது. நேற்று கூட ஒரு காரியம் பார்த்தேன், ஒரு பணக்கார வியாதியாம் அது, என்னது திருடுறது வந்து பணக்கார வியாதி. ஒருத்தன் சொல்கிறான் ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் அவன் பெரிய பணக்காரன், ஆனால் சின்ன சின்ன காரியத்தை அவன் ஷாப்பிங் மாலை அந்த மாதிரினா எங்கேயாவது பாக்கெட்டில் போட்டு வந்துடுவான். அந்த ஆள் அவன் சொல்கிறான், இது வந்து பணக்காரர்களுக்கே உரித்த நோய் அப்படின்றாங்க. அதனால் இந்த திருடுவது ஒரு பலவீனம். ஆனால் ஒவ்வொரு பலவீனத்துக்கு பின்னாடி பிசாசுடைய கிரியை இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நாம் அவனை பலவீனமாக இருக்கிறவனை பார்த்து நம்ம வெறுக்கிறோம், அவனை உதாசீனப்படுத்துகிறோம், ஒதுக்கி வைக்கிறோம், அவனை வந்து என்ன செய்கிறோம், ரொம்பவும் நம்ம அருவறுக்கிறோம். அன்பாவில்லை, அப்படி இல்லாதபடிக்கு அவர்களுடைய பலவீனத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலும் இப்பொழுதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறார். உன்னுடைய பலவீனத்துக்காக என்னுடைய பலவீனத்துக்காக என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கி அதனால தான் பவுல் அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, 8 ரோமர் 8:26 குறிப்பிட்டிருக்கிறாரு பவுல், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால், வேண்டிக் கொள்வது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெரும்பூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, எவ்வளோ பலவீனத்தை நமக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு நாம் அடுத்த பலவீனத்தை நாம் என்னத்தை உதவி செஞ்சோம், அடுத்தவர்களுக்காக நாம் என்ன வாழ்ந்தோம். அன்பானில் இன்றைக்கி நாம் நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆண்டவரே, நான் அடுத்தவர்களுக்காக வாழ, அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்துக்காக வாழ, அடுத்தவர்களுடைய பலவீனத்தை நான் தாங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்வார், அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வைப்பார், நம்மளை கொண்டு அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வருவார். இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவரே நான் எனக்காக வாழாமல் உங்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்துக்காக நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒன்றையே நீ கொண்டு அநேக காரியத்தை செய்ய உபயோகப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கே பிரியமாய் நடக்காமல் ஆண்டவரே பலருடைய பலவீனத்தை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, ஆண்டவரே அடுத்தவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களுக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி தான் நீங்கள் நடந்தீங்க ஆண்டவரே. தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்லி ஆண்டவரே எவ்வளோ அவமானத்தை எவ்வளோ சகித்தீங்க என்னால் எங்களால். ஆண்டவரே எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய எங்கள் மேலே வரக்கூடிய ஆக்கணி தீர்ப்பெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டிருங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீர் மறித்தீர் ஆண்டவரே. உனக்காக நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி எங்களுக்காக நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே அநேகருக்கு, ஆண்டவரே அநேகரை ஆத்ம ஆதாயம் பண்ண, அநேகர் ரட்சிப்பில் கொண்டு வர, அநேகருடைய பலவீனங்களை தாங்கி ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வர, ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு பிரியமாய் நடக்க என்னை எங்களையும் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நீர் தான் செய்ய முடியும், உடைய பரிசுத்த ஆவியினால தான் முடியும் ஆண்டவரே. அந்த சுயநலத்தின் ஆவியை என்னை விட்டு எங்களை விட்டு எடுத்து போடுங்க. பிறநலத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றோம், அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. யாத்திராகமம் 12 அதிகாரம் அதனுடைய 36 வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் தயை பெருத்தவர், தயை செய்கிறவர் மாத்திரமல்ல, மனிதர்களுடைய கண்களிலே அவருடையவர்களுக்கு தயையும் கிடைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு தயவு நமக்கு கிடைக்க பெறுகிறது என்றால் அதற்கு பின்னாக கர்த்தர் இருக்கிறார். இதை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த எகிப்தியரை குறித்து நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு இஸ்ரவேலரை அடிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு கொடுமையாய் வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வேலை வாங்கினது மாத்திரமல்ல, வேலைக்கேற்ற கூலியையும் கொடுக்காமல் இருதய கடினம் உள்ளவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு பெருமூச்சு விடும் அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கண்களில்தான் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு தயை கிடைக்கிறது. நேற்று வரை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய கண்களிலே இப்பொழுது தயை கிடைக்கிறது. இது அதிசயம். இந்த அதிசயம் எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். எனவேதான் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அல்லது இன்னொரு காரியத்துக்காக ஒருவரை போய் பார்க்க போகிறோம், அவர்கள் கண்களிலே தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதை தீர்மானிப்பது யார் தெரியுமா? கர்த்தர். எனவேதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் அப்போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும் அப்போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆமே, நாம் மனிதனை ப்ளீஸ் பண்ணுவதனால் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ, இந்த மேனேஜர் இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடைக்கலையே, இந்த மேனேஜர் மாறினா நல்லா இருக்குமே, அப்படி நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தரால் எதையும் எப்படியும் மாற்ற முடியும். எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும்னா அது கர்த்தர் தீர்மானிக்கணும். பாருங்கள், பார்வோனின் வீட்டிலிருந்தல்லவா எபிரேய குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்க

ஆனால் அதே வீட்டில் பார்வனுடைய குமாரத்தின் கண்களில் மோசே குழந்தையை கையில் எடுத்த போது அவள் கண்களிலே தயை கிடைக்கும்படி கர்த்தர் செய்ததினால் அல்லவா எகிப்தில் எந்த இடத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று சட்டம் புறப்பட்டதோ அதே இடத்துல மோசே வளர்ந்தான், வாழ்ந்தான். இது தேவனுடைய செயல். தேவனை எந்த அளவுக்கு ப்ளீஸ் பண்ண முடியுமோ ப்ளீஸ் பண்ணுங்க. ஆண்டவரை சார்ந்திருங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அத்தனை பேர் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் கண்களிலே யோசேப்புக்கு தயை கிடைக்க செய்தார் அல்லவா, சிறைச்சாலையிலே தயை கிடைக்க செய்தார் அல்லவா. இது தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். தயைக்கு காரணர் கர்த்தர். கர்த்தர் நினைத்தால் இன்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய செயல்கள் அதிசயமானவைகள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். யாரை சந்திக்க பயப்படுகிறீர்களோ அவர்கள் கண்களிலேயே உங்களுக்கு தயை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தயைக்கு காரணர் நீர். தயை செய்கிறவரும் தயை பெருத்தவரும் தயை கிடைக்க பண்ணுகிறவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தயை பெற்று மகிமைப்படுத்தி மகிழ கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். புது சிருஷ்டியே காரியம். கலாத்தியர் 6:15. இந்த உலகத்திலே ஆச்சரியமான இரண்டு உயிரினங்கள் உள்ளன. ஒன்று கம்பளி பூச்சி, மற்றொன்று பச்சோந்தி. பச்சோந்தி தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும். தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ளது. அது மரத்தில் இலைகளுக்குள் இருக்கும்போது தன்னுடைய நிறத்தை பச்சையாக காட்டிக்கொள்ளும். மரத்தின் தண்டு பகுதியில் இருந்தால் மரத்தின் தண்டை போலவே பிரவுன் நிறமாக தன்னை மாற்றிவிடும். எங்கு செல்கிறதோ அங்கு அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிவிடும். அந்த சூழலோடு தன்னை இணைத்துவிடும். பச்சோந்தி அங்கு இருப்பதை யாருமே கவனிக்க முடியாது. ஆனால் கம்பளிப்பூச்சி அப்படி அல்ல. போகிற இடத்துக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றாது. ஆனால் தன்னையே அது ஒரு அழகான உயிரினமாக உருமாற்றிவிடும். இந்த உருமாற்றம் நடக்கும்போது கம்பளிப்பூச்சி சற்று நேரம் செத்ததை போல கிடந்தாலும் அதற்குள்ளே உருமாற்றம் ஏற்பட்டு அது ஒரு அழகான உயிரினமாக, அதாவது அழகான பட்டாம்பூச்சியாக வெளியேறி பறந்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரண்டு உயிரினங்களுமே தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையதாக காணப்பட்டாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் பச்சோந்தியின் மாதிரியை பின்பற்றக்கூடாது. பச்சோந்திகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போகிற இடமெல்லாம் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றும். இந்த பச்சோந்திகளைப் போலவே சிலர் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வார்கள். தேவ பிள்ளைகளை கண்டால் தேவ பிள்ளைகளைப் போலவும், நண்பர் வட்டாரத்தில் தங்கள் நண்பர்களைப் போலவும், அலுவலகத்தில் ரட்சிக்கப்படாத மற்றவர்களைப் போலவும் என்று அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. யூதாஸ் காரியோத்து இயேசுவோடும் அவருடைய சீஷர்களோடும் இருந்தபோது ராபோ ஜனத்திலே கலந்து கொண்டான். ஆனால் வெளியே வந்தபோதோ பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் ஆகியோருடைய மனநிலையின்படி தன்னை மாற்றிக்கொண்டான். பணத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். முடிவில் அழிந்தும் போனான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ பட்டாம்பூச்சியைப் போல நமக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை அனுமதிக்க வேண்டும். நாம் கேட்கிற வசனம் நம்மில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் நம்மை நம்முடைய வாழ்வில் சிறந்தவர்களாக உருவாக்கும். வேத வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். ஒனேசிமு என்பவர் பிலமோன் என்ற ஒரு பணக்கார விசுவாசியிடம் அடிமையாக வேலை செய்தவர். அவர் தன்னுடைய எஜமானிடம் திருடியோ அல்லது கடன்பட்ட நிலையிலேயோ ஓடி வந்து விட்டார். ஆனால் பவுலினால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு அவர் பக்குவப்பட ஆரம்பித்தார். அவருடைய ஸ்பாவங்கள் மாறியது. அவர் ரட்சிக்கப்பட்டார். மிக சிறப்பானவராகவும் பவுலுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவராகவும் மாறினார். ஆம் பிரியமானவர்களே, கம்பளி பூச்சி அழகிய பட்டாம்பூச்சியாக மாறி பறப்பதைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கட்டளையிடுவாராக. நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 25:1 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் அற்புதத்தின் நாள், அதிசயங்களின் நாள், அசைவு உண்டாகிற ஒரு நாளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீங்கள் எவைகளிலெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாளாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். வெகு நாட்களாய் ஒரு சில காரியங்கள், ஆலோசனைகள், தேடல்கள் அசைக்கப்படாதபடிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அசைவை உண்டாக்குகிறார். கர்த்தர் தம் கிரியையை விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 26:5 முதற் பகுதியில் அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார் என்று வாசிக்கின்றோம். ஏசாயாவின் புஸ்தகம் 26:5 உயர்ந்த நகரத்தை தாழ்த்துகிறார் என்று உள்ளது. ஏசாயாவின் புஸ்தகம் 25:5 அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுகிறார் என்று உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராய் உள்ள சத்ருவின் செயல்களை கீழே தள்ளுகிறவராயும், உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் இருக்கிற உயரமான சதித்திட்டங்களை தாழ்த்தி போடுகிறவராயும் கர்த்தர் கடந்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் குழப்பங்களையும் போராட்டங்களையும், மன உளைச்சல், வியாதி, கடன் பற்றாக்குறை, சமாதான குறைச்சல் போன்ற மும்முரங்களை, சூறாவளி போன்ற பிரச்சனைகளை இன்றைக்கு தனிய பண்ணுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 26:2 சொல்லப்பட்டுள்ளது போன்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் அடைக்கப்பட்டிருந்த வாசலை திறக்கிறார், வெற்றியை தருகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 25:6 உள்ளது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் விருந்தை ஆயத்தம் பண்ணி அதில் கொடுமையானவைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 26:15 உங்களை பெருக பண்ணி இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்து வெற்றியின் பாதையில் நடத்தி இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அவருக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: எபிரேயர் 13:5-6.
2: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே
1: உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு மறைவாக ஓட முடியாது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. யாருக்கு இதை சொல்லுகிறார்? எல்லாருக்கும் சொல்லவில்லை. பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு ஏராளமான பணம் இருக்குமானால் நீ ஆண்டவரை தேட மாட்டா, உனக்கு ஆண்டவர் தேவையில்லை, பணத்தை வச்சே எதையும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்துவிடும். பணம் இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வத்தில் ஒன்று. உனக்கு எந்த தெய்வம் வேண்டும், இந்த தெய்வத்தினுடைய சமூகம் உன்னோடு இருக்க வேண்டுமானால் பண ஆசை இல்லாதவர்களாக வாழணும். பண ஆசை இல்லாத மனுஷனே உலகத்தில் இல்லை. பணம் தேவை, நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. எத்தனை பேருக்கு பணம் தேவை? சில ஆளுக்கு தேவையில்லை. பணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நமக்கு அது வரும். தினந்தோறும் அதை டீல் பண்ணணும், அதை விட்டு வெளியே வரணும். பணத்து மேலே உனக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு தெரியணும்னா பணம் வந்தால் சந்தோஷம் வருதான்னு பாரு. பணம் போயிட்டுனா கவலை வருதான்னு பாருங்க. பணம் இல்லைன்னா கவலையோடு இருக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படின்னா பணத்து மேலே கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதுக்காக பணத்தை நீங்கள் யாரும் திருடணும்னு விட்டுறக்கூடாது. பணத்தை ஒழுங்காக வச்சுக்கிடுங்க. ஆனால் பணம் சில நேரம் போயிடும், பிக் பாக்கெட் அடிச்சிருவான், இல்லை பணம் தொலைஞ்சி போகும். முக்கால்வாசி நேரம் பணம் தொலையாது, அங்கே தான் இருக்கும். எங்கேயாவது மறைச்சி வச்சுக்கிட்டு தேடி தேடினு தேடி பணம் போயிட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரி எடுத்துகிட்டு போயிட்டாளோன்னு சொல்லி அது மேலே கவலை வச்சு போராடுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த தேவ சமூகம் உங்களோட கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பல விதத்தில் வசனங்கள். ஆண்டவர் நமக்குன்னா அவரே சொல்லியிருக்கிறார், பல தடவை சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கைவிட்டது போல தெரியும், ஆனால் கைவிட மாட்டார். அவர் சொன்னது அவர் செய்யும் வரைக்கும் விட மாட்டார். உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? தேவன் எனக்கு சகாயர். சத்தமாக சொல்லுங்கள், தேவன் எனக்கு சகாயர். இப்போ உனக்கு இருக்கிற அநேக காரியத்தில் தேவன் உனக்கு சகாயர் என்று சொல்லி நீ என்ன செய்யலாம்? தைரியமாக இருக்கலாமே. கைவேத்து, ரெண்டு கைவேத்து, தேவன் உன் கூட இருந்தாரே. ஆனால் மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? தேவன் உனக்கு சகாயர், தேவன் உனக்கு சகாயர் என்று சொல்லி நீ தைரியம் கொள்ளலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 54:10 வாசிங்க, 17 வசனத்தை வாசிங்க.
2: மலைகள் விலகினாலும்,
1: மலைகள் விலகினாலும்,
2: பர்வதங்கள்
1: பெயர்ந்தாலும்,
2: என் கிருபை உன்னை விட்டு
1: விலகாமலும்,
2: என் சமாதானத்தின் உடன்படிக்கை
1: நிலை பெயராமலும்
2: இருக்கும்
1: என்று
2: உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார்.
1: மேல மனதுருகிற கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சொல்லுகிறாரா இல்ல? என்ன சொல்றாரு அவர்? அங்க என்ன சொல்றாரு? என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. நான் கொடுக்குற உதவி உன்னை விட்டு விலகாது. மலைகள் எல்லாம் விலகிடும், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் நான் என் கிருபையை உனக்கு விட்டு விலக்க மாட்டேன் என்று உன் மேலே பரிதாபம், உன் மேலே உண்மையாய் மனதை வைத்திருக்கிற ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை என்று சொன்னவர் என் கிருபை, நான் செய்கிற உதவி உன்னை விட்டு விலகாது, விலகாது. ஆமென். உன் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க.
2: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்,
1: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
2: எந்த ஆயுதமும் வாய்க்காதே,
1: எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போய்விடும். ஆமென். உனக்கு விரோதமா நியாயத்தை எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காடு சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க, யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். உனக்கு விரோதமா ஆயுதங்கள்லாம் உருவாக்கப்படும். உன் வேலையில உனக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்குவாங்க, உன் சொந்த குடும்பத்தில் உருவாக்குவாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உருவாக்குவான், உன் ஊரே சேர்ந்து உனக்கு உருவாக்கும். ஆனா அதெல்லாம் உருவாக்குற வேலை அவங்க வேலை, அதை வாய்க்காமல் போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு மந்திர தந்திரம் எல்லாமே உண்டாக்கப்படலாம், ஆனால் அது வாய்க்காமல் ஆண்டவர் பண்ணிடுவார். கர்த்தர் அதை வாய்க்காமலே பண்ணிடுவார். அதை கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனமாற, அவர் மனமாற மாட்டார். அவர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். யாரோ ஒருத்தர் வேதனையோடு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 41:13 வாசிங்க.
2: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்,
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்
2: உன் வலது கையை பிடித்து,
1: வலது கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு?
2: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
1: நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். வலது கையை பக்கத்தில் அவர் பிடிச்சு வச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் துணையாக அவர் இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை முறித்து போடுவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஏசாயா 43:2 வாசிங்க.
2: நீ தண்ணீர்களை கடக்கும் போது,
1: நீ தண்ணீரை கடக்கும் போது
2: நான் உன்னோடு இருப்பேன்,
1: நான் உன்னோடு கூட இருப்பேன்.
2: ஆறுகளை கடக்கும் போது,
1: ஆறுகளை கடக்கும் போது
2: அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது
1: நீ வேகாது இருப்பாய்.
2: அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது
1: என்று ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நீ தண்ணீரை கடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்னிக்குள்ளே போனாலும் சரி, அதெல்லாம் உன்னை பற்றாது, உன்னை மேற்கொள்ளாது. உன்னை ஆண்டவர் காப்பாற்றுகிற தெய்வம். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாக பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். ஆதியாகமம் 28:13 வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
2: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும்
1: நான் தருவேன். ஆமென்.
2: உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்,
1: தூளை போல இருக்கும்.
2: நீ மேற்கேயும் கிழக்கேயும்,
1: நீ மேற்கேயும் கிழக்கேயும்,
2: வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய்,
1: தெற்கேயும் பரம்புவாய்.
2: உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும்,
1: உனக்கும் உன் சந்ததிக்குள்ளும்
2: பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்,
1: வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
2: நான் உன்னோட இருந்து,
1: நான் உன்னோட இருந்து
2: நீ போகிற இடத்திலெல்லாம்
1: போகிற இடத்திலாம் உன்னை காத்து,
2: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி
1: தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்ப
2: பயங்கரமா
1: இருக்குது.
2: இது தேவனுடைய வீடே அல்லாமல்,
1: இது தேவனுடைய வீடே அல்லாமல்
2: வேறல்ல,
1: வேறு அல்ல.
2: இது வானத்தின் வாசல்,
1: இது வானத்தின் வாசல் என்றான். நல்ல கைதட்டி கத்திர துதிப்போம், நல்ல கைதட்டி கத்திர துதிப்போம். இதை யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு?

0: அவங்க அம்மா தான் இவனை பிடிச்சி, உங்கள் அண்ணன் ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது, நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஏமாத்துறதுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்தா அவங்க அம்மா தான். அம்மா அம்மா ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏமாத்துற சொல்லி கொடுத்துடக்கூடாது. வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். சரி, ஆனால் ஆண்டவர் இவனை, இந்த யாக்கோபை, இவன் பிறக்கும் போதே காலை பிடிச்சிக்கிட்டு தான் பிறக்கிறான். நான் தான் இருப்பேன்னு வயிற்றுலேயே சண்டை போடுற ஆள் இவன். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் அந்த ஆவி வந்துடும், வயிற்றுக்குள்ளேயே வந்துடுது போராடுகிற ஆவி. இப்படி பண்ண அவனை, அவன் போகும்போது திடீர்னு அவன் இப்போ எங்கே போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. முதல் தடவை போயிட்டுருக்கிறான். அந்த வனாந்திரத்துக்குள்ளே போகும்போது சூரியன் என்ன ஆயிட்டு, அஸ்தமனம் ஆயிட்டு, இருள் ஆயிட்டு, இப்போ ராத்திரி ஆயிட்டு. அந்த வனாந்திரத்தில் தனியாக ஒரு கல் ஒன்று எடுத்து தலைக்கு வைக்கிறான். ஒழுங்காக தலையனை வச்சு படுத்தாலே, பஞ்சில் படுத்தாலே தூக்கம் வராது. ஆனால் இந்த கல்லில் படுக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம். இது ஆண்டவருடைய தயவு. உன் கிரியைகளை ஆண்டவர் சில நேரம் பார்க்கறது இல்லை, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தயவு. அங்கே அவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு வருது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு என்ன செய்வேன் தருவேன். அவன் படுத்திருக்கிற பூமி எவ்வளோ தூரம், எவ்வளோ அகலம் இருக்கும், நீ செத்த அடக்கம் பண்ணுறதுக்கு குழி தோண்டினா எவ்வளோ இருக்கும், எவ்வளோ 6 அடியா 6 அடி 3 அடி அகலம், அதில் தான் படுத்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அந்த பூமியே தரப்போகிற, அப்படி அப்படி தான் நமக்கு எண்ணம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேசத்தே உனக்கு தரப்போகிறேன். ஆமே கைவேத்து கத்திர துதி பண்ணி. படுத்திருக்கிற பூமினா இந்த 6 அடி இந்த 3 அடி நம்ம குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தையே உனக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அவனை வாக்கு பண்ணி நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ என்ன செய்வா, பரம்புவாய். கைவேத்து கத்திர துதி. சிலருடைய உடம்பு அப்படி பரம்பு, வடக்கு மேற்கு தெற்கு மேற்கு கிழக்கு, அது இல்லை. ஆண்டவர் அவனுடைய எல்லைகளை விரிவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ரெண்டு கை பேத்தி, ஆண்டவரே என் எல்லைகளை நீர் விரிவாக்குகிற தேவன். ஆமேன். கத்தர் ஒன்று, நீ போகிற இடத்தெல்லாம் அவன் கூட இருந்து திரும்ப ஒன்று நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று அவனை ஆண்டவர் சொல்லி, வெறுமையாக போன அவனை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் சொல்லி, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிட மாட்டார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னாரோ சொல்லலையா சொன்னார். சொல்லிட்டு நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமி மணலை போல தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் சில நாட்கள் ஆனாலும் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவார். நல்ல ரெண்டு கை உயர்த்தி இயேசுப்பா, எங்கள் வாழ்க்கையில் நல்ல கையை சேர்த்து, எங்கள் வாழ்க்கையில் நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ அக்கினி ஜுவாலைக்குள்ளே போனாலும் அது உன்னை பற்றாது. எவ்வளவு வாக்கு தத்தங்களை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவருக்கு அவன் எழும்பின உடனே, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல, இது வானத்தின் வாசல். நான் அவருக்கு இந்த இடத்துல நிச்சயமாக தேவனுக்கு ஒரு வீடாக இதை வைப்பேன், இது ஒரு பயங்கரமான ஒரு இடம் சொல்லி அந்த வீட்டில் அவன் அந்த தேவனுடைய வீடாக அதை பார்த்தான். கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா, உங்கள் வீடு தேவ சமூகம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறார், வீட்டை கொடுக்குறார். வீட்டை கொடுத்தாருன்னா அந்த வீட்டை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க. அது சின்ன குடிசையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு வீடாக இருக்கணும். தேவ சமூகம் நிறைந்த வீடு. அப்போஸ்தலர் 10:24 வாசிங்க.
1: மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள்.
0: செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள்.
1: கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும்
0: தன்னுடைய விசேஷித்த
1: சிநேகிதரையும்

0: அவர்களுக்காக காத்திருந்தான்,
1: அவர்களுக்காக காத்திருந்தான். நமக்கு ஆண்டவர் ஏன் வீட்டை கொடுத்திருக்கிறாரு? உறவின் முறையார்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உனக்கு விசேஷித்த சிநேகிதர்கள் இருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு உன் வீட்டில் வச்சு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும். உங்கள் வீடுகளில் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படணும். உங்கள் வீடுகளுக்கு உங்கள் உறவின் முறையார் வரணும், உங்கள் சொந்தக்காரர்கள் வரணும், ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் வரணும். உங்கள் வீடுகளுக்கு உங்கள் சிநேகிதர்களை அழைக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் வச்சு உங்கள் வீட்டெல்லாம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எப்பவும் உங்கள் சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படணும் அந்த எண்ணம் இருக்கணும். இந்த கொர்நேலியு அதை ஒழுங்காக செய்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அதை சொல்கிறார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த யூதர்கள் மாத்திரம் அபிஷேகம் பெற்றாங்க பெந்தகோஸ்னால, அனைத்து யூதர்களும் வந்திருந்தாங்க. ஆனால் யூதர்கள் அல்லாத புறஜாதியார் அபிஷேகம் பெறணும் என்ற அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த கொர்நேலியு என்கிற இவனுடைய குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வீட்டை ஆண்டவருக்காக திறக்கணும், அந்த வீட்டை ஆண்டவருக்காக கொடுத்து நீங்கள் ஜெபத்தோடு கூட ஊழியம் செய்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை நிச்சயமாக பரம்ப வைத்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே நான் யாரையும் விட மாட்டேன், நான் ஊழியமும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு நான் எதையாவது ஒன்றும் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. எப்படி ஆயினும் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படி ஆயினும் சில உறவின் முறையார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி ஆயினும் ஆண்டவருடைய கிரியை நடைபெற உன் வீடு திறக்கப்படுமானால். இந்த கொர்நேலியின் வீட்டை ஆண்டவர் பயன்படுத்தி புறஜாதிகளாகிய நாமெல்லாரும் இன்றைக்கு ஆவியை பெறுவதற்கு அன்னைக்கு ஆண்டவர் அவனை வைத்து தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த சபை எப்படி வந்துச்சு? முதல்லே இப்படி பெரிய கட்டடம்லாம் இருந்துச்சா? இல்லை. 1973 ஒரு குருசைடு நடந்த போது அந்த குருசைடில் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 124 அட்ரஸ் கிடச்சி அதை எடுத்து ஒரு வாரம் ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக ராத்திரியும் பகலும் ரோட்டில் அலைஞ்சு கடைசியில் ஆண்டவர் சொன்னார் இந்த வீட்டை தர்றேன்னு சொல்லி. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ரெண்டு அறைகள் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆரம்பித்தது தான் இவ்வளோ பெரிய சபையாக மாறி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்ல கை வைத்து கத்திரி துதிப்போம். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம முதல்ல புரிய முடியாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒன்றை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து ஆண்டவரே, எங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்தது நோக்கம் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறீர். நாங்கள் வாழுகிற எங்கள் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டும் ஆண்டவருடைய வசனத்தை போதித்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பெருகி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். இந்த கொர்நேலியின் வீடு ஆண்டவர் தெரிந்து கொண்டே எதுக்கு? புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவியான ஊற்றப்படுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு வசனம் போதிக்கப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. எல்லாரும் கை உயர்த்தி, இயேசுவே, என் வீட்டை ஆண்டவர் எனக்கு நீர் தந்த வீட்டை நான் தங்கி தூங்கி படுத்து எழும்பி சாப்பிட்டு போகிறதுக்கல்ல, என் சொந்தக்காரர்கள் வந்து வசனம் கேட்கணும், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் வசனத்தை கேட்கணும். ஆண்டவரே, என் நண்பர்கள் வரணும், சுவிசேஷத்தை அறியணும், என் வீட்டை அப்படி மாற்றணும் ஆண்டவரே, எப்படியாயினும் சில ஆத்மாக்களை ரட்சிக்க என் வீட்டை நீர் பயன்படுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா. அப்போஸ்தலர் 16:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:15,
0: அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு,
1: அவரும் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு,
0: அவள் எங்களை நோக்கி,
1: அவள் எங்களை நோக்கி,
0: நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால்,
1: கர்த்தருக்குள் நான் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால்,
0: என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று,
1: வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று
0: எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்.
1: எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். பவுலோடு சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தினந்தோறும் வழக்கம் போல ஒரு இடத்துக்கு ஜெபமண போவாங்க. ஜெபமண போகும்போது இரத்தாம்பரம் விற்கிற இந்த லீதியாள் என்கிற இந்த பெண்ணுடைய உள்ளம் தொடப்பட்டது. அவள் அந்த சிறு குழுவுக்கு போயிருக்கிறான். அந்த வழக்கம் போல ஜெபிக்கிற இடத்துக்கு போய் அந்த வசனத்தை கேட்டிருக்கிறா. பவுல் சொல்ற வசனம் சொன்ன உடனே அவள் இருதயம் திறந்துட்டு, திறந்த உடனே அவள் வீடும் திறந்துட்டு கைதட்டி கத்துறை துதிப்பான். அவள் சொல்கிறா, நான் தேவ பக்தி விசுவாசம் உள்ளவன் என்ன, எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, தங்கியிருங்கள் என்று அவர்கள் ஊழியர்களுக்கு இடத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்குது. அவருடைய உள்ளத்தை திறந்த ஆண்டவர் அவள் வீட்டையும் திறந்தான். அநேகருக்கு உள்ளம் திறக்குது, வீடு திறக்க மாட்டேங்குது. அநேகருடைய வீடுகள் அப்படியே சும்மா இருக்குது எத்தனை வருஷமா. உன் வீட்டில் நல்ல ஊழியம் நடக்கணும். அங்கே போய் தங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அடுத்த அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்போதுனாக பரிசுத்த போல் ஆசியாவுக்கு போகணும்னு எவ்வளவோ முயற்சித்த போது ஆவியானவர் தடை பண்ணி அவனை ஈரோப்புக்கு நேராக, ஐரோப்பா கண்டத்துக்கு நேராக நடத்துகிறார். இந்த லீதியாள் என்கிற சாதாரண பெண்ணனுடைய வீடு அன்னைக்கு திறக்கப்பட்டபடியினால், அவள் இறுதியை திறக்கப்பட்டபடியினால ஐரோப்பா முழுவதிலும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு லீதியாளின் அந்த சின்ன வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு கண்டம் முழுசும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அந்த இடம் என்று பார்க்குறோம். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டை கொண்டும் ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை செய்யணும்னு வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கொஞ்சம் ரெண்டு கை வைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வீடு சும்மா புசித்து குடித்து தூங்கி எழும்புகிற ஒரு வீடாக இருக்கக்கூடாது. என் வீட்டை வைத்து கண்டங்களை சந்திக்க, ஊரை சந்திக்க, என் தெருவை சந்திக்க, என் தெருவில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வீடாக எங்களை மாற்று ஆண்டவரே. புசித்து குடித்து டிவியிலேயே உட்கார்ந்து ஆண்டவரே விளையாடி ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எங்களை கொண்டு வரலை. இந்த நாட்களில் எங்களை கொண்டு சில ஆத்மாக்களை ரட்சிக்கணும். அந்த ஆத்மாக்களை கொண்டு இன்னும் சில ஆத்மாக்களை நீ ரட்சிப்பி. எங்களுடைய ஊரையே மாற்றுவதற்கு வல்லமை கொண்டவர். இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வீட்டில் இருக்கிற இருள் நீங்கி போகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்போஸ்தலர் 16:31-32 வாசிங்க.
0: அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
1: நீயும் வீட்டாரும் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி,
0: அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில
1: அந்நேரத்தில் தானே
0: அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
1: உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக வாசிங்க.
0: பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய்,
1: திரும்ப அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்
0: அவர்களுக்கு போஜனம் கொடுத்து,
1: சாப்பாடு அந்த ஊழியர்களுக்கு கொடுத்து,
0: தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில்
1: விசுவாசம் உள்ளவனாகி
0: மனமகிழ்ச்சியா இருந்தான்.
1: அந்த வீட்டுக்கு மனமகிழ்ச்சி வந்துட்டு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டார் அனைவரும் நல்லா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அந்த வீட்டாருக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு சிறைச்சாலைக்காரன். இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு பவுல் தரிசனம் கண்டு போனான். ஒரு மனுஷன் வந்து எனக்கு எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுங்கன்னு சொன்ன போது தரிசனம் கண்டு போனான். பவுலுக்கு அடி உதையெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அடி உதை வாங்கி பாட்டு பாடுற ஆட்கள் இவங்க தான். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவர் வந்து இறங்கியிருக்கிறார். கதவு திறந்தவுடனே இவங்கெல்லாம் ஓடலை வெளியே, இங்கே தான் இருக்கிறான். அதெல்லாம் பார்த்தபோது, இவன் வாழ்க்கையை பார்த்தபோது அவங்களும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது, சந்தோஷம் வந்தது, ஞானஸ்தானம் பெற்றாங்க, மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இதே காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 21:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 21:8.
0: மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து,
1: செசரியா பட்டணத்துக்கு வந்து
0: ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும்,
1: ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும்
0: சுவிசேஷனுடைய
1: வீட்டில் பிரவேசித்து
0: அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய, நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள்.
1: போதும். ஒரு சுவிசேஷனுடைய வீட்டில் நாலு பிள்ளைகள் இருக்குது. அந்த நாலு பிள்ளைகளும் அந்த வீட்டில் உள்ள அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் பார்க்கும்போது, சுவிசேஷனுடைய வீடு, நாலு பெண் பிள்ளைகள் இருக்குது, கன்னியாஸ்திரிகள், அந்த நாலு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வீட்டில் நாலு பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த நாலு பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? நாலு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாலு பிள்ளைகள் இருந்தால் நாலு வழியில் இருக்கும். ஒன்று செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று ஐபேட் வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொன்று லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொன்று டிவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாலு பிள்ளைகளையும் சரி பண்ண முன்னால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உயிர் போயிடுது. இப்போ இந்த நாலு பிள்ளைகள், உன் வீட்டில் இருக்க நாலு பிள்ளைகள், இந்த நாலு பிள்ளைகளையும் தீர்க்க தரிசனம் வர சொல்கிற பிள்ளைகளாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல அட்மாஸ்பியருக்கு வரணும்னா, உன் வீட்டுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியர் வரணும். ஆமென். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு வரணும். இவங்க வீட்டுக்குள்ளே இன்னொரு தீர்க்கதரிசி வர்றார். தீர்க்கதரிசி வந்த உடனே அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியானா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது. வரங்கள் கிரியை செய்கிற வீடாக இருக்குது. ஒரு நல்ல தேவ சமூகம் இருக்கிற வீடாக இருக்குது. இந்த சுவிசேஷகன் எப்படி இவன் சுவிசேஷகனாக மாறினான்? இவன் பந்தி விசாரணை செய்கிற ஊழியத்தில் சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்து வந்தான். நாங்கள் போன மாநாட்டில் ஆப்ராம் தாமஸ் அவர்கள் இந்த சுவிசேஷகனை பற்றி ஒரு நல்ல செய்தி கொடுத்தான். அந்த செய்தியில் இவன் பந்தி விசாரணைக்காரனாக இருந்தான், சாதாரண ஊழியத்தை செய்கிறவனாக இருந்தான், இவனை ஒரு பட்டணத்தையே மாற்றி அமைத்து ஒரு பட்டணத்துக்கு சந்தோஷம் கொண்டு வருகிற ஒரு ஆளாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் ஒரு பயங்கர மாயவித்தக்காரன், அவன்தான் பெரிய சக்தின்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த சக்தி உள்ள அந்த மாயக்காரன், அவன் மாயவித்தை செய்து பெரியவனாக இருந்தான். ஆனால் பிலிப்பு செய்த அற்புதங்களை கண்டு அவன் மாயவித்தை ஒன்றும் இல்லாமல் போய் அவனே ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டான். இன்றைக்கி இந்த பட்டணத்தில் எத்தனையோ பயங்கரமான மாயவித்தைகளை செய்து பெரிய ஆட்கள் என்று சொல்லுகிறவங்க முதற்கொண்டு மாற்றம் அடைய இந்த சுவிசேஷகனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த சுவிசேஷன் அந்த பட்டணத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தலை, அவன் எத்தியோப்பியா கண்டத்துக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு இந்த பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்தி கந்தாகே என்னும் ஒரு மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, அவனுக்கு ரதத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை விளக்கி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து எத்தியோப்பியாவில் அவன் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. செய்யுங்க. நல்லா ரெண்டு கை வைத்து இன்றைக்கி என்னத்தை பார்க்குறோம்? புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவியான ஊற்றப்பட ஒரு புறஜாதியான ஆகிய கொர்நேலிய கத்தர் தெரிந்து கொண்டார். ஐரோப்பாவின் கண்டத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு பெண்ணாகிய லீதியாளின் உள்ளத்தையும் அவள் வீட்டையும் திறந்தார். ஒரு எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போறதுக்கு ஒரு சாதாரண ஒரு பிலிப்பு ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டிருந்த அவனை கத்தர் தெரிந்து கொண்டு அவனை பயன்படுத்தி அவன் குடும்பத்தையும் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் குமாரத்திகள் ஆண்டவருக்காக வாழ உதவி செய்தார். எல்லாரும் ரெண்டு கை வைத்து ஏசப்பா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் குமாரத்திகள், எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குமாரர்கள், எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணுமே. எல்லாரும் கை வைத்து இயேசுவே அவர்கள் சண்டையிட்டோ அவர்கள் பலவிதமான அசுத்த பாவங்களிலே ஈடுபடவோ அவர்கள் ஆண்டவரே அந்த வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரை மாற்றி பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவோ இருக்காதபடி எங்கள் வீடுகளிலே நல்ல ஜபம் இருக்கு, எங்கள் குடும்பங்களிலே தேவ ஆவியானவர் இறங்கு, எங்கள் குடும்பங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கு, எங்கள் வீடுகளுக்கு தீர்க்கதரிசிகள் வர தேவ தூதர்கள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளை மாற்றி உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓட முடியும்? நீர் எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்களை கைவிட மாட்டேன் என்று நீர் சொன்னீரே. நீர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீரே. எப்பக்கமும் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:12 வாசிக்கலாம். அப்போஸ்தல 12:12
0: அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தார்கள்.
1: மார்க்குவின் தாயினுடைய வீடு ஒரு நல்ல ஜெப வீடு. எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அந்த சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று 12:5 வாசிக்கிறோம். ஏன் ஜெபம் பண்ணுகிறார்கள்? ஏரோது என்கிற ராஜா சபையை துன்பப்படுத்தி யாக்கோபு என்கிறவனை பட்டயத்தாலே கொன்ற பின்பு இந்த பேதுருவையும் பிடித்து கொன்றால் ஜனங்களுக்கு அது பிரியமாயிருக்கிறது என்று திட்டமிட்டு பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து 4 வித்தியாசமான நேரங்களில் 16 போர்ச்சேவர்களை அங்கே கொண்டு வந்து அவன் கைகளை சங்கிலிகளினாலே கட்டி போட்டு அவனை ஒரு குறிப்பிட்ட நாளிலே வெளியே கொண்டு வந்து அவன் தலையை வெட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிற நேரத்தில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் ஒரு வீட்டிலே. ஹல்லேலூயா. சபையாருடைய ஜெபம் முக்கியமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சபை செய்கிற ஜெபம், சபை மக்கள் செய்கிற ஜெபம், சபையில் ஒரு வீட்டில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். அது வல்லமையுள்ள ஜெபம். அந்த ஜெபம் என்னெல்லாம் செய்தது? ஆமேன், ஹல்லேலூயா. அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை இறக்கிட்டு கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமேன். அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பிட்டு அந்த ஜெபம் என்ன செய்தது? பேதுருவினுடைய கைகளில் கட்டப்பட்ட அந்த சங்கிலிகளை தானாக கலந்து கீழே விழ வைத்தது. நல்ல வாயை திறந்து ஓ ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, சங்கிலிகளை கலந்து விழப்பண்ணுகிற ஒரு ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. நீ வீட்டில் செய்கிற ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும். நீ செய்திருக்கிற ஜெபங்கள் வீணாய் போவது இல்லை. பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே வா, உன் வஸ்திரத்தை மாற்றிக்க, சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாற்று. கர்த்தர் அநேகருடைய வஸ்திரங்களை மாற்ற வைப்பார். அவர்களுடைய சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றி கர்த்தர் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி அவன் பாதரட்சியை போட வைத்து முதலாம் காவலை கடக்க வைத்தார். ஆமே. முதல்ல இருக்கிற காவல் உன்னை விட்டு போயிடும். ரெண்டாவது கதவும் திறக்கப்படும். மூணாவது இருக்கிற கதவு இரும்பு கதவு. உன் ஜெபம் அந்த கதவையும் தானாக திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் என் வீட்டில் செய்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல. மகனே மகளே, குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. கன்சிஸ்டண்டாக ஒரு எழுப்புதலுக்காக சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். உன் வட்டாரம் மனம் திரும்ப வேண்டும். தேசம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். எல்லாரும் ரெண்டு கை வைத்து இயேசுவே, சபைக்காக நீர் கொடுத்திருக்க தரிசனத்தை நிறைவேற்ற கால தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஒரு எழுப்புதலை பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் வரணும். அதற்காக எங்கள் குடும்பங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் நீ செய்கிற ஜபத்தை கேட்பார். எல்லா கதவும் திறந்தது, கட்டுகள் அகன்றது. வெளியில் இருந்த காவக்காரர்கள், அவன் என்ன செய்தான்னு தெரியாது, பேதர் வெளியே வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான், ஆனால் அவன் கண்ணெல்லாம் அப்படியே மூடி போய் தான் இருந்திருக்கு. பேதர் வெளியே வந்துட்டார். உன்னை தடை பண்ணுற யாரானாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கண்ணெல்லாம் மூடிடுவார். வெளியே வந்து எங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கதவை பேதர் என்ன செய்கிறாரு, தட்டுறார். மற்ற கதவெல்லாம் திறந்துட்டு ஜபம் பண்ணுற வீட்டில் உள்ள கதவு மாத்திர திறக்க மாட்டேங்க. பேதர் வந்த பிறகு வந்து ரோதைங்கிற பெண் வந்து உத்து கேட்குறா, யார் சத்தம் கேட்குது, பேதர் சத்தம் கேட்குது. கதவை திறந்தாளா, கதவை திறக்கலை, பேதர் சத்தம் கேட்குதே அப்படின்னு உடனே கதவை திறக்க சந்தோஷப்பட்டுருக்குறா. சந்தோஷப்பட்டு உள்ளே ஓடிட்டா கதவை திறக்காம. பேதர் இன்னும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அங்கே போய் சொல்கிறா, பேதர் வந்திருக்கிறார், அவர் சத்தம் கேட்குது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ பைத்தியக்கார், பெதட்டுறா, நீ என்ன செய்கிற, என்னத்தையும் வந்து சொல்கிறா. அதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. நீ செய்கிற ஜபத்துக்கு உனக்கே விசுவாசம் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்க. அதுக்கு தான் தோத்திரம் பண்ணணும். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்து எல்லாத்தையும் செய்த பிறகு உன்னால் என்ன செய்ய முடியல, நீ நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கை தட்டி நல்ல கத்திர தோத்திரம் பண்ணும். நீ நம்ப முடியாத அளவுக்கு கத்திர அற்புதம் செய்வார். நீ நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்ள அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்ப்பாய். பைபிளில் சொல்லியிருக்கு, பின்னும் பேதர் கதவை தட்டிக்கிட்டே இருந்தார். கதவை திறந்த போது பேதர்வை கண்டு அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள். உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் செய்கிற ஜபம் வீணாக போகாது. பராமரிப்பு குழுக்களில் நீங்கள் செய்கிற ஜபம் ஒரு நாள் வீணாக போகாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உன் வீட்டை நீ திறக்கணும். உன் வீட்டுக்குள்ளே சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்குபடி நம்ம சபையின் தரிசனத்தின்படி நம்முடைய வீடுகள் திறக்கப்படுமானால் நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்கும். லூக்கா 19:5 வாசிங்க. லூக்கா 19:5.
0: இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அண்ணாந்து பார்த்து
1: அவனை கண்டு
0: சகைவே, நீ சீக்கிரமாய்
1: இறங்கி வா,
0: இன்றைக்கு நான்
1: வீட்டில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். ஒரு பாவியான ஒரு மனுஷன், ஊரார் எல்லாரும் பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கும் உள்ள ஆசை இருக்குது. ஒரு பயங்கரமான 5 பேரோட அசுத்தமாக வாழ்ந்து வந்த ஒரு பெண், சமாரியா பெண், அவன் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆளும் அவன் புருஷன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெண். அந்த பெண்ணோட ஆண்டவர் பேசி அவளையும் மாற்றுகிறார். இவன் ஒரு பயங்கரமான ஆள், அந்த ஊரே இவனை பாவின்னு சொல்கிற ஆள். இயேசு அவனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே இந்த பாவியான மனுஷனோட இயேசு என்ன செய்கிறாரு, போய்கிட்டு இருக்கிறாருன்னு பேசுகிறாங்க. இந்த பாவியான மனுஷனுக்கு ஒரு ஆசை இந்த இயேசுவை பார்க்கணும்னு. இயேசு அந்த இடத்தில் வந்தவுடன் ரெண்டு அண்ணாந்து பார்த்து இந்த சகைவை பார்த்து சொல்கிறார், சகைவை இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்கணும், சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொல்கிறார். சீக்கிரமாக இறங்கி வந்தால் இந்த வசனத்தை வாசிங்க. அவன் வீட்டுக்கு முன்னால் வந்தபோது 19:8
0: சகேயு
1: என்ன செய்தான், நின்று வீட்டுக்குள்ளே போகலை, சகேயு நின்றுட்டான். இயேசுவே, இந்த வீட்டுக்குள்ளே நீர் வரப்போறீர், இந்த வீடு நான் மற்றவங்களை ஏமாற்றி நாலு அத்தனையாக காசு வாங்கி கட்டின வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நீர் வரணுமா, நான் மாறுகிறேன், நான் அநியாயமாக வாங்கின இந்த காரியத்தெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன் இந்த வீட்டுக்குள்ளே, அதுக்கு பிறகு அந்த தீர்மானம் நான் எடுத்து இந்த வீட்டை நான் சுத்தமாக்கிறேன்ப்பா, அதுக்கு பிறகு உள்ளே வாங்க. அப்போ இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டு, ரட்சிப்பு வந்தது. கை வைத்து உன் வீடு மாறணும். அப்போ தான் இயேசு உள்ளே வந்தார்னா அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்துட்டுனா ஆபிரகாமின் குமாரனாக அவனை மாற்றுகிறார். ரெண்டு கை வைத்து ஆபிரகாமின் குமாரன் என்றால் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல காரியம் நடக்கணும், உன் குடும்பத்தில் தேவ சமூகம் இருக்கணும், உன் வீடு வானத்தின் வாசலாக மாறணும், தேவனுடைய வீடாக மாறணும், தேவனுடைய சமூகம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அது உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். நீ தண்ணீரை கடக்கும்போது அக்னி ஜுவாலைகளுக்குள்ளே நடக்கும்போது அது உன்னை பற்றாது, உன்னை மேற்கொள்ளாது. அவர் உன்னோட கூட வருவேன் என்று சொன்னவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்னவர் கர்த்தர் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன் வீடு ஒரு கொர்நேலியின் வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு லீதியாளின் உள்ளத்தை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு சுவிசேஷகனுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு சகையனுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை மரியாளுடைய தாயாகிய ஆமென் மரியாளுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை கர்த்தர் மாற்றணும். கை வைத்து இயேசுவே என் வீட்டை மாற்றுங்க, என் வீடு நல்ல ஊழியை செய்கிற ஒரு வீடாக மாறணும், சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு வீடாக மாறணும், என் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கணும், தேவ சமாதானத்தை கொடுக்கணும், என் வீட்டில் ஒரு மாற்றம் வர எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லா எத்தனை பேருடைய வீடு அப்படிப்பட்டதாக மாறணும்னு விசுவாசிக்கிறீங்க, கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு திறக்கணும்னா ஆண்டவரே என் வீட்டை நான் திறக்கிறேன், அது எவ்வளவு பெரிய சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் உமக்காக என் வீட்டை நான் திறக்கணும், என் வீட்டில் உங்களுடைய வசனம் வரணும், என் வீட்டில் தேவ தூதர்கள் வரணும், என் வீட்டுக்குள்ள ஊழியர்கள் வரணும், என் வீட்டுக்குள்ள கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு வரணும், என் வீட்டில் நான் ஊழியம் செய்கிறதுக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், நான் ஏதோ சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது, என் வீட்டுக்குள்ள அந்த ஊழியம் நடக்கணும் அப்பா. எல்லாரும் விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. எத்தனை பேர் வீட்டில் தேவனுடைய ஊழியம் நடக்கணும் விரும்புறீங்க, கை வைத்து காண்பீங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கை வைத்து நீங்கள் எழும்பி ஆண்டவர் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஊழியம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, அந்த வீட்டில் ஊழியம் செய்ய எனக்கு வாஞ்சேன், என்னையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றவங்க ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துறவங்க கை உயர்த்துங்க. உங்க தெருக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் மாற்றுவாராக. எழுமி நிலங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க, வீட்டை ஒப்பு கொடுக்கிறவங்க, ஊழியத்தில் நானும் என்ன பயிற்சி கொடுங்கன்னு சொல்றவங்க முன்னால வந்து இந்த ஊழியர்களை சந்திங்க, உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா முன்னால வாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா

நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள் நம்மளே அறியாம கைய உயர்த்தி ஆராதிப்போம். அந்த வார்த்தையை கேட்டா அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லல, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின்னு சொல்றீங்க? ஜி மேஜர்

என்ன பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தமுடைய ஆசீர்வதிக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4 சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்ட ஒரு பெண் 2005 எத்தியோப்பிய தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தாள். பஞ்சமும் பட்டினியும் நோயும் தலைவிரித்து ஆடிய எத்தியோப்பியாவில் இருந்த அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் தன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிறுமியை தத்தெடுத்து தனக்கென வளர்க்க வேண்டும் என முடிவு செய்தாள். எனவே எலும்பும் கிடந்த ஒரு சிறு பெண் குழந்தையை அந்த பெண் தத்தெடுத்தாள். அவள் அந்த குழந்தையை தத்தெடுத்ததிலிருந்து அந்த குழந்தையின் நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த குழந்தை அமெரிக்க தேசத்திலே பெரிய சீமாட்டியை போல வளர்கிறாள். தன்னோடு உடன் பிறந்தவர்கள் ஏழ்மையிலும் பட்டினியிலும் வளர்ந்தாலும் இந்த குழந்தைக்கு மட்டும் அந்த பெண்ணின் கண்களில் தயவு கிடைத்தது. இப்பொழுது விலையேற பெற்ற உடை, உணவு வகைகள், சிறந்த கல்வி, மேலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவளுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாமும் சாவுக்கு ஏதுவாக புறக்கணி பட்டவர்களாக கிடந்தபோது தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்தில் கிடந்த நம்மை தேவன் பிழைத்திரு என்று சொல்லி நம்மேல் தயவு பாராட்டினார். நாம் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், அதை குறித்து நாம் கவலைப்பட அவசியமில்லை. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் மட்டும் போதும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்து நம்மை உயர்த்துவார். நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்வுகளை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். எஸ்தர் தாய் தகப்பனை இழந்த ஒரு அனாதை சிறுமி. அவள் மொர்தெகாயோடு அடிமையாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாள். மொர்தெகாய் அவளை தத்தெடுத்து வளர்த்தார். தாய் தகப்பனற்ற இந்த அனாதை சிறுமியின் மேல் தேவன் இரக்கம் வைத்தார். கன்னி பெண்கள் ராஜ அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது எஸ்தரும் அழைத்து செல்லப்பட்டாள். அங்கே இந்த பெண்களை பாதுகாத்த ஏகாயின் கண்களில் தேவன் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க செய்தார். அகாஸ்வேரு ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய தயவு ஒன்று போதும். நாம் எப்பேற்பட்ட தோல்வியிலும் வியாதியிலும் தனிமையிலும் கைவிடப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மேல் தயவு வைக்கும் போது நம் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறும். ஆம், நம்மை படைத்த தேவனின் பார்வையில் நாம் அருமையானவர்கள். ஆகவே தேவன் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கச் செய்வார். நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள்.

ஒன்று நாளாகமம் 9வது அதிகாரம். இஸ்ரவேலை எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன்குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதி நிமியருமே. யூதா புத்திரிலும் பெஞ்சமின் புத்திரிலும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரிலும் எருசலேமின் குடியிருந்தவர்கள் யாரென்றால் யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததி பாணியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய், சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய ஆசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் ஜெகுவேலும் அவன் சகோதரனாகிய 690 பேருமே. பெஞ்சமின் புத்திரரில் அசேனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னியா, மிக்ரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சௌரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராய் இருந்தார்கள். ஆசாரியர்களை ஜெதாயா, ஜொஜாரிம், ஜாகின், அகிதூப்பின் குமாரனாகிய மெராயோதின் மகன் சாதோக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலய விசாரணை கத்தன், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரேகாமின் மகன் ஆதாயா, இம்மேரின் குமாரனாகிய மெசுலேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த ஜாசிராவின் குமாரனாகிய ஆதியலின் மகன் மாசாய் என்பவர்களும். அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேரும் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடையலுக்கு திறமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். லேவியரின் மேராரின் சந்ததியான அசபியாவின் குமாரராகிய அஸ்ரீமாவுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பஹா, ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா, எதுதூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமையாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளியாகிய சல்லும், அக்கோப், தல்மோன், அகிமான் என்பவர்களும். இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லும். லேவி புத்திரின் சேனைகளின் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரராகிய எபியாசுபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லுமும், அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமாகிய கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலியாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முக்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரராய் இருந்தான். மெசெல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசாரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்குறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராய் இருந்து தங்கள் கிராமங்களின் படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞானசிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறை முறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டைய சாலைகள் மேலும் பொக்கிச சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வாசத்திலும் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால்
அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ரா தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களே சிலரிடத்தில் ஆராதனை பனிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களே சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சை ரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்த்தகங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரர் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரின் கோராகியனாகிய சல்லோமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைகளுக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரின் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால், கிபியோனின் மூப்பனாகிய ஜெகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்கால், அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும், சூர், ஹீஸ், பாகால், நேர், நாத்தார், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனாத்தானையும் மல்கிஸ்வேக்கையும் அபிநாதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனாத்தானின் குமாரன் மேரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் ஜாராகை பெற்றான். ஜாராக் அலேமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசரிகாம், பொக்ரு, இஸ்மாவேல், செராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆட்சேலின் குமாரர்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன், பார்க்கலாம்.
2: எனது பெயர் அன்பு. நான் இந்திய தேசத்தில் கர்நாடக மாநிலத்தில் என் தாய் தந்தருக்கு 6வது பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். நான் எல்லோருடையும் உயரத்தில் குள்ளமாக பிறந்திருக்கிறேன். நான் 1989 ஆண்டு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு நான் அதிக படிக்க வேண்டும் என்ற வாஞ்சிகளோடு கூட இருந்தேன். ஆனால் என்னால் படிக்க முடியலை. ஏன்னாக்கா என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது, அதிக புத்தகங்களையும் சுமக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என் தேவனுடைய வேத புத்தகத்தை சுமக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், போக முடியல. ஆனால் என் தாய் தான் என்னை படிக்க வைத்தார்கள். என் தாய் தான் என்னையும் என் புத்தக மூட்டைகளையும் சுமந்து கொண்டு என்னை 1வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தார்கள். இப்பொழுது கூட என் தாயை பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் தான் வரும். ஏனென்றால் என்னை இப்படியாக படிக்க வைத்தார்களே என்று சொல்லி அந்த ஞாபகம் வரும். ஆனால் அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைத்திராவிட்டால் நான் 10வது கூட படித்திருக்க முடியாது. நான் அந்த 10வது கூட படிக்க முடியாத படிக்கு தான் நான் இருந்திருப்பேன்.
1: நீங்கள் வந்து என்ன இயரில், நீங்கள் என்ன ஆண்டில் பிறந்தீங்க பாஸ்டர்?
2: நான் 1973 பிறந்தேன்.
1: நீங்கள் 73வது ஆண்டு பிறந்தீங்க. அப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு வந்து 43 வயசு ஆகிறது. நீங்கள் வந்து பிறக்கிற பொழுது நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை?
2: நான் பிறந்தது முதல் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததில்லை. ஆலயத்துக்கெல்லாம் போகவும் வருவேன், ஆனால் முழுமையான எனக்கு அந்த தேவனுடைய மகிமை எனக்கு
1: ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லை,
2: என்னுடைய அனுபவம் எனக்கு தெரியாதபடி இருந்தது.
1: ஆஹா. இப்போ உங்களுடைய ஆரம்ப காலம் நீங்கள் வந்து இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து 2 அடி எவ்வளவு உங்களுடைய வளர்த்தி இருக்கும்?
2: என்னுடைய உயரம் வந்து 2.5 அடி தான் இருக்கு.
1: 2.5 அடி தான் உங்களுடைய உயரம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விசேஷமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களை பார்த்தால் 2.5 அடியிலே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்னால் நான் நினைக்கிறேன் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நான் நிச்சயமாக அப்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப காலம் நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அனைவருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அதிகமாக இருக்கும். ஆகினாலே நீங்கள் உங்களுடைய பிறப்பிலிருந்து நீங்கள் வாலிப பிராயம் வரைக்கும் நீங்கள் வளர்ந்து நீங்கள் 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் சொன்னது போல 10வது வகுப்பு படிக்கக்கூடிய புத்தகங்களை சுமந்து கொண்டு போகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. எனக்கு மகள் இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு 2வது பிள்ளை 2வது வகுப்பு படிக்கக்கூடிய புஸ்தகங்களை கூட தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த கசப்புன்னு இல்லாவிட்டால் உங்களுடைய அந்த வேதனையான அனுபவங்கள் நீங்கள் வளர்ந்து வருகிற பொழுது இருந்த அந்த அனுபவங்களை குறித்து சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: நான் அதாவது நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எனக்கு அந்த என்னுடைய உயரத்தை பற்றிய ஒரு குறைகள் எனக்கு தெரியாத படிக்கத்தான் இருந்தது. நான் அந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். ஆனால் நான் எப்பொழுது என்னுடைய 10வது வகுப்பை படித்து முடித்தேனோ அதன் பிறகு தான் என்னுடைய உயரத்தை பற்றிய எண்ணம் எனக்குள்ளாக வந்தது. ஏனென்றால் என்னாலே அதிக படிக்க முடியலையே என்று சொல்லி ஒரு கவலைகள் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் தாய் என்னை அழைத்தார்கள். அழைத்து எனக்கு சொன்னார்கள், எனக்கு தலை வலிக்கிறது, நீ போய் தைலம் வாங்கிட்டு வா என்னை சொல்லி என்னை கடைக்கு அனுப்பினார்கள். சரி என்று நானும் சென்றேன். சென்று விட்டு வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அந்த ஆபத்து வந்து என்னுடைய உள்ளத்தை மிகவும் உடைக்கப்பட்ட நிலைமையோடு கூட இருந்தது. எப்படி என்றால் நான் கடையிலிருந்து வரும்பொழுது 4 சிறு குழந்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்ன செய்து விட்டார்கள், என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்ட பிறகு நான் முகம் குப்புறமாக கீழே விழுந்து விட்டேன். விழுந்து விட்ட உடனே என் கழுத்து பகுதியில் ஒரு பையன் உட்கார்ந்து கொண்டான். என்னால் சமாளிக்க முடியல, அவர்களிடத்திலிருந்து விடுபட முடியல. ஏனென்றால் எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. எனக்கு சிறு குழந்தைகளை சமாளிக்கிற அளவுக்கு கூட எனக்கு பலன் இல்லாத படிக்கிறது. அந்த நேரத்தில் எனக்கு மூச்சுகள் திணறிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த பையன் கழுத்து பகுதியில் உட்கார்ந்துள்ளதுனால அவனுடைய வெயிட்டு தாங்க முடியாதபடிக்கு எனக்கு உயிர் போகிற நிலைமையோடு கூட இருந்தேன். மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு சகோதரர் அந்த வழியாக சென்றார்கள். அவர்கள் சென்று அவர்கள் பார்த்த பிறகு தான் அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். துரத்தின உடனே தான் எனக்கு என்னுடைய ஜீவன் திரும்பமாக வந்தது. அப்படி அவர்கள் துரத்திராவிட்டால் அதே இடத்திலே நான் மறுத்து போயிருப்பேன். மிகவும் வேதனையோடு கூட இருந்தேன். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நான் மிகவும் தேவன் நான் அழுது கொண்டு நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் மனிதர்கள் தான் வேடிக்கையாக பார்த்தார்கள் என்றால் மிருகமும் என்னை வேடிக்கையாக பார்த்தது, மாடு கூட என்னை வேடிக்கையாக பார்த்து குத்த வந்தது, நாயம் என்னை வேடிக்கையாக பார்த்து கடிக்க வந்தது. இதையெல்லாம் நினைத்து மிகவும் வேதனை அடைந்தேன். வேதனை அடைந்து மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட நான் என்னுடைய அறையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக இருந்தேன். ஒரு சிறை கைதியை போல ஒரே அறையிலே 10 வருடமாக இருந்தேன். அந்த 10 வருட அந்த சிறையில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது, வாழத்தான் முடியல, சாகலாம் என்று நினைத்தேன். ஆனால் சாவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாத போயிடுச்சு. ஏன்னா சாவதற்கு கூட எனக்கு உயரம் பற்றாத நிலைமை. என்னென்னால் தூக்கு போடணும்னு நினச்சேன், ஆனால் அதுவும் என்னால் முடியாமல் போயிட்டு. என்னென்னா தூக்கு போடுவதற்கு கூட எனக்கு உயரம் பற்றாத நிலைமையோடு கூட இருந்தேன். சரி, தூக்கு தான் போடலை, ரயிலில் தலை கொடுத்து சாகலாம் என்று நினைத்தேன். அதற்கும் என்னால் முடியலை. ஏன்னா கதவு தாழ்ப்பாள்கள் மேலே இருக்கிறதுனால என்னால் திறந்து கொண்டு போக முடியலை. இதெல்லாம் நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், என் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது என்னை சாகடிக்க விடக்கூடாதா என்று சொல்லி நான் மிகவும் தேவனை கேள்விகளை கேட்டு மிகவும் வேதனையோடு கூட நான் இருந்தேன். அந்த நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன்.
1: நிச்சயமாகவே நீங்கள் அந்த ஒரு தருணம் விசேஷமாக வந்து 4 பையங்க வந்து உங்களை அவங்க ஒரு வேடிக்கை பொருளாக நினச்சிருப்பாங்க, இல்லாட்டா அது ஒரு விளையாட்டாக தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு அது ஒரு வினை போல, உங்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய நிலைமையில் அது இருந்திருக்கு. அப்போ அந்த மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து அந்த இப்படிப்பட்ட பல அனுபவங்கள், நீங்கள் வந்து போன பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்தை நீங்கள் ருசிக்கணும் இல்லாட்டா மறுத்திடணும் என்கிற நிலையில் உங்களை கொண்டு போயிருக்குது. அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லுங்களேன். நீங்கள் வந்து அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது?
2: எல்லாம் நினைத்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது தான் நான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனைகள் இருந்தது. என்னங்கன்னா, யாருக்காவது சாவதற்கு முன்பதாக யாருக்காவது ஒருத்தருக்குன்னா நான் என் 1 ரூபாயாவது கொடுத்து விட்டு சாகணும் என்று நினைத்து கொண்டேன். இதெல்லாம் நினைத்து, ஏனென்றால் என்னுடைய மனப்பாங்கு அந்த நேரத்தில் அப்படியாக இருந்தது. ஏனென்றால் நானே இப்படி இருக்கிறேன், என்னை போல மற்றவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த நேரத்திலும் எனக்குள்ளாக இருந்தது. இதெல்லாம் நினைத்து இருக்கும் பொழுது நான் ஒரு வேளை ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தேன். எதர்ச்சியாக நின்றேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் என்னை சந்தித்து என்னோடு கூட பேசினார். பேசி அப்பொழுது அவர் கேட்டார், நீ இவ்வளோ நாள் எங்கே போன? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பார்த்தது, பிறகு 10 வருடம் பார்க்கலாம். 1989 பார்த்தது, அதன் பிறகு 10 வருடம் குறைந்தது. 1999 நான் 91 அந்த 10 வருடமாக என்னுடைய நண்பனை பார்க்காத இருந்தேன். அந்த நேரத்தில் அவர் என்னை கேட்டார், இவ்வளோ நாள் எங்கே போன அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லும்பொழுது அவர் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லி என்னை ரட்சிப்புக்குள்ளாக அவர் நடத்தினார். அவர்
1: அப்போ அந்த அனுபவம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு நண்பருக்கு ஊடாக இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டீங்க. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்கிற அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எப்படி?
2: நான் அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையாக இருந்தது, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. நான் எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனோ அன்று என்னுடைய சிறையிருப்பை உடைக்கப்பட்டது. அதே நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னை ரட்சித்து என்னை ஊழியத்துக்கு அழைத்து வந்தார். ஊழியத்துக்கு அழைத்து வந்த பிறகு அநேக இடங்களிலே ஊழியங்களை செய்ய நான் புறப்பட்டு சென்றேன். அந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது என்னை விட மற்றவர்கள் தான் ஊனமுற்றவர்களைப் போல இருக்கிறார்கள். எப்படி என்றால் சராசரி உயரத்திலே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளம் ஊனமுள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளத்தை தட்டி எழுப்பும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டேன்.
1: ஆமேன். நீங்கள் வந்து இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் அர்ப்பணித்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்களே, வளர முடியலையே அப்படிங்கிற கவலை எப்பயாவது உங்களுக்கு இருந்திருக்கா?
2: எப்பொழுது
1: நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க?
2: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஊனமுற்று குள்ளமாக இருக்கிறேன் என்ற எண்ணமே இல்லை.
1: அந்த எண்ணமே உங்களுக்கு
2: எண்ணமே எனக்கு வராமல் இருந்தது.
1: ஆனால் நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் தான் ஊனமுற்றவர்களை போல
2: இருக்கிறார்கள். என்னுடைய உள்ளத்திலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த உயரத்தை வைத்துதான் கர்த்தர் அநேக இடங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்க. ஏனென்றால் நான் சும்மாவாக நின்றாலே ஒரு கூட்ட ஜனம் வந்து சேர்ந்து
1: உங்களை பார்க்க வந்துருவாங்க,
2: பார்க்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக தேவன் என்ன இப்படியாக படைத்திருக்கிறார்.
1: என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற ஒரு பலவீனம், 2.5 தான் இருக்கிறார், 40 வயசு ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிலையில கூட அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது தனக்கு இருந்த குறைபாடு, தனக்கு இருந்த அந்த வளர்ச்சி இல்லாத அந்த தன்மை, இதெல்லாவற்றையும் மறந்து மனுஷர்களை பார்க்கிற பொழுது மனிதர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், சரீரப்பிரகாரமான வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே அவருடைய குறைபாடுகள் எவ்வளவாக இருக்கிறதுன்னு சொல்லி அறிந்து அந்த மக்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் தெரியாதபடிக்கு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது அதை ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ரெய்னார் பாங்கே என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எப்பொழுதுமே அவர் சொல்லுவார், நாம் எல்லாருமே வந்து ஒரு 0 மாதிரி, பூச்சியம் மாதிரி தான். நம்ம இந்த பூச்சியத்தை நம்ம அடுக்கடுக்காக போட்டுட்டு போனால் கூட அதுக்கு எந்த வலுவுமே கிடையாது. ஒரு பூச்சியம் இருந்தாலும் அதுக்கு வலுவும் கிடையாது. 10 பூச்சியம் தொடர்ந்து போட்டால் கூட அதுக்கு எந்த விதமான பெருமதியும் கிடையாது. ஆனால் அதில் வந்து ஒரு 1 போட்டுனான்னா அது 10 மாறுது, 100 மாறுது, 1000 மாறுது, ஏன் மில்லியன்ஸ் பில்லியன்ஸாக மாறுது. அப்போ அந்த 1 வந்து அந்த சைவர்களுக்கே ஒரு பெருமதி ஏற்படுத்துது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வழிகளில் காயப்படுறோம், ஏதோ வழிகளில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம வந்து எவ்வளவு அதெல்லாம் பார்க்குறில்ல. ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார், பயனுள்ளவர்களாக அர்த்தமுள்ளவர்களாக மாற்றுறார். எனக்கு உங்களை நான் வந்து வன்னியில் பார்த்த பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம். எப்பொழுதுமே வாலிப பிள்ளைகள், பெரிய ஜனங்கள், நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கூட்ட ஜனம் உங்களை தேடி வர்றது. இது எனக்கு அன்றைக்கு வன்னியில் உங்களை பார்த்த பொழுது எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரு காரியம் என்னென்றால், யோவானுடைய புஸ்தகம் 11 வாசித்து பார்க்குற பொழுது இயேசு வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது, ஜனங்கள் இயேசுவை மாத்திரம் பார்க்க வரல, லாசருவை உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்க வந்தார்கள். அந்த பார்க்க வந்த ஜனங்களை லாசர் அப்படியே இயேசுவின் பக்கமாக திருப்பி விடுறார். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு தேவையோடு, நீங்கள் ஒரு குறைவோடு கூட நீங்கள் காணப்படுகிறதா இருந்தாலும் இயேசு வரும்பொழுது அதை இவ்வளவு அருமையாக ஆண்டவர் பூரணப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்லி ஊழியங்களை செய்து வர்றீங்க. இந்த ஊழிய பாதையில் நீங்கள் வந்து தேவனை எப்படியெல்லாம் நீங்கள் ருசித்திருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கிறார், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
2: நான் தேவனை ருசித்து பார்ப்பது எப்படி என்றால், நான் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அந்த இடங்களிலே ஒரு மனமாற்றங்கள் உருவாகலாம். எப்படிப்பட்டதான ஒரு கடின உள்ளத்தோடு கூட இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் மாறுகிறது. அதாவது என்ன, நான் ஒரு சில இடங்களிலே ஊழியத்தை செய்து வந்த பிறகு, நீ இப்படி செய்கிறாய் ஆனால் நான் சராசரியாக இருக்கிறேன், ஆனால் நான் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி, அவர்கள் இன்றிலிருந்து நானும் நீ செய்கிறது போல ஊழியத்தை நானும் செய்கிறேன் என்று சொல்லி அநேக இடங்களிலேக்கு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.
1: ஆமேன். இத்தனை ஒரு ஆச்சரியமான காரியம். உண்மையிலேயே நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கை 2 கால் இருந்து சராசரியாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர்கள் செய்யாததையும் செய்ய முடியாத காரியங்களையும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். இது உண்மையிலேயே தேவனுடைய ஒரு பெரிய சிருஷ்டிப்பின் கிரியை. நீங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இப்படி தேவனால் பயன்படுத்தப்படுவீங்க, உங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக கற்று நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முதல்ல நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள்
2: இல்லை, நான் அந்த நேரத்தில் நான் அதை யோசித்து பார்க்கல. நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த 10 வருடத்தில் என்னுடைய கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் இந்த 11 வருடத்தில் இரட்டிப்பான ஒரு நன்மையை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
1: ஆமேன். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அற்புதமான சாட்சியை கேட்குறீங்க பாருங்கள். அவருடைய குறை இருந்தது உண்மைதான். அவருடைய வாழ்க்கையில் வந்து 2.5 அடி தான் அவருடைய வளர்ச்சி. எனக்கு 1 வயசு அண்ணனாக இருக்கார் அவர். நீங்கள் எனக்கு 42 வயசு ஆகுது, அவருக்கு வந்து 43 வயசு. ஆனால் எங்களை காட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்து வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனால் இந்த சாட்சி நம்மளையே ஒரு விரிசை சிந்திக்க வைக்கிறது. நமக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்து கூட நாம் எதுவுமே ஆண்டவருக்காக செய்யாமல் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இவருடைய சாட்சி உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பாஸ்டர், நீங்கள் வந்து இப்போ வந்து பெங்களூர்ல தான் இருக்கீங்களா?
2: கர்நாடகாவில்
1: இருக்கீங்க. கர்நாடகாவில் நீங்கள் வந்து சுவிசேஷராக ஊழியம் பண்ணுறீங்களா? எப்படி ஊழியம் பண்ணுறீங்க
2: நீங்கள்? பணி தான் செய்து கொண்டேன்.
1: சுவிசேஷ ஊழிய பணி தான் பண்ணியிருக்கீங்க. எப்படி சபைகளுக்கெல்லாம் போவீங்களா? ஒவ்வொரு சபைகளுக்கு
2: நான் யாரெல்லாம் கூப்பிடுகிறோம் சபைகளிலும் நான் பிரசங்கிக்கிறேன். அதே நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நான் பிரசங்கிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக நான் பொதுக்கூட்டங்களிலே அநேக இடங்களிலே பேசியிருக்கிறேன் நான்.
1: ஆமாம், நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர்ஸுக்கு கருத்தரங்கள்லாம் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுகிறீங்க.
2: அவர்களுக்கும் நான் தேவனுடைய வார்த்தைகளை நான்
1: பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம்? இன்றைக்கி உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாடுகள் துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பொழுதே அது எங்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு காரியம். சின்ன பிள்ளைங்க கூட உங்களை வந்து விளையாட்டாக நினைத்து அவங்க செய்வாங்க, அது கூட உங்களை மரண பரியந்துக்கு அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. மிருகங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு விரும்புனீங்க அப்படியா?
2: ஆமாம், நான் ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அப்படின்னா ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டேன், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏனென்றால் என்னால் அதிக புத்தகங்கள் சுமக்காததுனால என்னால் படிக்க முடியல. ஆனால் நான் ஒரு டாக்டர் என்று தான் சொல்லுவேன்.
1: நீங்கள் ஒரு டாக்டர் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை?
2: அதாவது எப்படி என்றால், மாம்ச ரீதியாக வருகிற வியாதிகளுக்கு டாக்டர்கள் மாத்திரை கொடுப்பார்கள்.
1: ஆமாம்.
2: ஆனால் நானும் பொல்லாத வான மண்டலத்தின் ஆவிகளினாலே ஒரு சில உள்ளங்கள் வியாதியோடு கூட இருக்கிறது, அந்த உள்ளங்களுக்கு வேத வசனம் என்கிற மாத்திரை கொடுக்கிற ஒரு டாக்டராக இருக்கு.
1: ஆமென். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது வியாதிகளை கூட ஆண்டவர்
2: குணமாக்குறார்.
1: நிச்சயமா அவருடைய வசனத்தை
2: நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய கால் வலிகள் கை வலிகள் எல்லாம் குணமாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கட்டிகள் மறைந்து இருக்கிறது. இப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: நீங்க வந்து இந்த திருக்குறள் வேதத்தை வந்து நீங்கள் எழுத்து மூலமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து திருக்குறளை நீங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க அப்படியா? எத்தனை திருக்குறள் எழுதியிருக்கிறீங்க?
2: அதாவது 1330 திருக்குறளை எழுதியிருக்கிறேன்.
1: 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறீங்க. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இதை பார்க்குறீங்கன்னா இது வந்து அவருடைய கைப்பட எழுதின திருக்குறள்களாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன வட்டம் போட்டு அதற்குள்ளே ஒரு திருக்குறளாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க.
2: ஒரு வட்டத்துக்குள்ளாக ஒரு குறள்.
1: ஆக
2: மொத்தம் 1330 வட்டத்துக்குள்ளாக 1330 குறள் எழுதியிருக்கிறேன். இது எப்படி படிக்கணும்னா முகம் பார்க்குற கண்ணாடி பூத கண்ணாடி ரெண்டு வயதாக தான் படிக்க முடியும்.
1: நீங்கள் அவ்வளவு சின்னதாக எழுதியிருக்கிறீங்க. ஒரு சின்ன புஸ்தகத்துக்குள்ள அவ்வளவு குறளை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதை வந்து கண்ணாடி வச்சு பார்த்தா தான் அது பெருசாக விமமாக்கி
2: கண்ணாடியும்
1: பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கலாம். அதே மாதிரி வேதத்தையும் கூட எழுதியிருக்கீங்க. வேதம் புதிய ஏற்பாடிலிருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் எழுதிருக்கீங்களா?
2: புதிய ஏற்பாடை முழுவதுமாக எழுதி
1: புதிய ஏற்பாடு முழுவதும் மத்தியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதிருக்கீங்க.
2: முதல் வெளிப்படுத்தின
1: அதையும் நீங்க வந்து சின்ன எழுத்தா எழுதிருக்கீங்க.
2: அது அந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன்.
1: சரி, இதுல இருக்கிறது வந்து இது வந்து யூதாவுடைய புத்தகம்.
2: யூதா புத்தகம் இது. இது போல இன்னும் புத்தகங்கள் வீட்டிலே இருக்கிறது.
1: வீட்டிலே எழுதியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அற்புதமான இது ஒரு சாட்சி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறது. எங்களையும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் தேவன் வருங்காலத்தில், நீங்கள் நான் ஆரம்பத்தில் உங்களோட பேசின பொழுது கூட இந்த காரியத்தை சொல்லியிருந்தேன், நீங்கள் பல பாடுகள் பல வேதனைகள் பல கஷ்டங்களுக்கு ஊடாக கடந்து வந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு முன்பாக ஆபத்துக்கு முன்பாக உங்களை சந்திச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்க இனித்த ஆண்டவருடைய நாமம் வந்து இதிலும் பகிமையான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார் என்று நீங்க நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா இனி இந்த கால வருகிற காலங்கள் தேவன் உங்களை வந்து ஆச்சரியமாக ஆண்டவர் பயன்படுத்த போறான்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, அதாவது இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் அமைதியாக இருக்காதபடிக்கும் நாம் கர்த்தருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், வேதனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், சராசரியாக உயரம் இருக்கிறவர்கள் நன்றாக ஊழியங்களை செய்யலாம். அவர்களுக்குள்ளாகவும் ஒரு தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர்கள் தன்னையே இருளுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நானே வந்து இந்த அளவுக்கு செய்கிறேன் என்றால், தேவன் என்னை செய்ய வைக்கிறார் என்றால், சராசரியாக இருக்கிற அவர் உங்களையும் இந்த ஒளிநாடாவை பார்க்கிற மனிதர்களையும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு சோதனைகள் வந்தாலும், நமக்கு எந்த விதமான குறைகள் இருந்தாலும், அந்த குறைகளெல்லாம் உடைத்து போட்டு அவர்களையும் சாதிக்க, அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர்களையும் பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்.
1: நீங்கள் விசேஷமாக வந்து இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறோம், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைகள் வரும்பொழுது, சின்ன ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்விகள் வரும்பொழுது இன்றைக்கி ஏராளமான மக்கள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க. நீங்கள் வாழ் பிள்ளைகள் ஒரு சின்ன கஷ்டம் திரும்ப வந்தால் தற்கொலை பண்ணிடுறாங்க. சிலர் குடும்பத்தில் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்றைக்கி நான் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க. அந்த அதோடு ஒப்பிடும் பொழுது நீங்களே ஒரு உதாரணம் தானே. இந்த மக்களுக்கு வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏற்று ஒப்பு கொடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து எவ்வளவு அதிசயமான ஒரு அற்புதமாக ஆண்டவங்களை நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் காயப்பட்ட, இயலாமல் தோற்று போன அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
2: அதாவது இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இப்படித்தான் அழுந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு உள்ளம் உடைந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் படைத்திருக்கிறார், நான் அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துவார்.
1: கண்டிப்பாக
2: இன்றைக்கு இப்படி நடக்காததுனாலே என்னால் முடியாது முடியாது என்று சொல்லித்தான் உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், என்னால் எதுவும் முடியாது, எந்த இடத்துக்கும் துரிதமாக செல்ல முடியாது. ஆனால் நான் இருந்து அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்த ஸ்ரீலங்கா பகுதிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை முதல் ஊழிய காரணமாக, முதல் ஊழிய பாதைகளை எனக்கு திறந்து கொடுத்தது.
1: ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அற்புதமான சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். தேவன் நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த குறைவுகளுக்குள்ளே தேவன் அவருடைய பூரணமான சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோவானுடைய புஸ்தகம் 9 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறவிலே குருடனாக பிறந்திருக்கார். இயேசுனிடத்தில் வந்து சீசர் கேட்குற ஆண்டவரை, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம், இவங்க தாய் தப்பன் செஞ்ச பாவமா, இல்லாட்டி இவன் செஞ்ச பாவமா அப்படின்னு. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், யார் செய்த பாவம் கிடையாது, இவன் வந்து தேவனுடைய நாமத்தினாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் சில நேரத்தில் சில மனிதர்கள் பறக்கிறது வந்து நமக்கு 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. அம்மா பாவம் செஞ்சுருப்பாங்களோ, அப்பா பாவம் செஞ்சுருப்பாங்களோ, உங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி நீ எனக்கு வந்து பறந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதற்கூட இன்றைக்கி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் அவர் கடந்து வந்த பாதையை நீங்கள் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது, நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. பிரயாணப்படுகிறது என்றால் எவ்வளோ கஷ்டம், ஃப்ளைட்டில் போகிறது எவ்வளோ கஷ்டம், ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அவருடைய சாதாரணமாக அவர் வந்து வாழ முடியாது. ஏன்னா அவருடைய சரீரத்தில் இருக்க பலம் வந்து எத்தனை கிலோ பாஸ்டர் நீங்கள்?
2: 11 கிலோ
1: தான் அவருடைய வெயிட். அப்போ 11 கிலோ தான் அவருடைய வெயிட்டுன்னா அவரால் சுமக்க முடியாது. எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்தபடினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குறை அவருக்கு தெரியவில்லை. நான் இயேசுக்காக வாழணும், இன்னும் எத்தனையோ மக்கள் குறைகளோடு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படணும்னு சொல்லி இன்னும் இயேசுக்காக அந்த அருமையான தேவ ஊழியக்காரன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அருமையான மகளே, மகனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி நான் பிறந்திருக்கிறேனே, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் நிலைமைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் சோர்வு வேண்டாம். கிறிஸ்துவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசு உன்னை பலப்படுத்துவார். உன் பலவீனத்தோடு கூட நீ இயேசு ஏற்றுக்கொள். நிச்சயமாகவே அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உன்னையும் ஒரு வாழ்க்கையில் அற்புதமான சாட்சியாக நிறுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவன் செய்த அற்புதங்கள், தேவன் செய்த மகிமையான காரியங்கள் மேலானவைகளாக இருக்கிறது. ஆனால் அந்த அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேனானால் அதற்கு நேரம் போதாது. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் அவ்வளவுவிதமாய் நம்மளை ஆசீர்வதித்து அவர் கனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்ம கனவீனமானவர்கள் நினைக்கிறோமோ தேவனுக்கு கொடுக்கிற பொழுது தேவன் அதை கனமுள்ளவராய் மாற்றி கொடுக்கிறார். அதே போல் அருமையான எங்கள் அருமையான பாஸ்டர் அன்பு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு நான் இந்த இலங்கை தேசத்தில் அவரை சந்தித்த பொழுதும் அவரோடு பேசின நாட்களை நான் யோசித்து பார்க்கிற பொழுதும் தேவன் உங்களையும் அப்படி பலப்படுத்த முடியும், உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆகையினாலே அருமையான இந்த ஊழியக்காரரை உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவார். ஆகையினால் நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டவரை அவரை பலப்படுத்தினது போல, அவரை ஆசீர்வதித்தது போல நீர் என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் காத்திருங்கள். இப்பொழுது இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள்.
2: நாம் ஜெபம் செய்யலாம். ஹாலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவரே இந்த அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த அடிமையை பயன்படுத்தினது போல ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பயன்படுத்துகிற வல்லவராக இருக்கின்றீர் அப்பா, நன்றி ராஜா. அப்பா, எத்தனையோ உள்ளங்கள் ஆண்டவரே உடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே, எத்தனையோ தாய் ஆண்டவரே அப்பா என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, நான் மடிந்து விட வேண்டும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி ராஜா. இதோடுவரே இவர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு உணர்வுகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் தேவன் என்பதை ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் ஒரு பிரகாசத்தோடு கூட, ஒரு எழுப்புதலோடு கூட மாறட்டும் ஆண்டவரே, நீர் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறேன் பிதாவே.
1: ஆமென், ஆமென், ஆமென். Thank you.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

சிந்திப்போம், செயல்படுவோம். கண்ணீர் விட்டு அழுது முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ண வேண்டிய செய்திகளை சொல்றேன். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த ஒரே பாலின திருமணத்தை, அதாவது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்யலாம்னு அமெரிக்கா உறுதி செஞ்சிருக்குது. இப்போ 34 நாடுகள்ல ஒரே பாலின திருமணம் சட்டபூர்வமா இருக்குது. இனி தாம்பத்தியம் இல்லை அப்படிங்கிற சட்டத்துல ஜெர்மனி கையெழுத்து போட்டிருக்குது. அதாவது அண்ணனும் தங்கையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம், அம்மா மகன் அப்பா மகள் இப்படி யாரும் யாரையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம். மியாமி நகரம் இப்போ பொது செக்ஸ் நகரமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்க எங்க வேணும்னாலும் சந்தையில, மைதானத்துல, தெருவுல, எந்த நேரத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம செக்ஸ அனுபவிக்க முடியும். கனடா மிருகங்களோட உடலுறவை அனுமதிச்சிருக்குது. ஸ்பெயின்ல ஆபாச படங்கள் உயர்நிலை பள்ளிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் அனுமதிக்கப்படுது. இங்க சிறார்களோட விபச்சாரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. 10 வயசுல எந்த ஒரு பெண்ணும் பையனும் பாலியல் இன்பத்தை உணரலாம்னு இங்க சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேள்விப்படும் போது நெஞ்சு பொறுக்கல, என்ன சொல்றதுன்னு தெரியல, முடிவு நெருங்கிட்டதுன்னு தான் சொல்ல தோணுது. மகிமையின் புறப்பாடு நெருங்குது, மக்கள் திசை திருப்பப்படுறாங்க. தெய்வீக கருணையில இருந்து மக்களை அகற்றதுக்காக அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை தன் பக்கம் இழுக்க சாத்தான் முயற்சி செய்யறான். கவனமா இருப்போம், கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு வேதாகமம் தெள்ள தெளிவா குறிப்பிடுது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: என்னோடு கூட வேதாகமத்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்க பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமா, எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனித்தா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில் போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு முறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கலாம் நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே, அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம் சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்கிற மாதிரி தெரியலையே. ப்ரைஸ் காட், சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்றதுக்கு அப்ப டேஷ். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையிலே சொல்லுங்க. அப்பா அவர் அப்படித்தான் பேசுவார். கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுலயும் 75 கிழவன், அம்மா 65 கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்கு தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்திரம். திடீர்னு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்திரம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளை மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், தோத்திரம், நீங்கள் தான் பெலன், நீங்கள் தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்கள் வேலையாக இருக்குது. தோத்துறான். ஆமாம், அப்பப்போ என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வாட் அபவுட் த ப்ராமிஸ்? தோத்துறான். அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளைய இல்லையே. தோத்துறான். என்ன ஒன்று, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன். அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம், இருக்கட்டும் தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு இப்போ சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனை வாது கொடுத்தீங்களே தோத்துறான் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா, ஆமேனா? தோத்துறோம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறோம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாயை காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கையை வேர்த்தியாமே தோத்துறோம். அப்போ ஆபிரகாம் அப்படி சொல்றார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேச்ச குறை தோத்துறோம். என்ன பேச்சு பேசுற நீ? இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன்னை நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா தோத்துறோம்? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, இனிமே தான் வர்றான். இது வரைக்கும் வரலையில, இனிமே தான் வர்றான். தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல, தோத்துறோம். பினிஷ் ஆயிடுச்சு தோத்துறோம். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், everything is going to come. இனிமேல் தான் அது வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமென். நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறா. ஆபிரகாம் பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறா, உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். தோத்துறா, இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா? நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்ல சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம். தோத்துறோம். எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில் பார்த்தா விஷம் மாதிரி வச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்லையா சொல்லுங்க. அப்புறம் இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்ல சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். அமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரச்சனை கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான். பட் ஆண்டவர் சொல்கிறார், அது வருகிறது. It's on the way. In the 2020 ல, இந்த 2020 ஆம் ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன அத சந்தேகமா அழியலையான்றிய, ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்பா அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா. நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அல்ல சொல்லுங்க. அப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது. அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபெட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம்ட்ட அதான் சொல்றார், சொல்றார் இவன் இல்ல இனிமே தான். அல்லேலூயாவா. சரி, இப்போ நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன், ரெண்டாவது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன், மூணாவது பாயிண்ட் சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேர்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனா ஒரு மூணு வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், அதனால தோத்துறோம். இப்போ நான் காஸ்பலை பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் ஒன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்லே சொல்லுங்க அப்போ. நம்பர் டூ, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. யோ, தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்துறோம். இது வேற தீர்மானம். அல்லே சொல்லுங்க அப்போ. நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்லே சொல்லுங்க அப்போ. நம்பர் 3, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க, பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரா, முதல் காரியம் சொன்னேன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். எலியேசர் ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது? திருப்தி. இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்லேல சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா? சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல

என்னது திருப்தி தோத்திரம். சிலருக்கு ஜெபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்ல சொல்லுங்க அப்பா, அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ இருக்கீங்களா? தோத்திரம் அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்ல என் சத்தம் கேட்கா பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்திரம். அப்ப திருப்தி இங்க எலியாசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியிலிருந்து முதல்ல வெளியில வா, ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய வா. நல்லா கவனிக்கணும். எலியாசர் தோத்திரம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியாசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திரம் மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்துல நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார், செஞ்சிருப்பார். இப்ப எலியாசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா 14 அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சில இப்பதான் பெறட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா, ஆபிரகாமின் சகோதரன் லோத் இருந்தான். லோத் இருந்தான் தோத்திரம். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது, நம்முடைய சகோதரன் லோத் இருக்கிறார்ல, அவர் சோதோமில் இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்முடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14 அதிகாரத்துல 14 வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டுல எலியாசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா, 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்திரம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியல தோத்திரம், யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதல விழுந்த உடனே வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு, எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன, லோத்துவ திரும்ப என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது, நடக்குது. கையோ வேறு ஜாமே, நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியாசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு, ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டுல பிறந்த புள்ள, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா, எலியாசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியாசர்ட்ட சொன்ன உடனே எலியாசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். அலையிலே சொல்லுங்க ஆமேனா. அப்போ எலியாசர் மூலம் தான் இந்த 14 அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான்

மூணு ஆசீர்வாதமா சொல்றேன். ஒன்று, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க? இரண்டாவது, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. மூன்றாவது, தோத்திரம், மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த மூணுமே ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. தோத்திரம் ரெண்டாவது சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன? மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது? என்ன ஒத்தாசை? எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க? 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கத்தர் தந்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே? என்ன சந்தேகமா ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயாவா? ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்திரம். அப்ப பாருங்க, அவ்வளவு பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார்னா, இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே? அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமா தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்றாருல. ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா, தோத்திரம். சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா? மனித ஒத்தாசை. அல்லேலூயா. ரெண்டாவது, மகா பிரதா மகிழ்ச்சிகரமான, என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம், 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோத்திரம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லலையா, சொல்ல மாட்டீங்களே? சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் பாதையில் பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார். மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது, நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா. இந்த சபை, தேவ ஜனம், நாம, நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல, இல்லை நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா. இப்பதான் நான் மேட்ருக்கு வர்றேன். தோத்திரம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்திருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்திருக்கிறாரு, பலமுறை பல விஷயங்கள்ல ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனா இப்ப சொல்றாரு, இதுல நீ திருப்திப்படாத, இனிமே தான். ஹல்லே சொல்லுங்கப்பா. இனிமே தான். இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது. இந்த 2020 வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 6 போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா. அல்லேலூயாவா. தோத்திரமா. திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில, தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? திருப்தி இருக்கக்கூடாது. ஆண்டவரை தான் சொல்றார் வாணி.
வெள்ளவாணி, நீ உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை. உள்ள கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எலியா சரு எலியா சரு எலியா சரு, இவனே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும் தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க வெள்ளவா. இதே மாதிரி தான் ஒருத்தன் போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா ஹல்லேல சொல்லுங்க. அப்போ யார் அவன்? தோத்துறான் எலியா அவன் சொல்லுங்க. அவன் ஒன்று ராஜாக்கள் 19:4 சூரச்செடி கிளவி உட்காந்துட்டான் தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசாக ஊழியம் பண்ணிட்டோம். ஆமாம், அவன் பயங்கரமான ஆள் தோத்துறோம். 17:18 அவனை பற்றி படிக்கிற ஒன்று ராஜாக்கள்ல, ஆமாம், வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமாம், வானத்தை 3 அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 கழிச்சு ஓப்பன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்தில் வர காரணமாக இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூடமாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ணுற மாதிரியே இருக்கிறீங்களா? இல்லையே சொல்லுங்க. அப்போ அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோநாத்துக்கரையில் கொண்டு போய் கொண்டு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே. ஆமே, நான் சாகவேன். அல்லே சொல்லுங்க. அப்போ நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க. சூரச்செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், 3 கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே திருப்திப்பட்டப்ப கொன்னுடைய கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்றும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னாரு. நாம கற்பனை பண்ணாலும் இது வரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதிச்ச மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதிச்சதெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். அல்லேலூயா தோத்துறோம். தசமாவும் கொடுக்காம வாழுவோம். அல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம் தோத்துறோம். பாசு குரோதமாக 4 கலவரம் பண்ணுவோம் தோத்துறோம். அதை நம்ம இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 சர்ச்சுக்கு வந்ததில் ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதிச்ச சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசினா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்லையிலே சொல்லுங்க. இப்போ கூட 2 இந்த முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா பாயிண்ட் வராது. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பேசுவேன். அல்லையிலுயா. அப்போ என்னது தோத்துறோம்? அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூறைச்செடிக்கெல்லாம் உட்காந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல, இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்திப்படக்கூடாது, பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 ஜெபம் பண்ணீங்களா சந்தோஷம், 1.5 பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? அல்லேலூயாவா. திருப்திப்படக்கூடாது. மார்க்கு 10 45 படித்தா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போகிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்துருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண் இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்மளு கூட்டுறான். வால்யூம் சவுண்ட சொல்ல மாட்டீங்களே, கூட்டுறான்.
உன்னால தலையில குட்டத்தான் முடியும், உன்னால அதட்டத்தான் முடியும், உன்னால ஜெபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும், நம்ம சத்தம் போட்டது தோத்திரம், நம்ம ஜோம் பண்ணது அப்படின்னு நான் திருப்தி போட்டலாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்பவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க அல்ல, சொல்லுங்க. அப்பா ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஆராதனை பண்ணக்கூடாதுன்றாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றாங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்றாங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்றாங்க, சபை கட்டக்கூடாதுன்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண ஜெபம் பத்தாது, நாங்கள் பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும். என் ஜெபத்தில் நான் திருப்தி பட, என் வேத தியானத்தில் திருப்தி பட, ஊழியத்தில் திருப்தி பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்துறோம். ஜெபத்தில் திருப்தி பட, ஊழியத்தில் திருப்தி பட, விசுவாசத்தில் திருப்தி பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்தி பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்தி பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்தி பட மாட்டோம், எங்க உபவாசங்கள்ல திருப்தி பட மாட்டோம், எங்க மன்றாட்டுல நாங்க திருப்தி பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போ, இன்னும் ஆராதிப்போ, இன்னும் உழைப்போ, இன்னும் உபவாசிப்போ. ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான், இனித்தான், இனித்தான் வருகிறான். திருப்தியில் இருந்து வெளியே தோத்திரம். இன்னைக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது, தோத்துறோம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. ஹல்லேலூயாவா? 10 கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10 கிளாஸ் வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுடத்தான் போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேனா? 10 படிச்சுக்கிட்டே என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா, ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவனா, பாவம் பரிதாபமா தோத்துறோம். ஏன்னா டாக்டர் படித்தா இப்போ பிழைச்சிக்கலாம் தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையிலே சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அல்லேலூயாவா? பத்து படிச்ச நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்ல சொல்லுங்க, திருப்தியில் இருந்து வெளியில 11 போ, திருப்தியில இருந்து வெளியில வா. 10 to 11, 11 to 12, 12 பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்ல சொல்லுங்க, அப்போ போய்கினே இரு. நாமளே சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷப்பட்டு திருப்தி பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்க நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. ஹல்லேலூயாவா? இந்த மார்க்கு 5 யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம், கவனிக்கணும். படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு, தோத்துறோம். அவன் அவன் மக மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, ஏசுநாதர் வருவார் யவீர். அப்புறம் என்ன ஆயிடுனா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்பில் 12 பெரும்பாடோடு இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் காலதாமதம் ஆன அந்த கேப்பில் அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா, மறிச்சு போயிடுவா.
வந்ததே இயேசுநாரை கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு, அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35 வசனம் படிச்சிங்கன்னா, சொந்தக்காரங்கெல்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீதான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ இயேசுவோட பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான், அவன் யார் மச்சானா, அந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறா, அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா, நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது வருது. மறிச்சிட்டாளா உன் மக, அல்ல சொல்லுங்க அப்பா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதா அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 வயசு கிழவனுக்கு புள்ள பிறக்குமா, உங்க ஊர்ல பிறக்கும் போல ஒரு சைசாவே பாக்குறீங்க, 75 வயசு கிழவனுக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா, 65 வயசு கிழவிக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா, அவங்களை பார்த்துதான் சொல்றாரு உன்னை பெரிய அவர் சொன்னால் அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா. ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியேசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதில் என் பிளானு, ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமு, உனக்கு தெரியாது அந்த ஈசாக்கு கண்டிப்பாக பிறந்தே ஆகணும், ஏன்னு கேட்குறியா, அந்த ஈசாக்குக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும், அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதில் ஒரு புள்ள யூதாவா இருக்கணும், அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம் மனுக்குலத்தின் இரட்சகர் மேசியா இயேசு இந்த பூமியில் உதிக்கணும், இதெல்லாம் என் மாஸ்டர் பிளானு, சரியா ஆமேனா. சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்டை விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காத, கம் அவுட் வெல்லவா, எத்தனை நல்ல கத்தர், ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், எலியேசர் பெரிய ஆசீர்வாதம் தான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது, இனித்தான் இனித்தான் இந்த ஊழியத்தில் தோத்திரம் இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம் ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம், அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள், அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை, இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார், இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பலமுறை கொடுத்திருக்கிறார், இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார், பட் இது மட்டுமல்ல, 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது, சொல்லுங்க தோத்துறேன் ஆமேனா. சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, அப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுல திருவிருந்துக்கு வந்துடுறது, அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு நினப்பு புழப்ப என்ன செய்யுமா கெடுக்குமா, இங்கேயும் தெரியும் போல தெரியுது, அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது, கல்யாணம்
காதுகுத்து, கர்மாந்தரம். கர்மாந்தரம் கல்யாணம், காதுகுத்து அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறது கூட தெரியாது. தோற்று அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவக அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவக கூட பிறந்த உன் கொதவளை நெரிச்சு கொல்ல அல்லையே சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்றதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது? போறது போ, யார் வேணா? அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும்? ஆராணியை கட்டடிச்சுட்டா போகணும்? உதவளை நெரிச்சு கொல்ல ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாம என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது. ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல, பொதுவா சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்போ. யோ, நாங்களாயாது அப்படின்னா சாரி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய உயர்த்த அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்துறோம், நீ வாலிபனா இருந்தா போயே ஆகணும். அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா. அல்ல சொல்லுங்க அப்போ. அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளண்ணா, அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். தோத்துறோம். பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா? சோஸ்திரம். அதுக்கு தான் சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாளில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் வந்து எழுப்புதல், தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா மூணு வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற எந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்துரா திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் ஹூ ஹா எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான். தோத்துறேன், திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும், அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், சேவமே பண்ண மாட்டோம், தொத்துறோம், சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமாம், பரிசுத்தமா அது எங்கே கிடைக்கும்? நல்ல சொல்லுங்க அப்போ. அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ, ஒரு நாள் ஆராதனையில் திருப்திப்படாதீங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேர ஜபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க. இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா, அதுல திருப்தி படாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், தோத்திரம். ஆமாம், நீ தண்ணி குடிச்சுக்க. தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலேருந்து என்ன செய்யணுமா? வெளியே வரணும். தோத்திரம். ஆமாம், அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னானா, அவனை வெளில கூப்பிட்டான். வானத்தை பார், அப்படியே பார்க்கான். என்ன தெரியுது? ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடான்றார். சோத்திரம். நட்சத்திரத்தையா என்னடா என்றா? நூறு, நூத்தி பத்து, நூத்தி நாற்பது, இருநூறு, ஐயோ எண்ணூறு, ஐயோ ஆயிரத்தி இருநூறு. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா? என்ன தெரியுது? மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க அப்பா. இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க. வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா? இப்ப மண்ணை என்ன முடியல, முடியல, முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும். ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை, எக்ஸ்டென்ஷன். ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி, ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி. தோத்ரா, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய ஆத்தும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். Hallelujah. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு தெரியும், பயன்படுத்துவார்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வார்லாம் யோசிச்சிருக்கோம். பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள்
ஐயோ அப்படின்னு சொல்ற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்ல சொல்லுங்க, அப்போ கற்பனை கட்டாத எழுப்புதலை பார்க்க போது இந்த சிட்டிக்காக கத்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியே வா. சோத்திரம். இரண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் சொல்லுங்க மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பாரு, மிகவும் திரளாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15வது பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயா, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒன்னு நம்ம ஐயா யாரு, ஆபிரகாம் ஐயா. 17வது வசனத்துல அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19வது வசனம், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்லா கவனிக்கணும், ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 வசனத்தில் சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம் இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் சந்ததியை கொடுப்பேன் சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார், அப்புறம் இடைச்சொருகலா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே தோத்திரம் இஸ்மவேல் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு, இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல், வயசு எத்தனை ஆகி போச்சு, 99, அம்மாவுக்கு 89, கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை, பழையபடி ஆபிரகாம்ட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது சொன்னதுதான், உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான், உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே பெரிய பண்ண போறேன் தோத்துறான். ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு, ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன், இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா தோத்திரம், எப்போ பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையாக போச்சு தோத்திரம், வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான், பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கிட்ட நீ பேசுகிறேன்னே தெரியாமல் நிறைய டைம் நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்ன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு, 100 வயசு அவளுக்கு, 90 வயசு ஆபிரகா உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்னு உனக்கு தெரியுதா, இல்லை கேட்க உனக்கு 100 உன் மனைவிக்கு 90ன்னு ஒன்று உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா, ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும் போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சு தான் உன்னை செலக்டே பண்ணேன், ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு, ஆமேனுங்களா, 75 வயசுல உன்னை கூப்பிட்டனே அப்ப என்ன 7 புள்ளைய இடுப்புலயா வச்சிருந்தா அவன் மனைவி, பபதம் பபதம் டே ஸ்டாலி கண்ட்ரோல் பண்றா. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும், ஆமா ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம் நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம் கேட்குறீங்களா, ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே, ஜெபமா நானா பண்ண மாட்டேன், பைபிளா நானா படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கா நானா வரமாட்டேன்,
அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா சுத்தமாக முடியாது. பாட்டு நேரத்தில் பாட்டு பாடமாட்டேன், கையை தட்ட மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், தசமாகம் கொடுக்க மாட்டேன், லவ்வை நிறுத்த மாட்டேன். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா, இன்னும் பேச மாட்டேயே, நான் ஏதாவது தப்பா தவறா சொல்கிறேன்னா அல்லேலூயாவா? ஆயிரம் பிரசங்கம் கேட்டாலும் நான் நானாகவே இருப்பேன். நல்ல சொல்லுங்க அப்பா, ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானசானமா ஏற்கனவே 7 வருஷம் ஆயிப்போச்சு, எடுக்கல, இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா, ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்ல சொல்லுங்க அப்பா, இந்த இஸ்மவேல கிளப்பு. அல்ல சொல்லுங்க அப்பா, என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேல வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா, தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான் சொல்றீங்கள, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல முடியுது? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டுக்கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்க விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வர மாட்டேங்க. சொல்லுங்க அப்பா, சில தீர்மானம் புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன், பாச சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போ சொத்துறா உங்க உள்ளத்துக்குள்ள பாவியான பேசுவார், கரெக்டா சொல்றான் பாரு, கரெக்டா சொல்றான் பாரு. சொத்துற நீ சில விஷயத்துல தீர்மானமா இருக்கிறவாரு, 7 வருஷமா வந்து இன்னும் கீழ்படிய மாட்டுறவாரு. ஆமேன். சில ஆளு ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதுல ஒரு தீர்மானம். கேட்டா சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்னைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்பாய்? பரதேசில் இருப்பாய். வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம் ஹி என்டர்ட் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். நல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா, அவன் பேப்டிசமே எடுக்காம பரலவம் போனானே. அப்புறம் என்னையே ஞானசானம் எடுன்னு உயிரை வாங்குறீங்க? நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவன் ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போனான் தான். அப்போ ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போகலாம் தான். தெர் இஸ் அ வே, ஒரு வழி இருக்குது. ஏன்னா அதனால தான் அவன் போனான். நாமளும் ஞானசானம் எடுக்காமல் பரலோகம் போகலாம். சே, நல்ல பாஸ்டராக இருக்கிறார் மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் இருந்தாங்க. அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யார் யாரையிலும் ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறோம், தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுக பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க அப்பா, ஏங்க கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கப்படாதா? பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தீர்மானம் போட்டோம் நல்லா எடுங்க. அல்லேலூயா, தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதில் தொத்துறோம் தீர்மானமாக இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும், ஆமாம், இந்த கோலியாத் ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்யறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னிப்பா இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உடைய அக்னி இறங்கட்டுமானது, கோலியாத்தின் தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் கோலியாத்து எங்கே இருக்கிறான்னு சொல்லவா? இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்துறான். ஆமாம், ஏ யாருங்க, ராஜா யார், சவுலா, வர சொல்லுங்கள், இன்னைக்கு திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரா, வரட்டும் பாஸ்டர். எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத் எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும்? அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா,
ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. சில ஆளுங்க சொல்றது, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. அப்படின்னா கீழ்பாக்கத்துல தான் இருக்கணும். அல்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல சிலர் இருப்பா, அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாதே தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லையில? அல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல. இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல, ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அப்பா தீர்மானமா அந்த ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல. அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. அதுவும் தான். அல்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா? அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கள். தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திர 4:29 வசனத்துல படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்ல, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திர யார் ஆவியின்படி பிறந்தவன்? ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்ப மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்துறோம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ளிருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும், இப்ப ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள், உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள், உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள். தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம் கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்திரம் திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும்? செயல். சாராளமா மூணாவது பாயிண்ட், சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12 பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 வசனத்தில் சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள்? போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவள் தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு. அங்கே பார்வன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராளு நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வன் கண்ணில் சிக்கின, என்னை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்யி. என்ன செய்யி? என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா, ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிளவி அல்ல சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்திர. இப்ப நம்ம ஊர் சாராளம்மான என்ன சொல்லியிருப்பா,
நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துற, இவனை சகோதரன் சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவான. ஆமா, என்ன தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்றேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு போற தூக்கிட்டு போட்டு. ஆனா சாராளமா அப்படி சொல்லல, அல்ல சொல்லுங்க, ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னதே பயம். அல்ல சொல்லுங்க, அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க, அப்போ பயம், திகைப்பு, பார்வோனை பார்த்த உடனே பயம். அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறாரு. ஆமென். இதே மாதிரி ஆதியாகம 20:2 வசனம் படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனோட இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தினில்ல பார்வோன்ட காப்பாத்தினில்ல, அதே மாதிரி அபிமெலேக்கிட்ட என்ன செய்ய காப்பாத்து தோத்துறோம். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும் தோத்துறோம். பார்வோனை பார்த்தா பயம், அபிமெலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவதாண்டா உனக்கு தோத்துறோம், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா. அல்ல சொல்லுங்க, அப்பா அப்படின்னா சாராளமா பாக்குறதே இல்லை, முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லட்டா அபிமெலேக்க பார்க்கறது. ஆமே. இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது, யாரை பார்க்கறது, ஆபிரகாம் வேலை யாரு, ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிழவி யாரு, சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க, அப்பா ஆகார பார்க்கறது. இன்னொரு வசனம் 25 ஆதியாகமம் 25:1 வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அலிலே சொல்லுங்க, அப்பா இந்த கேத்தூராள் அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அலிலே சொல்லுங்க, அப்பா திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா, அவளுக்கு ஆறு புள்ள. அலிலே சொல்லுங்க, அப்ப என்ன சொல்ல விரும்புறேன், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமலைக்க பாப்பாரு, இல்லனா ஆகார பாப்பாரு, கேத்துராளை பார்ப்பார், சாராளை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். அல்ல சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா, என்ன சத்தமே காண ஆத்தாடி தோத்திர. ஆமா, அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன, ஐயோ பயமுறுத்துறாங்களே மேல இருந்து. அல்ல சொல்லுங்க, அப்போ பயமுறுத்துறாங்களே, பயமுறுத்துற பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன், அபிமெலேக் அபிமெலேக், ஐயோ அபிமெலேக், ஐயோ பார்வோன் தோத்துறோம், ரெண்டு பேரு. அல்ல சொல்லுங்க, அப்போ ரெண்டு பேரு. ஆமேன் சொல்லுங்க, அப்போ ஆமேனா. பயமுறுத்துறாங்களே தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்ல சொல்லுங்க, அப்போ பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமெலேக்கின்னு சொல்கிறேன். அல்ல சொல்லுங்க, அப்போ ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடு படுத்துறாங்களே, படாத பாடு படுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமெலேக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள், இவங்க ரெண்டு பேர் யாரு, சாராளை பார்க்கக்கூடாதபடி, சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற. அல்ல சொல்லுங்க, அப்பா வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள். அல்ல சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க, அப்பா அது சிக்குது. அல்ல சொல்லுங்க, அப்பா ஆமா, சில ஆகாரையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் கேத்துராலையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டு இருக்கிறது. அவன் வருவானா, அல்ல சொல்லுங்க, அப்பா அவள் வருவாளா, ஹல்லேலூயா. பச்சைக்களை செஞ்சிச்சான், மஞ்சக்களை செஞ்சிச்சான். அல்ல சொல்லுங்க, எதிர்வெட்டி ஜன்னல் ஹல்லேலூயா. அந்த பிரதர், இந்த பிரதர் தோத்திரம், அவங்க அது தோத்திரம், ஆமேன் ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. அல்ல சொல்லுங்க, அப்பா அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவேன். அல்ல சொல்லுங்க, அப்பா திடீர்னு முறைக்க கூடாது, முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அப்பா தோத்துறா. ஏப்பா ஆபிரகாம் சாராளை பாடுறானா, நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. நீ என்ன கேத்தூராளை பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லே சொல்லுங்க, அப்போ ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ
சபையோட நான் இணைஞ்சா அல்லே சொல்லுங்க. அப்போ சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்கிற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்கிற அபிமேலைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன், தோத்துறோம். ஐயோ அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை, எலும்புச்சம்பளம் தோத்துறோம், என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரில, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கு, உன்னை யாரும் எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா அல்ல சொல்லுங்க. அப்போ சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது, எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே, ஐயோ அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபு குரோதமான, இஸ்ரவேலு குரோதமான, நிறைய டைம் அவ இப்படி பேசுறா, இவ இப்படி பேசுறா, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டான், இவன் பாரு கார் வாங்கிட்டான், அவளை பாருதான் புருஷன் கூட போறா, அப்புறம் என்ன பக்கத்து வீடுக்காரங்க கூட போக முடியும், தோத்துறா எதையாயும் எப்ப பாரு, அவளை பாரு இவளை பாரு, அந்த சபையை பாரு இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு இந்த ஊழியக்காரரை பாரு, நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்துராளையும் பாக்குற கிழவா, அதாவது ஆபிரகாம சொல்றேன் அல்லே சொல்லுங்க. அப்பா கிழவா கிழவிய பாரு அல்லே சொல்லுங்க. அப்பா சாராள மட்டும் பாரு அல்லேலூயாவா. இல்ல நான் 25 வருஷம் போயிருச்சு, அதாவது வாக்குத்தத்தம் வந்து ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, எத்தனை வருஷம், 25 வருஷம், நான் சர்ச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு அல்லேலூயா. ஆரம்பத்துல சாராள பார்த்த வந்தான், இப்பதான் ஆகார பாக்குறேன், கொதோளை நடிச்சு கொண்டு விடுவேன் அல்ல சொல்லுங்க. அப்பா சாகர வரைக்கும் நீ யாரத்தான் பாக்கணும், நான் சொல்ற எத்தனை பேர் புரியும் தெரியலையே. சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராள நல்லா பார்ப்பாங்க, சபையை நல்லா பார்ப்பாங்க, ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்களா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வர வர வர வர வர வர மாமியா தோத்துறோம் அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படி மாறி தோத்துறா சிலர், அதுக்கப்புறம் சாராளை விட்டுறது, தோத்துறோம் சாராளுங்கிறது சபை, சபையை விட்டுறது, எங்கேயாவது ஆகார பார்க்கலாமா, எங்கேயாவது கேத்துராளை பார்க்கலாமா அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னு அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க, அங்க வாக்க இங்க வாக்க, அதம் அபம் அலையா, மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு. உன் சாராள் சபை அல்ல சொல்லுங்க. அப்பா உன் சபைக்கு நேரா நீ என்ன செய்ய திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா, மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியர சபைய ஆலயத்தை சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க, திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லேலூயா, பயமின்றி. பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான், எழுமி நிற்போமா ஜெபிப்போம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, திருப்தியிலிருந்து வெளியே வா, தீர்மானங்களை வெளியேற்று, திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர், டோன்ட் கிவ் அப் யுவர் சாரா. உன் சாரால நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துராளை பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோனை பார்த்து, அபிமேலேக்க பார்த்து, சாராளை விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க, ஓ தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. என் ஜெப வாழ்க்கை போதாது, நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன், நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன், இன்னும் நான் விசுவாசத்துல வளர விரும்புறேன்.

நாங்கள் உங்களை வணங்குகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர்,

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அக்கினிமயமான குதிரைகள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ

வார்த்தை 2 ராஜாக்கள் 6:17. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கத்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதனாலும் அல்லது தம்முடைய ஜனங்களுக்காக போராடி யுத்தம் செய்வதானாலும் சரி, அவர் உபயோகிக்கிற வழியே ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. பாருங்கள், இங்கே தம்முடைய ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி கத்தர் தம்முடைய அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி கொடுத்தார். எலிசா ஒரு சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எலிசாவோடு கூட இருந்தது ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டுமே. அந்த தேவ மனுஷன் மேல் பொறாமை கொண்ட சீரியா ராஜா அவனுக்கு விரோதமாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். இவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஜார் எலிசாவுக்காக யுத்தம் செய்வது, ஜார் சீரியா ராஜாவின் கைகளில் இருந்து அவரை விடுவிப்பது, எலிசாவின் வேலைக்காரன் பதறினான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆம், எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அந்த கண்களினால் கத்தர் தனக்கு ஆதரவாய் அனுப்பியிருக்கிற அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டார். ஆகவே அவருடைய உள்ளம் பதறவில்லை. கத்தர் உங்களுக்கு ஆதரவாக எத்தனை காரியங்களை செய்கிறார் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். சக்கரியா 2:5. ஜோசுவாவின் புத்தகத்தையும் நியாயாதிபதியின் புத்தகத்தையும் மற்றும் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தையும் வாசிக்கும் போது கத்தர் எவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார், எப்படி தன் ஜனங்களுக்காக போராடினார், வழக்காடினார், யுத்தம் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அறியலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசியரா யுத்தத்திற்கு வந்தபோது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசியராவோட யுத்தம் பண்ணின என்றும் வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி 5:20 காணலாம். அதுபோல இஸ்ரவேலருக்கு முன்பாக கத்தர் கானானியரை துரத்தும்படி குளவிகளை அனுப்பினார். ஆயிரக்கணக்கிலே குளவிகள் பறந்து வந்து யுத்த வீரர்களைப் போல் நின்றன. அவைகள் கானானியர்களை துரத்தி அடித்ததென்று யாத்திராகமம் 23:28 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரத்தி வந்த போது கத்தர் அக்னி ஸ்தம்பங்களை 2 பேருக்கு மத்தியிலே வைத்தார். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. தேவ பிள்ளைகளே, கத்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். எந்த நேரமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவரை நினையுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்கள், அவரிடையிலே ஓடி வாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 16:9 காண்கிறோம். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமன்பாந்தது வச்சனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, சேர்ந்த கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.

சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை

கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா, நல்ல உயா, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிறங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நீ நல்லவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில் மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில் பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாது

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எஸ், அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன் நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான

காலத்தில் நடந்த காரியத்தை எண்ணி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல வாழ்க்கை நடந்த காரியத்தை எண்ணி இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில ஏன் நடந்தது? இது ஏன் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சார்? ஏன் எங்களுக்கு புரியல? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும்? இது ஏன் எங்க வாழ்க்கையில நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய்.

நீர் எங்களை காக்கிறபடியினாலே, நீர் எங்களுக்கு வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிறபடியினாலே, மீண்டும் மீண்டும் அதே பாடுக்க பார்க்கலாம், வலது பக்கத்துல எங்களுக்கு நிழலாயிருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். எங்களை ஆதரிக்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை போஷிக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே. இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய் செய்

நன்மையாய் மாற்றுகிறவர். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லு நன்மைக்கு எதுவாய், அது நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த காரியம் நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ

ஏன் தெரியுமா? எகிப்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, எகிப்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, எகிப்தினுடைய சகல காரியத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்தார். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தால் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்திலே இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்ட ஒரு பெண் 2005 எத்தியோப்பிய தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தாள். பஞ்சமும் பட்டினியும் நோயும் தலைவிரித்து ஆடிய எத்தியோப்பியாவில் இருந்த அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் தன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிறுமியை தத்தெடுத்து தனக்கென வளர்க்க வேண்டும் என முடிவு செய்தாள். எனவே எலும்பும் தோலுமாய் கிடந்த ஒரு சிறு பெண் குழந்தையை அந்த பெண் தத்தெடுத்தாள். அவள் அந்த குழந்தையை தத்தெடுத்ததிலிருந்து அந்த குழந்தையின் நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த குழந்தை அமெரிக்க தேசத்திலே பெரிய சீமாட்டியைப் போல வளர்கிறாள். தன்னோடு உடன் பிறந்தவர்கள் ஏழ்மையிலும் பட்டினியிலும் வளர்ந்தாலும் இந்த குழந்தைக்கு மட்டும் அந்த பெண்ணின் கண்களில் தயவு கிடைத்தது. இப்பொழுது விலையேற பெற்ற உடை, உணவு வகைகள், சிறந்த கல்வி, மேலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவளுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாமும் சாவுக்கு ஏதுவாக புறக்கணி மிதிக்கப்பட்டவர்களாக கிடந்தபோது தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்தில் கிடந்த நம்மை தேவன் பிழைத்திரு என்று சொல்லி நம்மேல் தயவு பாராட்டினார். நாம் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், அதை குறித்து நாம் கவலைப்பட அவசியமில்லை. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் மட்டும் போதும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்து நம்மை உயர்த்துவார். நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்வுகளை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். எஸ்தர் தாய் தகப்பனை இழந்த ஒரு அனாதை சிறுமி. அவள் மோத்தேக்காயோடு அடிமையாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாள். மோத்தேக்காய் அவளை தத்தெடுத்து வளர்த்தார். தாய் தகப்பனற்ற இந்த அனாதை சிறுமியின் மேல் தேவன் இரக்கம் வைத்தார். கன்னிப்பெண்கள் ராஜ அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது எஸ்தரும் அழைத்து செல்லப்பட்டாள். அங்கே இந்த பெண்களை பாதுகாத்த ஏகாயின் கண்களில் தேவன் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க செய்தார். அகாஸ்வேரு ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய தயவு ஒன்று போதும். நாம் எப்பேற்பட்ட தோல்வியிலும் வியாதியிலும் தனிமையிலும் கைவிடப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மேல் தயவு வைக்கும் போது நம் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறும். ஆம், நம்மை படைத்த தேவனின் பார்வையில் நாம் அருமையானவர்கள். ஆகவே தேவன் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கச் செய்வார். நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள்.

பரிசுத்த சகோதரனே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிகம் மகிமை பார்த்ததாய் இருக்கிறார். ஏனெனில் எந்த ஊரும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கோமாயில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பாய். மனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரிகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அபவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களை ஒருவராயும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டேன், பின்னும் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியார்களை குறித்த அல்லவா? ஆதலால் அபவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15:10-11 நான் வாசிக்க கேட்போம். மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட கலிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பாலே, இந்த வசனம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 15:9, புறஜாதியரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க அன்பாங்களே, இந்த புறஜாதியார் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியமும் ஒரு சிலாக்கியமும் புறஜாதியாயாகிய நமக்கு கிடைத்திருக்கு. புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் புறஜாதியாராக இருந்து இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ உலகத்திலே, அவர்கள் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசிகள் தங்களுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்படியாக ஒரு பிரஜாபதி வருவார், இப்படியாக ஒரு புருஷன் வருவார், அவர் தங்களுடைய எல்லா உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை போக்குவார், எனவே அந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதி மக்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று இங்கு பவுலடிகளார் ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அன்பாவுங்களே, இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், உபாகமம் 32:43 எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 பழைய ஏற்பாட்டிலே 266 பக்கத்தில் இருக்கிற உபாகமம் 32:43 வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள், ஜாதிகளே அவர்களுடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து தமது தேசத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் கிருபையுள்ளவராவார். பாருங்க, ஜாதிகளே ஜனங்களுடைய அவருடைய ஜனங்களுடைய களி கூறுங்கள். புறஜாதிகள் இன்னைக்கு யூத ஜனங்கள், யூதராகிய இருக்கிற யூத ஜனங்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரட்சிப்பில் களி கூறுகிறார்களோ, அவர்களோடு கூட சேர்ந்து புறஜாதி மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன செய்யறோமா? களி கூறும்படியாக அந்த காலத்திலே எழுதி வச்சிட்டாரு உபாகமத்தில். பாருங்க அன்பாவே, உபாகமெல்லாம் எழுதப்பட்டது எத்தனையோ காலங்கள், 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அடுத்தது சங்கீதக்காரனாகிய தாவீது, 2வதாக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு 117:1 நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 117:1, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், புறஜாதிகளே, ஜாதிகளேன்னா எல்லா ஜாதிகளும் தான், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் எல்லோரும் அவரை என்ன செய்யுங்க? போற்றுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பாலே, கொஞ்சம் இங்கே வாங்கப்ப, இந்த ரெண்டு தீர்க்க தரிசனமும் அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள், அவரை என்ன செய்யுங்க? போற்றுங்கன்னா எவரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக, நமது இரட்சகராகிய நம்முடைய பாவங்களெல்லாம் மீட்டு நம்மளை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அன்றைக்கு அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே 15 இன்னைக்கு பாருங்கள் 9 நான் வாசிக்கிறேன், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். இன்னைக்கு உண்மையிலே அந்த இரக்கம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணம், அந்த ரட்சிப்பு, உயிர் தேர்ந்தலின் ரட்சிப்பு, அந்த இரக்கம் நமக்கு தேடி வந்ததுங்க. ஒன்று என்னையும் புறஜாதியாக கடந்தோம், ஆ இயேசுவை அறியாமல் கடந்தோம், நம்மளை தேடி வந்தது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சம்பவம்னா, அந்த எரிகோ கோட்டையை யோசுவா உடைக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டையில் குடியிருந்த ஒருத்தி ராகாப் என்ற ஒரு வேசி, அவள் ஒரு வேசி, பாவியான ஒரு மனுஷி. ஆனால் அந்த எரிகோ கோட்டையை, அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க வந்த அந்த வேவுக்காரரை அவள் என்ன செய்தா, அவள் வீட்டில் போய் பதுங்கினாங்க. அந்த சிப்பாயெல்லாம் துரத்திட்டு வரும்போது அந்த வேசி வீட்டில் போய் பதுங்கி கொண்டாங்க. அப்போ பதுங்கி கொண்டபோது இவன் என்ன செஞ்சா, நீங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பிள்ளைகளா, இஸ்ரவேல் தேவனே தேவன், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுக்காக அவர் செங்கடலை என்ன செஞ்சாராம், ரெண்டா பொழந்தாராமே, உங்களுக்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் அனுப்புனாராமே, உங்களை பார்வோன் கையிலேருந்து உங்களை என்ன செஞ்சார், விடுதலை செய்தாராமேன்னு கேள்விப்பட்டு, காதால் அவர் கேள்விப்பட்டா, எங்கேயோ நடந்தது அது. இஸ்ரேவேல் அந்த கானான் தேசத்தில் அவங்க வர்றதுக்கு முன்பாக நடந்த அந்த காரியங்களை கேள்விப்பட்ட, உலகம் முழுவதும் கேள்விப்பட்டதுனால ஒரு பாவியாகிய ஸ்திரீ, யாரவ, ராகாப் என்ற பாவியாகிய ஸ்திரீ, அவள் கேள்விப்பட்டதுனால என்ன ஆச்சு பாருங்க, அவ அந்த இஸ்ரேவேல் மக்களை அவள் ஏற்றுக்கொண்டாள், அவர் தெய்வத்தையும் ஏற்றுக்கொண்டாள், கர்த்தராகிய யெகோவாவை ஏற்றுக்கொண்டு, அவள் உசிரே போனாலும் பரவாயில்ல, என் தேசத்து அரசன் இல்லை, என்னுடைய தேசத்து சிப்பாய்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றி, அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றி அவள் என்ன செஞ்சு அனுப்புனதுனால என்ன ஆச்சு, இவர்கள் அழிக்க வரும்பொழுது அவருடைய குடும்பம் மாத்திரம் என்ன செஞ்சுதான், தப்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு பாருங்க, கிருபையா இரக்கமாய் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவள் எப்படி இருப்பா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பம் மட்டும் உயிரோடு இருக்குதுன்னா அவள் என்ன செஞ்சிருப்பா, ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாளா இல்லையா? அதனால் ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்தினதுனால என்ன நடந்ததுன்னாக்கா, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவளை மகிமைப்படுத்தும்படியாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயில அவளுக்கு ஒரு முக்கிய இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்ற பட்டியலிலே அந்த ராகாபினுடைய பெயர் அங்கே இருக்கிறது. பாருங்க, அங்கே மத்தேயு 1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி ஆம்பளை பேராக வரும். ஆனால் அங்கே 3 மட்டும் பொம்பளை பேர் வந்திருக்குது, பெண்கள் பேர். அதை தான், அதில் ஒருத்தி பேர் தான் பாருங்கள், 5 பாருங்கள், சல்மோன் போவாஸை ராகாபினத்திலே பெற்றான் என்று வருது. அந்த வேசியான ஒரு பாவியான ஸ்திரீ தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, அவள் புறஜாதியாக இருந்தாலும் அவள் என்ன செஞ்சா, கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால அவளை தேவன் என்ன செஞ்சார், நல்ல உயர்த்தினார், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் அவள் இடம்பெறும்படியாக செய்தார். அன்பாவிலே இன்னைக்கு நீ நானும் புறஜாதியாக இருக்கலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை தேடி வந்ததுனால ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னாக்கா, புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். ஆமேன். 3 காரியத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க, 10-11 புறஜாதியாலே நாமெல்லாம் இன்னைக்கு புறஜாதி கிறிஸ்தவர்கள், ஆனால் யூத கிறிஸ்தவர்களோடு, யூதர்கள் வந்து மெய்யான தெய்வத்தை அவர்கள் வணங்கின அந்த யூதர்களோடு சேர்ந்து நம்மளை என்ன செய்கிறாராம், ஈக்குவலாக அவர்களோட நீங்கள் என்ன செய்யுங்க, களி கூறுங்கள் என்று சொல்கிறார். அன்பாலே களி கூறுங்கள், 1. 2 பாருங்கள், புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். 2, களி கூறுங்கள், கட்டம் போட்டுங்க, துதியுங்களை கட்டம் போடுங்க. அடுத்தது, எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லி புகழச் சொல்கிறார், புகழுங்கள் என்று கட்டம் போடுங்க. ஒவ்வொரு புறஜாதிக்காரர்களும், புறஜாதி கிறிஸ்தவர்களும் தேவாதி தேவனை, அந்த சராசரத்தையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு என்ன செய்யணுமா, நாம் ஆவிலே களி கூற வேண்டுமாம். நம்முடைய ஆத்துமாவளை கழி கூற வேண்டுமாம், அடுத்தது துதிக்க வேண்டுமாம், அடுத்தது அவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டுமாம். இந்த காரியத்தை நீ கற்றுக்கொண்டாய் என்றால் இன்றைக்கு சத்தினுடைய தலையை நீ காலங்கிட நெசுக்க முடியும் அன்பாவளே. உன்னை சத்துரு மேற்கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கழி கூறாத கிறிஸ்துவலாக இருக்கிறோம், கண்ணீர் வடித்து அழுகிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம், புலம்புற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். கழி கூறுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி காலை வேளையில் நான் அதை தியானித்தேன் அன்பாலே. இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு 5 அதிகாரத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஜபம், ஒரு வசனம் அது, கழி கூறத்தை குறித்து பாருங்கள். மத்தேயு 5:10-11 வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவானாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அங்கே ரொம்ப அண்டர்லைன், அதை நீங்கள் படிக்கணும். சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லவில்லை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்கள் முன்னிருந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார். பாருங்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரனானால். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சமுதாயத்தில் உன்னை சார்ந்தவர்கள், இன்னும் உற்றார் பெற்றார்கள், இல்லது உன்னை சார்ந்த உன்னுடைய உறவுக்காரர்கள், உன்னுடைய வேலையை செய்கிற அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை பற்றி பொய்யாய் சொன்னால் ஆண்டவர் சந்தோஷம் மட்டும் படுன்னு சொல்லலை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்மளை பற்றி பொய்யாக சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் கிறிஸ்தவர்களே? அழுது கொண்டோம், புலம்பிக் கொண்டோம், அங்கலாய்த்து கொண்டோம், முறுமுறுத்து கொண்டோம், அவளை சபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை விட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷம் மட்டும் படக்கூடாதான், களி கூற வேண்டும் என்று சொல்றார். சந்தோஷப்படுறதுன்னு என்ன, களி கூறுதுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கிரிக்கெட் இன்னைக்கு நிறைய விளையாடிட்டு உட்காந்துக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடும்போது ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு வீரர் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னா உட்காந்துன்னு கை தட்டுவானா என்ன செய்வான்? ஏந்திச்சு நின்று ஆ போன்னு கத்திக்கிட்டு என்ன செய்வான், கையில் தட்டுவாங்க. ஒரு ரன் எடுத்துட்டாரு இல்லை ஒரு பால் அடிச்சிட்டாருனாக்கா என்ன செய்வான், உட்காந்த இடத்துல கை தட்டுவான். இது சந்தோஷப்படுது, பரவாயில்ல ஒரு ரன் எடுத்துட்டாருன்னு. ஆனால் இதே சிக்ஸர் அடித்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்க என்ன செய்வான், ஏந்திச்சு நின்று கற்று கத்துன்னு கத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்வாங்க, தெரியப்படுத்துவார்கள் அன்பாலே. அதே போல தான் இன்னைக்கு பிசாசுடைய தலை நசுக்கப்படணும்னா நீ சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறார் இந்த இடத்துல, இந்த ரோமர் 15:10-11 நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னாக்கா, அவர்களுடைய சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, அவரை துதியுங்கள் என்று சொல்கிறார். துதிக்கிறது என்பது சோத்திரம் பண்ணுவதுன்னு அர்த்தம். துதிக்கிறது என்பது தேங்க்ஸ் சொல்கிறது, நன்றி அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி சோத்திரம் அல்லது நன்றி தேங்க்ஸு அல்லது துதிக்கிறது இதெல்லாமே ஒரு கேடரில் வருது. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நாம் சோத்திரத்தோடு கூட நாம் அவரை துதிக்க வேண்டுமாம். அன்பாவில் இன்றைக்கி நன்றி சொல்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா, நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதா கிறிஸ்துவர்களுக்கு? இன்றைக்கி நாம் ஆண்டவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? ஆனால் இன்றைக்கி யோபு என்ன செய்கிறாரு, கர்த்தர் நன்மையை செய்தார் எனக்கு தீமையும் செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சான், சோத்தரித்தான், துதித்தான் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் மட்டும் வரணும், ஆனால் நமக்கு துக்கமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நெருக்கமோ அல்லது சோதனையோ பிரச்சனையோ அல்லது வேதனையோ வியாதியோ வந்துச்சுன்னா உடனே கர்த்தரை முறுமுறுக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடந்தது, அவங்களுக்கு மட்டும் ஏன் எப்படி நடந்தது, நான் ஆண்டவர் தானே துதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தானே போகிறேன்னு சொல்கிறோம். அன்பாவிலே துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எது நடந்தாலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்பாவிலே. அந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொண்டனா உன்னை சோதிக்க இருக்கிற அந்த பிசாசினுடைய கிரியையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அன்பாவிலே களி கூற கற்றுக்கொள்ளுங்கள், துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு, அவரை புகழுங்கள் என்று சொல்றார். சங்கீதக்காரன் புகழுங்கள் என்று சொன்னாலே பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை போற்றி புகழுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், நல்லா ஜபம் பண்ணி உனக்கு துன்பமா துக்கமா சந்தோஷமா வாயை விட்டு பாடு. அதுதான் நீதிமொழிகளில் சொல்லுது, இன்னைக்கு சங்கீதம் சொல்லுது, இன்னைக்கு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, துக்கமா இருக்கிறவன் நல்லா சந்தோஷமா என்ன செய்ய, சங்கீதம் பாடுன்றார். பாருங்கள், இன்றைக்கி நாம் பாடுகிறோமா, ஆண்டவரை பாடி புகழ்கிறோமா? இன்றைக்கி அந்த காலத்தில் ராஜாக்களெல்லாம் என்ன செய்வாங்க, புலவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவரை பேரை இல்லை அவரே பாடி போற்றி புகழும்போது அவர்களுக்கு என்ன மனசெல்லாம் நெகிழ்ந்து போயிட்டு பரவாயில்ல நம்மளை இப்படி போற்றி புகழுறாங்களேன்னு அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க, பரிசுகளை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை நீ புகழ்ந்து புகழ்ந்து பாட பாட, போற்றி போற்றி பாட பாட, புகழ்ந்து பாட பாட, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுப்புவார். அன்பால் இந்த ரகசியம் தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் உன் கண்ணீரிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். உன் கண்ணீர் களிப்பாக மாறணும்னா அந்த துக்க நாட்களில் நீ களிப்பாய் கலிகூர்ந்து பாடு, கலிகூர்ந்து துதிக்க ஆரம்பி, ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பொழுது பாரு, உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொண்டு வருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கண்ணை திறந்தீங்க. ஆண்டவரே, நான் களி கூற முடியாதபடிக்கு நான் ஆவில கலங்கி தவிக்கிறவனா இருக்கிறேன். யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓன்னு அழுது ஆண்டவரே புலம்பி கொட்டிடுறேன். ஆண்டவரே, நான் களி கூறணும். ஆண்டவரே, பொய்யாய் சொன்னா களி கூறணும், என் மேல பழி சொன்னா களி கூறணும். ஆண்டவரே, சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதோடு இல்லாம எனக்கு எந்த நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உம்மை போழ்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை சோத்தரிக்கணும். யோபை போல, ஆண்டவரே தாவீதை போல சங்கீதம் பாடணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே, அதுக்காக நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே உன் வாழ்க்கையை மாற்றுவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் புறஜாதி கிறிஸ்துவலா இருந்து ஆண்டவரே இந்த மூன்று சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளாமலே இன்றைய வரைக்கும் நாங்கள் கலங்கி புலம்பி ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க. புலம்புகிறவளாய் இல்லாமல் ஆண்டவரே துதிக்கிறவளாய், கழிகூறுகளாய், புகழ்ந்து பாடுகளாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்மாலே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதா.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபாலா சலமோ யான் தோரமோ ரிவா கவதனமா, நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கல. எஸ், இப்பொழுது ஹல்லேலூயா வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. எஸ், நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில் வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்லை எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ. தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனுடைய வாழ் வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போது அப்பா எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கும். ஆண்டவர் அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி.

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேரா.

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக.

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனைப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசனத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம் கர்த்தர் மகிமை.

சிந்திப்போம் செயல்படுவோம். கண்ணீர் விட்டு அழுது முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ண வேண்டிய செய்திகளை சொல்றேன். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த ஒரே பாலின திருமணத்தை, அதாவது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்யலாம்னு அமெரிக்கா உறுதி செஞ்சிருக்குது. இப்போ 34 நாடுகள்ல ஒரே பாலின திருமணம் சட்டபூர்வமா இருக்குது. இனி தாம்பத்தியம் இல்லை அப்படிங்கிற சட்டத்துல ஜெர்மனி கையெழுத்து போட்டிருக்குது. அதாவது அண்ணனும் தங்கையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம், அம்மா மகன் அப்பா மகள் இப்படி யாரும் யாரையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம். மியாமி நகரம் இப்போ பொது செக்ஸ் நகரமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்க எங்க வேணும்னாலும் சந்தையில, மைதானத்துல, தெருவுல, எந்த நேரத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம செக்ஸ அனுபவிக்க முடியும். கனடா மிருகங்களோட உடலுறவை அனுமதிச்சிருக்குது. ஸ்பெயின்ல ஆபாச படங்கள் உயர்நிலை பள்ளிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் அனுமதிக்கப்படுது. இங்க சிறார்களோட விபச்சாரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. 10 வயசுல எந்த ஒரு பெண்ணும் பையனும் பாலியல் இன்பத்தை உணரலாம்னு இங்க சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேள்விப்படும் போது நெஞ்சு பொறுக்கல, என்ன சொல்றதுன்னு தெரியல, முடிவு நெருங்கிட்டுதுன்னு தான் சொல்ல தோணுது. மகிமையின் புறப்பாடு நெருங்குது, மக்கள் திசை திருப்பப்படுறாங்க. தெய்வீக கருணையில இருந்து மக்களை அகற்றதுக்காக அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை தன் பக்கம் இழுக்க சாத்தான் முயற்சி செய்யறான். கவனமா இருப்போம், கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு வேதாகமம் தெள்ள தெளிவா குறிப்பிடுது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.

திருமறையின் மைய பொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பழையதும் புதியதும், ஓல்ட் அண்ட் நியூ. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 3:5-18. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலேயே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஓ லார்ட், ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சீ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா. திருமறையில் உள்ள இரு ஏற்பாடுகளும் தேவனது இரு உதடுகளாம். பழையதில் புதியது மறைந்துள்ளது, புதியதில் பழையது மலர்ந்துள்ளது. The new is concealed in the old. The old is revealed in the new. ஒன்றில்லாது அடுத்ததை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இரு ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்திருத்தல் அவசியம். ஒரு சில வேறுபாடுகள். 1, பழையதில் நிழல், புதியதிலோ பொருள். அடுத்து, பழையது எழுத்து, புதியதோ ஆன்மீகமானது. 3, பழையதில் திருக்கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பபட்டிருந்தன, ஆனால் இப்பொழுதோ கடவுள் அவற்றை மிருதுவான நம்முடைய இருதயங்களில் எழுதிவிடுகிறார். 4, பழைய ஏற்பாட்டின் சடங்கு கடுத்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆன்மீக அர்த்தம் பெறுகின்றன. The ceremonial things of the Old Testament get spiritual meaning in the New Testament. சில எடுத்துக்காட்டுகள். இன்றும் பின்பு நித்தியத்திலும் கிறிஸ்து தமது மக்களுக்கு தரும் இளைப்பாறுதலை ஓய்வு நாள் குறிப்பிடுகிறது. மத்தேயு 11:28 இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு தரும் அந்த இளைப்பாறுதல், இன்று நான் அனுபவிக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலை தான் பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் நிழலாட்டமாய் போதித்தது. இன்றோடு அல்ல, இனி வரும் எழுப்புதல் ஒன்று உண்டு. அதைத்தான் எபிரேயர் 4:9-10 வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடியால்
அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் ஓய்வு நாள் ஓய்ந்திருத்தல் என்று சொல்வது தேவனுடைய மக்களுக்கு இனி வருகிற காலத்திலே வரப்போகிற பரிபூர்ணமான நிரந்தரமான அந்த இளைப்பாறுதலுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் மூலம் இளைப்பாறுதல், இனி வரும் நாட்களிலே, அதாவது இனி வரும் காலத்திலே, நித்தியத்திலே என்னாலும் அந்த இளைப்பாறுதல், அதற்கு இந்த ஓய்வு நாள் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு எடுத்துக்காட்டு, விளக்கப்பட்ட ஆகாரத்தை, பழைய ஏற்பாட்டிலே சில ஆகார பொருட்கள், சில காரியங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது, இவைகளை நீங்கள் புசிக்கவே கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவையிட்டெல்லாம் ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அந்த தரிசனத்திலே நீ அடித்து புசி எல்லாவற்றையும் சாப்பிடு என்று சொன்னார். அது எதற்கு தெரியுமா? புறவினத்தாரையும் ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்த முடியும் என்கிற ஆன்மீக சத்தியத்தை விளக்கி காட்டுவதற்காக. இன்னொரு எடுத்துக்காட்டு, பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் உண்டு, ஆலயம், ஆலய பனிமூட்டுகள், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவ மக்களையும் அவர்களது உடலையுமே அந்த ஆலயம் என்பது குறிக்கும். எனவேதான் புதிய உடன்படிக்கையை மேலான உடன்படிக்கை என்று நாம் சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான கருப்பொருள் கடவுள் கேட்பது, God demands, do this, don't do this, do this, don't do this, இதை செய், இதை செய்யாதே, God demands. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருளோ கடவுள் கொடுப்பது, God gives, God offers. இன்று நாம் சட்டத்திற்கல்ல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், எனவே நாம் தேவனை துதிப்போம். மறுபடி அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் தேவன் நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதினார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏற்கனவே கிருபையிலிருந்து விழுந்து விட்டனராம். அவ்வளவு ஆணித்தரமாக பவுல் அதை விளக்கினார். ஏன் தெரியுமா? பிரமாணமும் கிருபையும் இணைந்திருக்க முடியாது. லா அண்ட் கிரேஸ் கேனாட் டுவெல் டுகெதர். இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து குடியும் இருக்க முடியாதல்லவா? அதே போல்தான், பழைய துணியை புதியதோடு சேர்த்து தைக்கக்கூடாது, புது ரசத்தை பழந்துருத்திகளில் வைக்க முடியாது. இந்த வேறுபாட்டை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லுவதால் இன்று நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லை என்று பொருள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே சடங்காச்சார சட்ட திட்டங்கள் தவிர்த்து தீர்க்க தரிசனம், சரித்திரம், ஞானவசனம், தட் இஸ் ப்ராஃபசி, ஹிஸ்டரி, விஸ்டம் புக்ஸ், அவையெல்லாம் உண்டு. இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள யாவற்றையும் கிறிஸ்தவர்கள் கவனமாய் படிக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் கொடுக்க வேண்டும். முழு வேதத்திற்காய் நாம் தேவனை துதிப்போம். இந்த நாளொருமேனி தினசரி தியான நூலிலே 13 பக்கத்தில் இருந்து 16 பக்கம் வரை அனுதின வேத வாசிப்பு அட்டைகள் உண்டு. காலையிலும் மாலையிலும் வாசித்து நாம் வேத புத்தகத்தை எப்படி முழுவதுமாக வாசித்து முடிக்க முடியும் என்கிற ஒரு நல்ல வேத வாசிப்பு அட்டவணை. இதை நீங்கள் ஒழுங்காக கிரமமாக நீங்கள் வாசித்து பின்பற்றினால் தினமும் பழையதில் கொஞ்சமும் புதியதில் கொஞ்சமும் கிடைக்கும். அது நமக்கு சமவிகிதமான உணவாகும். அதை நீங்கள் துவங்குங்கள். அருமையான சகோதரி சாராள் நவரோஜி பாடிய பாடலிலிருந்து ஒரு கவி.

கீதம் என்ன அழகாக அவர்கள் அதை பாடினார்கள். வேத புத்தகம் இதுதான் நமது செல்வம், தினமும் அது நமக்கு பரவசம் அருளும். சிஎஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், த பைபிள், த ஹோல் பைபிள் அண்ட் நத்திங் பட் த பைபிள் இஸ் த ரிலிஜியன் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். உமது வேத திருள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த ஜபத்தோடு எப்பொழுதும் நாம் வேத புத்தகத்தை திறந்தால் ஆவியானவர் தமது வெளிச்சத்தை பக்கங்கள் எங்கும் வீசி இதுவரை நமக்கு புரியாத புதிர்களை எல்லாம் அவர் நம்முடைய சொந்த அனுபவங்களாக்குவார். ஓ லார்ட், ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சீ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா. மகா பெரிய தேவனே, நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டு ஏற்பாடுகளும் ஆண்டவரே உம்முடைய இரண்டு உதடுகள், ஒன்றில்லாமல் ஒன்று முற்றுப்பெறாது. நீர் எங்களுக்கு நம்பி கொடுத்த எங்கள் மேல் உள்ள மிகுந்த அன்பினாலும் எங்களை நீர் எவ்வளவாக நேசித்ததினாலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த வேத புத்தகம் தங்களுடைய தாய்மொழியிலே பெறப்படாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டத்தினர் இந்த உலகத்தில் உண்டே ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான இனத்தினர் இந்த உலகத்தில் உண்டே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இவ்வளவு பிரியமாக அன்பாக கொடுத்த உம்முடைய திருவசனத்தை அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணாதபடி தினமும் இது எங்களுடைய இரவு பகலான தியானமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. பழையதையும் புதியதையும் மாறி மாறி வாசித்து அதன் நடுநாயகனான இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பைபிளுக்காக திருவசனத்திற்காக மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அது எங்களுடைய செல்வம், அது எங்கள் சம்பத்து, அதுவே எங்களுடைய பரவசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

மட்டும் உம்முடைய சிலுவை மரணத்தினாக எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தின் நாளை தந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். ஏனென்றால் இந்த சங்கீதம் 30 மேல் விலாசத்தை பார்த்தோமானால் அதில் சொல்லப்பட்டுள்ளது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம் என்று. ஆகையால் இந்த நாள் உங்களின் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தின் நாளாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 30:1-5 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் அவர் சத்துருவை மேற்கொள்ள விடாமல் கை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார், உயிரோடே காக்கிறவராய் இருக்கிறார், களிப்புண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 11 அவர் இரட்டை களைந்து போடுகிறவராயும் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:2 யோசேப்பு 17 வாலிபன் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய வயது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:33-34 யோசேப்பு சதியினால் இறந்துவிட்டான் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு தன் மகனுக்காக வெகு நாட்கள் புலம்புகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:28 தன் மகன் உயிரோடே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு களிப்படைகிறான். நம் தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47:28 பிந்தின 17 தேவன் கொடுத்து அரண்மனை வாழ்வையும் வாழச் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாக எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் எழுந்து போனதை நினைத்து துக்கித்து புலம்புகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். யோவான் புஸ்தகம் 5:5-7 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் அங்கு 38 வியாதியில் புலம்புகிறவனை பார்க்கிறோம். கொண்டு போக ஒருவரும் இல்லை, முந்திக் கொள்கிறார்கள் என்று புலம்பி தவிக்கிறவனை இயேசு அவன் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறார். அவனுக்கு பரிபூரண விடுதலையும் சுகத்தையும் தருகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் புலம்பலிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடுக்கிறார். எந்த வியாதி, எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷத்தை பறித்து புலம்ப வைத்ததோ அதில் அற்புத சுகத்தை தந்து விடுதலையை தந்து உங்கள் புலம்பலை மாற்றி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இந்த நாளை புதிய துவக்கத்தின் நாளாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

தெய்வமே, உயிரிலும் மேலாக உம்மை நேசிக்கிறோம். We love you more than anything in this world, Lord. நம் இருதய ஆழத்திலிருந்து

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஏசாயா 43 அதிகாரம் 21-22 வசனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைகள். நம்மை தேவன் அவருடைய துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி அவருடைய நாமத்தை தரிப்பித்து நீதிமான் பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை கிருபையாய் கொடுத்து அவருடைய பிள்ளை என்னும் அதிகாரத்தை கொடுத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காகவா? அவருடைய துதியை சொல்லி வர. இதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். நாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. என் துதியை சொல்லும்படி ஏற்படுத்தி இருக்கிறவன்ன, ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிட கூடவில்லையே என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறது இங்கே நாம் பார்க்க முடியும். தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய விருப்பம் என்ன? அவரால் ஏற்படுத்தப்பட்ட, நியமிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் துதியை சொல்லணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இதை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்கே கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 23-24 வசனங்கள். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? நீ என்னை கனப்படுத்தலை, நீ என்னை திருப்திப்படுத்தலை, நீ என்னை கனப்படுத்தும்படிக்கு நீ இதை செய் அது செய்யன சொல்லி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். கர்த்தருடைய விருப்பத்தையும் கர்த்தருடைய செயலையும் பாருங்க. நம்மை தேவன் சிருஷ்டித்து அவரை துதிக்கும்படியே ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தி வைத்து விட்டு இப்பொழுது எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்ன துதிப்பான், நான் அவனுக்கு செய்ததை அவன் எண்ணி நன்றி செலுத்துவான், என்னை நோக்கி பார்ப்பான், என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று. தேவனுக்குரிய மகிமையை செலுத்த தேவன் நம்மை வருத்தப்படுத்த மாட்டார் அல்லது ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமை, ஆனா நம்மிடத்துல எதிர்பார்ப்பார். நாம் அதை செய்ய தவறும் போது அது அவருக்கு வேதனையாய் மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரினை நினைத்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? கர்த்தரினை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார், அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள்லாம் முதற் பலனானவர்கள் அல்லவா? ஆனா இந்த சிறியவனையும் கர்த்தர் நினைத்தார் என்று நினைக்கும் போது என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. தேவனுக்குரிய, தேவனுக்குகந்த துதி பலிகளை அனுதினமும் ஏறெடுப்போம். அவரை வருத்தப்படுத்தாமல், அவரை சங்கடப்படுத்தாமல், அவர் பார்த்து பிரியப்படும்படிக்கு, அவர் கண்டு கழிகூறும்படிக்கு நம்மில் அவர் மகிழட்டும். அவருக்குரிய ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதனைகள் அமை நேரெடுப்போம். அவருடைய துதியை மற்றவர்கள் நடுவில் பிரஸ்தாபப்படுத்துவோம். எல்லா காரியத்துக்கும் அவரே நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். இப்படி செய்வதில் அவர் பிரியமா இருக்கிறார். நாம் செய்து அவரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, உம்மை நாங்கள் எவ்விதத்திலும் சங்கடப்படுத்தாமல் வருத்தப்படுத்தாமல் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உம்மை மகிழ்விக்கத்தக்கதாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:5 வசனம். ஃப்ளாரிடா மாகாணத்திலே த ஃபவுண்டன் ஆஃப் யூத் என்று ஒரு ஊற்று இருந்ததாக புராதன கதைகள் சொல்கின்றன. பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் வயதாகும் போது அந்த வயதான தோற்றத்தை மாற்றி எப்பொழுதும் இளமையாக காட்சியளிக்க விரும்பினர். அதற்காக மனிதர்கள் இன்று வரை பல பிரயாசங்களை எடுக்கின்றனர். ஆகவே எப்பொழுதும் இளமையாக இருக்க உதவும் இந்த ஊற்றை தேடி அநேகர் ஃப்ளாரிடா நோக்கி பயணித்தனர். ஃப்ளாரிடா மாகாணத்திலே செயின்ட் அகஸ்டின் என்ற இடத்தில் இந்த ஊற்று காணப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த நீர் ஊற்றில் சுரக்கும் தண்ணீரை குடித்தாலோ அல்லது அந்த தண்ணீரில் குளித்தாலோ அந்த நபர் இளமையானவராக மாறிவிடுவார் என்று நம்பப்பட்டது. அவர்களுடைய வியாதிகளும் தோல் சுருக்கங்களும் நீங்கி இளமை பொலிவுடன் காணப்படலாம் என்று நம்பப்பட்டதால் 15-ஆம் நூற்றாண்டிலிருந்தே அநேகர் இந்த நீரூற்றை நோக்கி வந்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு மனிதர்கள் இளமையை மிகவும் விரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் தாங்கள் எப்படியாவது தங்கள் வாலிப வயதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். சீரியா தேசத்தை சேர்ந்த நாகமான் என்ற படைத்தலைவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும் எலிசா தீர்க்கதரிசியிடம் சென்றால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. எனவே நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்தான். எலிசா நாகமானிடம், நீர் போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாகமான் அதை செய்தபோது அவனுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் மாறியது. ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அது மாறியது. தேவனுடைய மனிதனாகிய எலிசாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் தான் அவனுடைய குஷ்டரோகம் மாறியது. யோர்தான் தண்ணீரில் மந்திர சக்தியோ அற்புத சுகமளிக்கும் வல்லமையோ இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நாகமான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்று பெற்றுக்கொண்டார். மேலும் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 103:5 கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று கூறப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் வேத வசனங்களை விசுவாசித்தால் எங்கேயோ இருப்பதாக சொல்லப்படும் ஊற்றுகளை தேடி செல்ல தேவையில்லை. நாம் தேவனை விசுவாசிப்பதால் விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. அவர்களுடைய வயது திரும்ப வாழ வயதை போல ஆகப் போகிறது. ஆம், நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்வோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிற வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:2.
2: Today's scripture portion is Proverbs chapter 4, first 2 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to know understanding.
1: நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: For I give you good doctrine, do not forsake my law.
1: 2 நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன்.
2: I want to emphasize the verse 2.
1: நான் உங்களுக்கு நற்போதகம் அல்லது நல்ல போதகத்தை தருகிறேன்.
2: For I give you good doctrine.
1: நல்ல போதகத்தை தருகிறேன்.
2: I give you good doctrine.
1: ஒரு தகப்பனுடைய சுபாவம் இங்கே வெளிப்படுகிறது.
2: Here we can see the characteristic of a father that is revealed.
1: ஒரு தகப்பன் யார் தெரியுமா?
2: Who is a father?
1: கொடுக்கிற சுபாவம் உள்ளவன்.
2: The one who has a characteristic of giving.
1: தகப்பன் ஆகிறவர்களுக்கு மேல ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கு. தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை கொடுக்கிற உத்தரவாதம் ஒவ்வொரு தகப்பன் மேலும் இருக்கிறது.
2: There's a greater responsibility that is vested in every father. It is a responsibility of giving to the children.
1: நான் நினைக்கிறேன் இது தேவனுடைய சுபாவமும் கூட.
2: I think this is also a characteristic of God.
1: ஏனென்றால் தேவனும் எப்படி அழைக்கப்படுகிறார்னா ஒரு தகப்பன் என்றே அழைக்கப்படுகிறார்.
2: It's because God is also called as father.
1: அவர் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார்?
2: What kind of father is he?
1: வேதம் சொல்கிறது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
2: The Bible says he is a giver.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் எப்படி கொடுக்கிறார்?
2: How does he give?
1: நீங்கள் மத்தேயு 5:45 வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 5 verse 45,
1: அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
2: For he causes his sun to rise on the evil and the good and sends rain on the righteous and the unrighteous.
1: அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் சூரியனை உதிக்க பண்ணுகிறார்.
2: He causes his sun to rise on the evil and the good, on the righteous and unrighteous without any partiality.
1: நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் வித்தியாசம் காண்பிக்காமல் அவர் பாகுபாடின்றி அவர் நன்மையை பொழிகிறார்.
2: And he also pour down his goodness on the righteous and the unrighteous without showing any difference or partiality.
1: நான் நினைக்கிறேன் இதான் தேவனுடைய ஒரு சுபாவம்.
2: So this is the characteristic of our God.
1: அவர் கொடுக்கிறதை பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார்.
2: When he gives without partiality.
1: யோவான் 1:11-12 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read John chapter 1 verses 11 and 12.
1: 9 வசனத்தை வாசிப்போம்.
2: Let's read verse 9.
1: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
2: The true light who gives light to everyone who was coming into this world.
1: ஒளியை தருகிற தேவன்.
2: The one who gives light.
1: யாருக்கு தருகிறார்?
2: He gives to whom?
1: 11 வசனத்தை பாருங்க.
2: Look at verse 11.
1: அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
2: He came unto his own and his own received him not.
1: ஆனால் அவருடைய நாமத்தின் மேல், 12 வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
2: Verse 12 says, But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name.
1: அதுல முக்கியப்படுத்துற வார்த்தை வந்து அத்தனை பேரும்.
2: The word I want to emphasize is to everyone.
1: ஒரு தகப்பன் அத்தனை பிள்ளைகளுக்கும் எப்படி அவன் தாராளமாய் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கிறானோ அதே போல நம்முடைய தேவனும் அத்தனை பேருக்கும், தம்மை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார்.
2: Like how a father gives generously to every of his child without any partiality, similarly a God also gives to everyone without partiality.
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:24-25 வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 17 verses 24 and 25,
1: உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை.
2: God who made the world and everything in it, since he is the Lord of heaven and earth, does not dwell in temples made with hands, nor is he worshipped with men's hands as though he needed anything, since he gives to all life, breath and all things.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறார்னா ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், சகலத்தையும் கொடுக்கிறார்.
2: He gives to all life, breath and all things.
1: இது ஒரு தகப்பனுடைய இதயம்.
2: This is the heart of a father.
1: சகலத்தையும் கொடுக்கணும்.
2: You have to give everything.
1: என் பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் நான் தரணும்.
2: I have to give everything that is required by my child.
1: என் பிள்ளைக்கு எந்த குறைவும் இருக்க கூடாது.
2: My child should not want anything.
1: அப்படி தாராளமாய் கொடுக்கிறவன் தான் ஒரு தகப்பன்.
2: So such a kind of generous giver is a father.
1: இந்த சுபாவம் இங்க வெளிப்படுறத பார்க்கலாம்.
2: We can see this character is being revealed here.
1: அவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன்.
2: Here he says, I give you good doctrine.
1: அவர் கொடுக்கிறது வந்து என்ன போதகம்னா நல்ல போதகம்.
2: So the doctrine that he gives is good doctrine.
1: இதை குறித்து ஆண்டவரை தியானிக்க பண்ணினா,
2: the Lord made me to meditate on this.
1: தகப்பனாகிய நம்முடைய தேவன் கூட நமக்கு தருகிறவராய் இருக்கிறார்.
2: A God who is a father to us also gives us.
1: அவர் கொடுக்கிறதுல எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், எப்படிப்பட்டவைகளை நமக்கு தருகிறார்.
2: So how is he in giving and what kind of things does he give?
1: எப்படிப்பட்ட, what is the characteristic of God's giving? தேவனுடைய கொடுக்கும் தன்மை எப்படிப்பட்டது?
2: What is the characteristic of God's giving?
1: அவர் கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கிற காரியங்கள்ல உள்ள குணநலன்கள் என்ன?
2: So what are the characters that are present in what he is giving?
1: நான் யோசித்து பார்த்த பொழுது கர்த்தர் வேதத்திலிருந்து தேவன் கொடுக்கிறவைகளை எப்படி கொடுப்பார் அப்படின்னு நான் கவனித்தேன்.
2: So as he was meditating, I could find out how the Lord gives what that he gives.
1: நாலு காரியங்களையாவது நம்ம தியானிக்க முயற்சி செய்வோம்.
2: Let us try to learn at least four things.
1: முதலாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்க.
2: First Ephesians chapter 1 and verse 3.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
2: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ.
1: எனக்கு இதுல ரொம்ப என்னை கவர்ந்த வார்த்தை வந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
2: The word which attracted me here was, He blessed us with every spiritual blessing.
1: ஆண்டவர் கொடுக்கிற கொடுக்கிறவைகளில் முதலாவது குணநலம் என்னன்னு கேட்டா, ஒரு தகப்பனாக அவர் எப்பொழுதுமே தலை சிறந்ததை அல்லது மேன்மையானவைகளை, பெரிய காரியங்களை நமக்கு கொடுக்கிறார்.
2: The characteristic of father's giving, that is God's giving here, is as a father he gives greatest gifts.
1: அவர் யாரும் கொடுக்க முடியாததை கொடுக்கிறார்.
2: He gives something which none can give us.
1: நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் கூட எல்லாம் அளந்து யோசித்து அப்படி தான் கொடுப்பாங்க.
2: When you think about others, they may measure and they may think and ponder and then give later.
1: ஆனால் தேவனாகிய தகப்பன் கொடுக்கும்போது அல்லது ஒரு தகப்பன் கொடுக்கும்போது யாரும் கொடுக்க முடியாத பெரிய காரியங்களை அவன் கொடுக்கிறான்.
2: But when God or a father, when he gives something great which no one can give.
1: அவர் என்ன கொடுக்கிறார்?
2: What does he give?
1: வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறார்.
2: The Bible says he gives every spiritual blessing in Christ.
1: நிறைய வேளையில பாருங்க, நம்ம தகப்பன்மார் நம்ம கொடுக்கிற பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு இலவசம் வருவதனால நிறைய வேளையில அதோட விலை நமக்கு தெரியாம போயிடுது.
2: Sometimes the greatest gifts or the blessing which our fathers gives, since it comes free of cost, we may not know its value.
1: பாருங்க சில வேளையில பாருங்க, நம்ம வீட்டுக்கு வர்ற மாமா அல்லது சித்தப்பா அல்லது யாரா சொந்தக்காரங்க என்னைக்காவது வாங்கிட்டு வந்த முறுக்க பத்தி நம்ம ரொம்ப பெருசா பேசுவோம்.
2: Sometimes we will speak more about the snacks which our uncles or relatives who bring us.
1: ஆனால் இந்த முறுக்கு இல்ல, டெய்லி மூணு வேளை சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இலவசமாய் பல வருடங்களாக தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிற தகப்பனுடைய வெகுமதிகளை நாம நினைவு கூறுவதில்லை, அது பெரிதுபடுத்துவதில்லை.
2: But not this snacks which they bring, but our father who provides us food, everything, all the snacks and everything all through our lifetime, we don't even think about it or we don't even be grateful for it.
1: ஆனால் பரம தகப்பன் எப்படி இருக்கிறார் தெரியுமா?
2: But how is our heavenly father?
1: வேதம் சொல்கிறது உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை தருகிறார்.
2: He gives us a spiritual blessing.
1: உன்னத ஆசீர்வாதம்.
2: He gives us heavenly blessing.
1: இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
2: And second, spiritual blessing.
1: அடுத்தது சகல ஆசீர்வாதங்கள்.
2: He gives all blessings.
1: அப்போ அந்த மாதிரி ஒரு greatest giving வந்து தேவனிடத்தில் இருந்து வருகிறது.
2: So such a kind of greatest giving comes from our God.
1: அதை வந்து நம்ம கணக்கு பார்க்கவே முடியாது.
2: You cannot even account it.
1: அதை வந்து அளவிடவே முடியாது.
2: You cannot measure it.
1: அதற்கு விலை எவ்வளவுன்னு நம்மால எண்ணி பார்க்க முடியாது.
2: You cannot even find a price for it.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
2: If you read John chapter 4 and verse 10.
1: இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்.
2: Jesus answered her, if you knew the gift of God and who it is that is saying to you, give me a drink, you would have asked him and he would have given you living water.
1: அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க.
2: What does he say here?
1: நான் வந்து குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்டா அதை கொடுக்கிறதுக்கு நீ இத்தனை கேள்வி கேக்குறமா?
2: When I ask you, give me some water to drink for my thirst, you are asking me so many questions.
1: ஆனால் நீ மட்டும் என்கிட்ட கேட்டிருந்தா, நீ கேட்கிறது யாருன்னு உனக்கு அறிந்திருந்தா, என்கிட்ட கேட்டிருந்தா, நான் சாதாரண தாகம் எடுக்கிற தண்ணி இல்ல, தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு நான் கொடுத்திருப்பேன்.
2: But if you know who is asking you to give water and if you know what I give you, then I would have given you living water which you will not thirst anymore.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசிப்பீர்கள். ஆனால்
2: if you read Acts 2:38,
1: இங்கே ஒருவன் மனம் திரும்பும் போது நடக்கிறது என்ன?
2: So what happens when a person repents?
1: வேதம் சொல்கிறது,
2: the Bible says,
1: கர்த்தர் என்ன செய்வார்னா, பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார்.
2: The Bible says here, you will receive the gift of the Holy Spirit.
1: இது எப்படிப்பட்டதுனா, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, gift of the Holy Spirit. அதாவது பரிசுத்த ஆவி அப்படின்ற வெகுமதி, அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
2: Here in English it says you will receive the gift of the Holy Spirit.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எண்ணி முடியாத, அளவிட முடியாத மேன்மையான பெரிய ஆசீர்வாதங்கள்.
2: So the gifts that our Father gives are the greatest gifts which cannot be numbered or which cannot be measured.
1: நீங்கள் எபேசியர் 2:8 பாருங்க.
2: If you read Ephesians 2:8,
1: வேதம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன்.
2: For by grace you have been saved through faith and this is not your own doing, it is a gift of God.
1: ஒரு தகப்பனாக தேவன் நமக்கு கொடுக்கிற எதையுமே நம்ம கணக்கில கொண்டு வரவே முடியாது.
2: When a God gives anything in the position of a father, we cannot bring it into account.
1: அவருடைய எல்லா ஈவுகளுமே பெரிய ஈவுகள்.
2: All his gifts are greatest gifts.
1: அளவிட முடியாதவைகள்.
2: They cannot be measured.
1: பாருங்க, அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களுடைய கிரியை இல்ல, தேவன் கொடுத்த ஈவு, உங்களுக்கு கொடுத்த gift.
2: That's why he says here, you have been saved by grace of God through faith and this is not your own doing but it is a gift of God.
1: இந்த ரட்சிப்பு மாத்திரம் கிடையாது.
2: Not only the salvation.
1: அவருடைய ஜீவ தண்ணீர் மாத்திரம் இல்ல.
2: Not only his living water.
1: அவர் கொடுக்கிற சந்தோஷம் மாத்திரம் இல்ல.
2: Not only the joy that he gives.
1: நீங்கள் ரோமர் 6:23 வாசிப்பீர்கள். ஆனால்
2: if you read Romans 6:23,
1: பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
2: For the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord.
1: தமிழ்ல வந்து கிருபை வரமோ அப்படின்னு இருக்கு.
2: So in Tamil it is totally different.
1: ஆனால் ஆங்கிலத்துல படிப்பீங்களானா அது வந்து எப்படி போட்டிருக்குன்னா, free gift, இலவசமான தானம் அப்படினு இருக்கு.
2: But in English it says as free gift of God.
1: அவர் கொடுத்தது இலவசமா இருந்தாலும் அது சாதாரணது கிடையாது.
2: Though what he has given is free, it is not an ordinary thing.
1: அந்த இலவசமான தானம் என்ன தெரியுமா?
2: You know what is that free gift?
1: ஒரு மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அடைய முடியாத நித்திய ஜீவன்.
2: It is the eternal life, no matter how much a person toil, he cannot attain.
1: அதனால தான் பாருங்க, இயேசு அருகிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் ஒருவன் இயேசுவை திரும்பி பார்த்து சொன்னான், நீ நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைவு கூர்ந்து கொள்ளும்.
2: That's why when Jesus was crucified, the thief beside him turned to him and said, you just remember me when you come to your kingdom.
1: அப்போ அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது.
2: So he understood one thing.
1: இத்தனை வருஷம் நான் எவ்வளவோ திருடுனேன்.
2: I robbed so many things for so many years.
1: எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சேன்.
2: I also earned so much of money.
1: இந்த உலக வாழ்வில நான் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வாழ்றதுக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டேன்.
2: I also toiled and labored so much that I can live a happy life in this world.
1: ஆனால் அதனால எனக்கு வந்து இந்த உலக வாழ்வை தான் நான் அனுபவிக்க முடிஞ்சதே தவிர அதற்கு மிஞ்சி அதை எதையுமே நான் வந்து கொண்டு போக முடியல.
2: But by using that I can only enjoy this worldly blessing, worldly things, but I cannot take anything beyond that.
1: இந்த சம்பாதித்த பணத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போக முடியாது.
2: I cannot take this money which I earned here out of this world.
1: நான் ரொம்ப பேராசப்பட்டு திருடி சம்பாதிச்சதுக்காக தண்டனை வேற, மரண தண்டனை வேற எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு.
2: So I have been sentenced a death punishment for robbing and stealing things here.
1: இப்போ அவன் ஒண்ண கண்டுபிடிக்கிறான்.
2: Now we identified one thing.
1: எனக்கு நித்திய வாழ்வு வேண்டுமானா?
2: If I need eternal life.
1: அதை என்னோட பணத்தினால நான் வாங்க முடியாது.
2: I cannot buy it by money.
1: என் பிரயாசத்தினால வாங்க முடியாது.
2: I can't get it by my labor.
1: அது இயேசு மாத்திரம் எனக்கு தானமாக
2: Only Jesus can give it as a gift to me.
1: ஆம் பிரியமானவர்களே.
2: Yes, beloved.
1: ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்கிறான் என்றால் ஒரு பிள்ளையால வாங்க முடியாதது, எட்ட முடியாதது, சம்பாதிக்க முடியாதத ஒரு தகப்பன் என்ன செய்கிறானா, கொடுக்கிறார்.
2: So a father gives something to the child which he cannot attain, which he cannot fetch or which he cannot buy.
1: பாருங்க, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய சொந்த கால நிக்கிற வரைக்கும் தன்னுடைய தகப்பனையே சார்ந்து இருக்கிறது.
2: A child until it stands on his own feet, it is always dependent on his father.
1: அதற்கு என்ன வேண்டுமானாலும் தகப்பனை தான் கேக்குது.
2: So no matter whatever it requires, it always asks his father.
1: பாருங்க, இந்த தகப்பன் என்ன பண்றார் தெரியுமா, இந்த பிள்ளையினால வாங்க முடியாத, ஆசைப்பட்டா கூட பெற்றுக்கொள்ள முடியாத எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருனா கொடுக்கிறார்.
2: But this father gives everything the child desires, whichever which he desires, which he cannot get of his own.
1: நான் சொல்றேன், நம்முடைய தேவனும் நமக்காக பெரிய காரியங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: Even our God is also powerful to give greatest gift for God.
1: நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க.
2: Today you believe it.
1: ஆண்டவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் செய்ய நீர் வல்லவர்.
2: Lord, you are able to do things which I cannot know or which I cannot comprehend.
1: என் பலத்தினால முடியாதது, என் பராக்கிரமத்தினால முடியாதது, உம்முடைய ஆவியினாலே நீர் நடத்த வல்லவர்.
2: Lord, you are able to do by your spirit which is impossible by my might and by my power.
1: நான் சொல்லுவேன், மனுஷனால் கூடாதது உம்மால கூட பண்ணுகிறவர்.
2: And you are the one who makes things possible which is impossible by man.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன், என் தகப்பன் எனக்காக பெரிய தானங்களை தருகிறவர்.
2: Today you believe it, my father whom I worship gives me greatest gifts.
1: இரண்டாவது, பரம தகப்பனுடைய ஒரு நல்ல சுபாவம் இருக்கு.
2: There's a second characteristic of a heavenly father.
1: ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரம் 32 வசனத்தை பாருங்க.
2: Look at Romans chapter 8 and verse 32.
1: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
2: He who did not spare his own son but gave him up for us all, how will he not also with him graciously give us all things?
1: அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
2: How will he not also with him graciously give us all things?
1: ஒரு தகப்பன் முதலாவது என்ன செய்கிறான்னா, ஒரு பிள்ளையால வாங்க முடியாத, சேர்க்க முடியாத, பெற முடியாத பெரிய காரியங்களை ஒரு தகப்பன் கொடுக்கிறார்.
2: First, a father gives greatest gifts to the child which he cannot buy or get or fetch or attain.
1: இரண்டாவது நான் சொல்வேன், ஒரு தகப்பன் யார் என்று சொன்னால், தன் பிள்ளைக்கு தாராளமாய் கொடுக்கிறவனாய் இருக்கிறார்.
2: Second, a father gives generous gifts.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்கே வாசிக்கிறோம்,
2: ஏவிரி
1: பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்துட்டு அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காம இருப்பாரு?
2: Our father, he did not spare his son but he gave him up for us all and he will also give other things along with that.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவனை போல தாராளமாய் கொடுக்கிறவர்கள் யாருமே கிடையாது.
2: There is no one who is generous like our father.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: மனுஷன் வந்து சில வேளையில கொடுப்பான்.
2: Sometimes human beings will give.
1: ஆனா கொடுத்துட்டு கொடுத்த யார் அவன்கிட்ட பெற்றுக் கொண்டானோ அவனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான்.
2: But after giving, they will bring the people under their control.
1: பாருங்க, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் பெற்றுக் கொண்டவனுக்கு அடிமையாக இருக்கிறான்.
2: That's why the Bible says the one who borrows money is a slave to the one who receive to the one who lends.
1: ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
2: But who is our God?
1: அப்படி நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக கொடுக்கிறவர் இல்ல.
2: Our God doesn't give us so that he can control us.
1: மேனிபுலேட் பண்றதுக்கு இல்ல. அவர் என்ன எப்படி கொடுக்கிறாருன்னா, நமக்கு தாராளமாய் கொடுக்கிறார்.
2: He does not manipulate us but rather he gives us generously.
1: நான் சொல்வேன், மனிதன் கொடுக்கிறதுக்கும் தேவன் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா?
2: You know what is the difference between giving of man and giving of God?
1: மனிதன் கொடுக்கும் போது அவனுக்கு பின்னணியில வந்து ஏதோ ஒரு உள் நோக்கத்தை வைத்துக்கொண்டு அவன் கொடுப்பான்.
2: When human give, they give with backhanded motives.
1: அதுல ஏதோ ஒரு லாபம், ஏதோ ஒரு நன்மை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவன் கொடுப்பான்.
2: If he finds that he will get some profit or gain out of it, he will give then.
1: பின்னால நாம இவங்களை இதை கேட்டு இதுக்கு பதிலாக வாங்கி கொள்ளலாம்.
2: So later I can get something in return for that.
1: நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி.
2: So like how they put a small fish and catch a big fish.
1: மனுஷன் எப்ப கொடுக்கும்போது ஒரு பின்னணியில் அவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அவன் கொடுக்கிறான்.
2: When humans give, they give with a backhanded motives.
1: ஆனால் நம்முடைய தேவனோ தாராளமாய் கொடுக்கிறார்.
2: But our God gives generously.
1: பாருங்க, நம்முடைய உலகத்துல நீங்க மனிதன்கிட்ட போய் கேட்க போனீங்கன்னா அவன் எப்பொழுதுமே நம்ம கேட்டதை அப்படியே கொடுக்காம, நம்ம கேட்கறத வந்து அழந்து அழந்து ஒரு கருமியாக கொஞ்சம் தனக்குன்னு அதிகமா எடுத்து வச்சுட்டு தான் அவன் கொடுப்பான்.
2: So generally in this world when you go and ask some humans they will not give generously or immediately but rather they give with a stingy reluctance.
1: நான் சொல்லுவேன் ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா, கர்மியாக இல்ல தாராளமாய் கொடுக்கிறவர்.
2: But our God is not like a stingy but he gives us generously.
1: இன்னும் சொல்ல போனா நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும்

0: அழியத்தக்கதாக கொடுக்கிறார்.
1: So when he say our God gives us generously, he gives us to the extent that it overflows out of our vessel.
0: இது பிசாசுனுடைய சுபாவத்திற்கு நேர் எதிரடையான ஒரு சுபாவம்.
1: So this is totally contrary to the characteristic of the devil.
0: யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
1: If you read John chapter 10 and verse 10.
0: வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே.
1: It says the thief cometh not but for to steal and to kill and to destroy, but I come that they might have life and that they may have it more abundantly.
0: அவர் ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல,
1: he not only gives us life,
0: அந்த ஜீவனம் பரிபூரணமாய் தருகிறார்.
1: And he gives us it abundantly.
0: எவ்வளவு நல்ல தகப்பன் நம்முடைய தேவன்.
1: And how good father is our God.
0: பொதுவா பாருங்க, உலக தகப்பன்மார் கூட அவங்க நிறைய வெள்ள பிள்ளைகள் தங்கள்கிட்ட கேட்கும்போது தங்களுக்கு இல்லாவிட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தியாகம் செய்து பிள்ளைக்காய் கொடுப்பாங்க.
1: Generally in this world also you can see when a child asks their father, even though they don't have for themselves, they will sacrifice and give to their children.
0: பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் வந்து தம் பிள்ளையை விட எளிமையான வஸ்திரத்தை போட்டிருப்பான்.
1: So generally a father will wear a simple dress than his child.
0: தாங்க ஓட்டாத ஒரு வாகனத்தை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்க.
1: They will get a vehicle which they have not driven.
0: நான் சபையில கூட பாத்திருக்கேன், சில தகப்பன்மார் வந்து அவங்க வந்து நடந்து வருவாங்க பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க.
1: I have also seen in a church where fathers will come walking to church but their children will come in bikes.
0: சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன மொபைட்ல வருவாங்க, ஒரு பிள்ளைக்குனா பெரிய நல்ல விலை உயர்ந்த பைக் வாங்கி கொடுப்பாங்க.
1: So I have seen certain fathers who come in ordinary moped whereas their children will come in very expensive bikes.
0: ஒரு தகப்பன் வந்து ஒரு எளிமையான சாதாரண மொபைல் வச்சிருப்பார், பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுப்பார்.
1: A father will be having very small a simple mobile phone, ordinary mobile phone whereas a child will be having expensive smartphone.
0: ஒரு தகப்பனை பாத்தீங்கன்னா பழைய dress போட்டுட்டு இருப்பார், பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா branded-ஆ புதுசு புதுசா வாங்கி கொடுப்பார்.
1: A father will be wearing very old dress whereas the child will be wearing a branded new dress.
0: நான் சொல்லுவேன், உலக தகப்பனே இவ்வளவு ஒரு பிள்ளைக்கு தாராளமாய் கொடுப்பான், ஆனால் நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு தருவார்.
1: I tell you when even a worldly father can give so much then how much our heavenly father would give us.
0: இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு குறைவுல இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கீங்களா?
1: So today are you listening to this sermon in some kind of lack or want?
0: நான் தைரியமா உங்களை பார்த்து சொல்லுவேன்.
1: I tell you boldly.
0: என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையில நிறைவாக்குவார்.
1: My God will meet all your needs in his riches.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: According to his riches in glory. அப்படி நிறைவாக்குகிற தேவன்.
1: So our God is a God who makes everything perfect.
0: யோவான் சொல்லும்பொழுது,
1: when John says,
0: பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உனக்காய் வேண்டுகிறேன்.
1: He says, beloved, I wish above all things that you may prosper and be health even as a soul prospers.
0: நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் எப்படி கொடுக்கிறார் என்றால், முதலாவது நான் சொன்னேன், அவர் கொடுக்கிறது எல்லாமே அவர் பெரியவைகளை கொடுக்கிறார்.
1: So how does our father gives? First I told you our father gives greatest gifts.
0: அவர் ஒரு பிள்ளையினால எட்ட முடியாத வாங்க முடியாதவைகளை அவன் இயலாத நிலையிலும் அவர் வாங்கி தருகிறார்.
1: So he is the one who gives us gifts even which is a child desires even if he cannot afford to it.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், ஒரு தகப்பன் கொடுக்கும் பொழுது தாராளமாய் கொடுக்கிறார்.
1: Second I tell you a father gives generous gifts.
0: மூன்றாவது ஒரு தகப்பன் கூட கொடுக்கும் தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா?
1: The third characteristic of father's giving.
0: தேவனிலே இதை காண்கிறோம்.
1: We can see this in God.
0: ரோமருக்கு எழுதின எபிரேயர் 9 அதிகாரம் 15 இருந்து 16 பாருங்க.
1: Romans chapter 9 verses 15 and 16.
0: அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனானும் அல்ல ஓடுகிறவனானும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம்.
1: For he tells Moses, I will show mercy to whom I will show mercy, and I will have compassion on whom I will have compassion. So then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that sheweth mercy.
0: மூன்றாவது ஒரு தன்மை தகப்பன் கொடுக்கிறது எப்படி இருக்கும்னா, இரக்கங்களால் நிறைந்த ஒரு ஈகை அவருக்கு இருக்கும்.
1: The third characteristic of father's giving is, a father gives gracious gifts.
0: ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இரங்காம இருப்பானான்னு
1: வாசிக்கிறோம்.
0: ஒரு இரக்கத்தினால ஒரு பிள்ளை கொடுக்கிறார்.
1: So he gives out of grace.
0: சில வேளையில பிள்ளையின் மேல சில கோபம் கூட வரும்.
1: Sometimes they may have some anger about the children.
0: ஆனா ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்றாருனா, கொஞ்ச நேரத்துல அந்த கோபத்தை விட்டு நெகிழ்ந்துட்டு அந்த பிள்ளையின் மேல இறங்குகிறார்.
1: But a father after some time he will come out of that anger and he will show grace and mercy to him.
0: அதாவது ஒரு பிள்ளைக்கு

0: சுதந்திரமா குடுக்கிறதுன்னு ஒண்ணு
1: இருக்கு. So there is something called they give as an inheritance to a child.
0: ஆனால் அதற்கு மேல இரக்கத்தினால குடுக்கிறதுன்னு இருக்கு.
1: But there is something they give out of mercy and grace.
0: உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துக்கு வருவீர்களானா?
1: For example if you come to Luke chapter 15.
0: என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து தாங்கன்னு கேட்ட இளைய குமாரனுக்கு அப்பா அவனோட சுதந்திரத்தை பிரித்து கொடுத்துட்டாரு.
1: So the younger child who asked him to give his part of possession, the father parted and gave it to him.
0: கொடுத்ததை இந்த பிள்ளை முழுவதும் அழித்து நாசமாக்கி கொண்டு வெறுங்கையாய் ஒரு வேலைக்காரனை விட குறைவான நிலையில திரும்பி வருகிறார்.
1: And this younger son squandered and wasted all that was given on his part and he returned back as a beggar and more than a beggar.
0: அவன் வெறுங்கையாய் வந்து நிக்கிறான்.
1: He came empty handed now.
0: அவனுக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, வஸ்திரம் கிடையாது, பரிதாப கோலத்துல வந்து நிக்கிறான்.
1: He came in a pathetic situation, not having food to eat and not having garments to change.
0: ஆனால் வேதம் சொல்லுகிற தன் மகன் தூரத்துல வர்றத கண்ட உடனே அவன் மேல் மனதுருகுகிறார் தகப்பன்.
1: But the Bible says when the father saw him coming way off he had compassion on him.
0: அவனுக்கு இரக்கத்தினால அவன் மேல் அன்பை பொழிகிறார்.
1: And he showed love upon him because of his mercy.
0: அவருடைய இரக்கத்தினால அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை போடுறார்.
1: He also gave him a new robe because of that mercy.
0: அவர் இரக்கத்தினால அவன் கைக்கு ஒரு மோதிரம் போடுறார், காலுக்கு பாதரட்சை போடுறார்.
1: And he also gave him a ring and shoes on his feet. Out of mercy.
0: ஏதோ அவன் கேட்டதுக்காக ஏதோ ஒரு கடமைக்குன ஒரு சாப்பாடு போடல.
1: It's not just because he asked just for namesake he did not provide him any food.
0: அவர் எப்படி கொடுத்தாருன்னு சொன்னா கொழுத்த கன்றை அவனுக்காக அடித்து அவனை சந்தோஷப்படுத்தினார்.
1: But rather he gave him fatted calf and killed it and he also made him merry.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு தகப்பன் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார்னா இரக்கத்தினால் கொடுப்பார்.
1: When a father gives he gives gracious gifts.
0: இதைதான் நாம் புலம்பல் 3:22 வாசிக்கும்போது
1: This is what we read in Lamentations 3:22.
0: நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கும்.
1: It is of the Lord's mercy that we are not consumed because his compassions fail not.
0: இந்த இரக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அனுபவித்திருந்தான்.
1: And this David has also experienced this compassion in his life.
0: நீங்கள் 2 Samuel 7:18 பார்ப்பீர்களானால்
1: If you read 2 Samuel chapter 7 and from 18 onwards
0: தாவீது ராஜா கர்த்தரை பார்த்து சொல்கிறான் பாருங்க.
1: Look at what David says to the Lord.
0: கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்.
1: Then King David said unto the Lord, Who am I, O Lord God, and what is my house that you brought me this far?
0: அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவன் நீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே.
1: And he says, and this was yet a small thing in thy sight, O Lord God, but thou hast spoken also of thy servant's house for a great while to come.
0: பாருங்க, தேவன் மகா பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார்.
1: The Lord has given him great many graces, mercy.
0: அந்த கிருபை பெற்றதனால தான் தாவீதால் பிழைத்திருக்க முடிந்தது.
1: And just because he received that grace from the Lord he was able to survive.
0: அந்த கிருபையினால் தான் அவன் வீடு நிலைத்திருந்தது.
1: And because of that grace his house was also established.
0: அவருடைய குடும்பம் சிங்காசனத்திலே தொடர்ந்து இருந்தது.
1: And that is why his family also continued on the throne.
0: இதெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தர் அதை எப்படி பார்க்கறாருன்னா அவருடைய பார்வையில் லேசான காரியம்.
1: After giving all these things it is just a small thing in the sight of God.
0: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மேல கொடுக்கும்போது இரக்கத்தினால் கொடுக்கிறார்.
1: I tell you when the Lord gives us he gives out of grace.
0: நம்முடைய தகுதியினால் அல்ல,
1: not according to our qualification.
0: நான் சொல்லுவேன், அவருடைய இரக்கத்தினால் கொடுக்கிறார்.
1: But he gives us because of his grace.
0: நீங்கள் 1 Corinthians 12:4 வாசித்தீங்கன்னா,
1: If you read 1 Corinthians 12:4,
0: வரங்களில் அல்லது தானங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே.
1: There are diversities of gifts but the same spirit.
0: 7 வாசித்தீங்கன்னா,
1: If you read verse 7,
0: ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: But the manifestation of the spirit is given to each one for the profit of all.
0: ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறு ஒருவனுக்கு ஆவியை பகுத்தறிதல், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: For to one is given the word of wisdom through the spirit, to another word of knowledge through the same spirit, to another faith by the same spirit, to another gift of healings by the same spirit, to another the working of miracles, to another prophecy, to another discerning of spirits, to another different kinds of tongues, to another the interpretation of tongues.
0: 11 வசனம் பாருங்க.
1: Look at verse 11.
0: இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
1: But one and the same spirit works all these things distributing to each one individually as he wills.
0: ஆவியானவர் ஒருவர் தான்.
1: The Holy Spirit is one.
0: ஆனா ஒவ்வொருவனுக்கு வித்தியாசமான வரங்கள், பரிசுகளை, தானங்களை, கிருபைகளை தருகிறார்.
1: But the Spirit of God gives varieties of gifts and graces to each one.
0: எதற்காக?
1: For what?
0: அவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி.
1: That it might profit him.
0: நான் சொல்வேன், பிரயோஜனம் உண்டாகணும்னு கொடுக்கிறது தான் இரக்கத்தின் கொடுக்கிறது.
1: So something given to profit is the one given by grace.
0: என்கிட்ட சும்மா இருக்க எடுத்துட்டு போன் இல்ல.
1: It's not that I have it, you can take it.
0: எனக்கு மீதம் ஆயிருச்சு எடுத்துட்டு போன் கிடையாது.
1: It's not that I have left over, you can take it.
0: இப்போ எனக்கு வேண்டியது இல்ல, நீ எடுத்துட்டு போன் கிடையாது.
1: It's not that I don't need it, now you can take it.
0: உனக்கு என்னப்பா பிரயோஜனம்?
1: What is useful to you?
0: இன்னொரு விதமா சொன்னா, உன்கிட்ட என்ன குறைவா இருக்கு?
1: In other words, what are you lacking?
0: உனக்கு எதை கொடுத்தா நீ இன்னும் சிறந்தவனா மாறிடுவ?
1: So how can you become best and with what you can become best?
0: நான் எதை கொடுத்தேனா அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறும்.
1: So if what of my if I give you will make you more blessing.
0: நான் சொல்வேன், அப்படி ஆண்டவர் யோசித்து சிந்தித்து நம்மகிட்ட என்ன தேவையோ, என்ன குறைவா இருக்கோ, எது நமக்கு நன்மையை கொண்டு வருமோ அதை இரக்கத்தினால் தருகிறார்.
1: So in that way the Lord will think and he finds out, analyzes which is required, which we need, which we lack, and then he gives us graciously.
0: நம்முடைய தேவனை போல நம்மை அறிந்தவங்க யாருமே கிடையாது.
1: There is no one like a God who knows us very well.
0: அவர் ஒரு நல்ல தகப்பனை போல நம்முடைய உண்மையான நிலைமையை பூரணமாய் அறிந்து வைத்திருக்கிறார்.
1: As a good father he knows us all our things very well.
0: நாம வேண்டி கொள்ளும் முன்பதாகவே நமக்கு இன்னது வேண்டியதா இருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார்.
1: And he knows what we need even before we ask for it.
0: அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப இரக்கம் உள்ளவரா என்ன பண்றாருன்னா, நமக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன குறைவு இருக்கோ, எது வெறுமையா இருக்கோ, அதை வரமாக கொடுத்து நிரப்புகிறார்.
1: So being gracious he knows what we need, what is empty within us, what we lack, and he gives us abundantly.
0: அதை நிரப்பி விடுகிறார்.
1: He fills it.
0: அது ரொம்ப இரக்கமாய் செய்கிறார்.
1: And he does it graciously.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் நம்ம மனுஷனை பார்க்காம தேவனுடைய இரக்கங்களை தேடும் பொழுது நாம் நிரப்பப்படுகிறோம்.
1: That's why if you don't look at human beings but rather look at the Lord, we will be filled by the Lord.
0: கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க.
1: Just look at the face of the Lord.
0: அவருடைய கரத்தில் மிகுந்த இரக்கம் இருக்கிறது.
1: And in his hands we have abundant grace.
0: அவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய பிரயோஜனத்துக்கானவைகள் எல்லாவற்றையும் குறைவில்லாமல், தடையில்லாமல், தாராளமாய் கொடுக்கிறார்.
1: And he gives us everything very generously and graciously that is required and that we lack.
0: அவருடைய கிருபை என்ன செய்ய விடாதுன்னா, நம்மை குறைவில் இருக்கவே விடாது.
1: His grace will never let us to lack nothing.
0: உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும், பூரணமாய் விளங்கும்.
1: My strength shall be made perfect in your weakness.
0: அதனால நீ கவலைப்படாதே. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும்.
1: My grace is sufficient for you.
0: அதான் தேவன்.
1: And that is a God.
0: எப்படி செய்கிறானா, இரக்கத்தினால் செய்கிறான்.
1: He does it by out of grace.
0: நாம் பலவீனப்படும் பொழுதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார்.
1: When we become weak he strengthens us.
0: நாம் குறைவுபடும் போதெல்லாம் நம்மை நிரப்புகிறார்.
1: When we lack he fills us.
0: நாம் எப்பொழுதெல்லாம் பிரயோஜனம் அடைவோம்னு தெரியறாரோ அதற்கெல்லாம் இந்த gifts கொடுத்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி நம்மையும் வாழ வைக்கிறார்.
1: Whenever he finds that we become profitable to someone, he fills us with all that gifts and makes us a blessing to others.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு தகப்பன் எப்படி கொடுக்கிறாரு?
1: How does a father give?
0: முதலாவது கவனித்தோம், அவர் ஒரு பிள்ளை அடைய முடியாத பெரிய காரியங்களை இந்த பிள்ளைக்காய் கொடுக்கிறார்.
1: First a father gives greatest gifts which a child cannot attain.
0: இரண்டாவது ஒரு தகப்பன் எப்படி கொடுக்கிறார்னா, ஒரு பிள்ளைக்கு தாராளமாய் கொடுக்கிறார்.
1: Second a father gives generous gifts.
0: மூன்றாவது ஒரு தகப்பன் எப்படி கொடுக்கிறார்னா, இரக்கத்தினால் கொடுக்கிறார்.
1: Third a father gives gracious gifts.
0: ஒரு விதமான இரக்கம், அந்த பிள்ளையினுடைய குறைவை பார்க்கும்போது நிறைவாக்குகிற ஒரு இரக்கம் அவருக்குள்ள எழும்புகிறது.
1: So there arises a grace to fill when you find something lacking in a child.
0: நான் சொல்லுவேன், இந்த தேவன் தான் நம்முடைய தேவன்.
1: I tell this God is our God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: கடைசியாக நம்முடைய தகப்பன் எப்படி கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டுமானா?
1: So at last if you want to see how our father gives.
0: நீதிமொழிகள் 4 அதிகாரம் மறுபடியும் நம் 2 வசனத்துக்கு வருவோம்.
1: Let us come again to Proverbs chapter 4 and verse 2.
0: நீதிமொழிகள் 4:2.
1: Proverbs 4:2.
0: நான் உங்களுக்கு நல்ல போதகத்தை தருகிறேன்.
1: For I give you good doctrine.
0: எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது.
1: I liked it very much.
0: கர்த்தர் எப்படி கொடுக்கிறார், ஒரு தகப்பனாக பரம தகப்பனாக எப்படி கொடுக்கிறார்னா, அதுல 4வது தன்மை அவர் கொடுக்கிறது எல்லாமே நல்ல வெகுமதிகள்.
1: As a heavenly father, a God gives good gifts.
0: அவர் போதகத்தை தருகிறார்னு எழுதல.
1: It is not written he gives us good doctrine alone.
0: அவர் நல்ல போதகத்தை அவர் கொடுக்கிறார்.
1: He gives us good doctrine, a good teaching.
0: சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு செய்யறதுக்கு வேலைக்கு போறதுக்காக போறாங்க.
1: So in certain places you can see a teacher goes for joining or employment.
0: அவங்க பாடம் எடுக்க வேண்டியது அவங்க கடமை.
1: It is a responsibility to take the lesson.
0: ஆனா பெரும்பாலானோர் எப்படி எடுக்கறாங்கன்னா ஏதோ கடமைக்காக அவங்க பாடத்தை முடிக்கணும் போஷனை முடிக்கணும்னு எதையோ ஒன்னு சொல்லிட்டு வந்துறாங்க.
1: So some of them will take lessons in such a way just for namesake they want to complete that syllabus.
0: இந்த பாடத்தை எடுத்ததனால பிள்ளைக்கு புரிந்ததா அது பயனுள்ளதா இருந்ததா அது அவருக்கு ஒரு நன்மையாக மாறினதா அப்படின்னு யோசிக்கிறதும் இல்ல அதை பத்தி நினைக்கிறதும் இல்ல.
1: So they don't even think or they are not bothered whether the student is profited through this whether they can understand whether it is useful to them or not.
0: சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உத்தரவாதமே இல்லாம வாழ்வாங்க.
1: So some teachers will live without any responsibility.
0: பாருங்க சில பேர் சில கிளாஸஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளைய நிக்க வச்சு முழு லெசனையும் வாசிக்க வச்சிருவாங்க.
1: So in some classes you can find they will make a student to stand and read the entire lesson.
0: அந்த வாஸ்து முடிச்ச பிறகு இன்னொரு பிள்ளையை கொண்டு வந்து இதை மார்க் பண்ணி கொடுத்து இதை மட்டும் சொல்லு எங்க இருந்து எங்க வரைக்கும் எழுதணும்.
1: So after reading that they will call another student and they will mark the answers for each question and say you have to answer from this to this.
0: இன்ன சில பேர் ரொம்ப மோசம் அது பரீட்சை எழுதின பிறகு திருத்துற வேலைய கூட பிள்ளைகிட்டே கொடுத்துருவாங்க.
1: So some are more worse that they even give the work of correcting papers after the exam to students.
0: அத மார்க்க கணக்கு போட்டு எழுதுறதும் பிள்ளைகிட்டே கொடுத்துருவாங்க.
1: So even counting of marks also is given to the children.
0: எல்லாத்தையும் நோட்டத்துல கொடுத்துருவாங்க.
1: So everything they will hand over to other people.
0: அவங்க பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறேன்னு சொல்வாங்க வேலை செய்றேன்னுவாங்க ஆனா அந்த பிள்ளைகள் மேல ஒரு கரிசன் இருக்காது.
1: So they say that they earn money they do their work but there's no concern for the students.
0: அந்த பிள்ளை நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு அந்த பிள்ளையால சொல்ல முடியாது.
1: That student cannot say that they have taught them well.
0: ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
1: But who is a God?
0: அவர் நல்ல ஈவுகளை தர்றார்.
1: A God gives good gifts.
0: அவர் நல்ல போதகத்தை தர்றார்.
1: He gives us good teaching.
0: இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிறந்ததை தர்றார்.
1: To say more he gives the best gifts.
0: நான் நினைக்கிறேன் ஒரு தகப்பனுடைய ஒரு விசேஷித தன்மை இதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: I think this is a special characteristic of a father.
0: ஏனா கொடுக்கிறதுன்னு வரும்போது தப்பா நினைக்காதீங்க ஒரு தாய் கொடுக்கிறதுக்கு ஒரு தகப்பன் கொடுக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
1: So when it comes to giving don't mistake me there's a difference between what how father gives and a mother gives.
0: இது இயல்பாகவே மனிதனுக்குள்ள உள்ள ஒரு குணம் நான் நினைக்கிறேன்.
1: I think this is a natural tendency or natural characteristic found in men.
0: நீங்க எல்லாம் இத அனுபவிச்சிருப்பீங்க நான் அனுபவிச்சிருக்கேன் ஒரு தகப்பனாக இத சுபாவம் எனக்குள்ள இருக்கறத நான் அடிக்கடி நான் பாத்துர்க்கேன்.
1: So you would have also experienced this I have also experienced and as a father I can find that this nature present in me.
0: இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் ஏன் இப்படி செய்றேன்னு சொல்லி.
1: This is sometimes surprising me why do I do this?
0: என்ன வித்தியாசம் தெரியுமா?
1: You know what is the difference?
0: ஒரு தாய் வந்து கொடுக்காம இருக்க மாட்டா நல்லா கொடுப்பாங்க.
1: It's not that a mother will not give she gives as well.
0: ஆனா கொடுக்கறதுக்கு முன்னால கொடுக்கிறதுனுடைய அவசியமா அப்படினு யோசிப்பாங்க.
1: So before she gives she whether thinks whether it is necessity.
0: Necessary ஆ இது அப்படினு கேட்பாங்க.
1: Whether she will find
0: இதுக்கு விலை இருக்க இவ்ளோ விலை போட்டு வாங்கணுமா?
1: So she will look at the price do we have to pay so much for it?
0: இது பயனுள்ளதா இருக்குமா?
1: Whether it is useful.
0: இது உழைக்குமா?
1: Whether it is durable.
0: பெரிய பட்டியலே வச்சிருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சிட்டு தான் வாங்குவாங்க யோசிச்சிட்டு தான் கொடுப்பாங்க.
1: So they will have a checklist and they will just check with that and only then they will give something.
0: சில வேளையில பிள்ளை கேக்குறத உடனே கொடுக்க மாட்டாங்க.
1: Sometimes they will not give immediately what the child asks.
0: பிள்ளை ஒன்னு கேப்பா இவங்க வந்து வேற ஒன்னு கொடுப்பாங்க அத விட கொஞ்சம் தரம் கம்மியா இது போதும் வெச்சுக்கோ இது இப்ப போதும் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிருவாங்க.
1: So the child would be asking one thing whereas the mother will give the other one which is less quality than that I will get the one later she will say.
0: நான் வந்து மோசமா கொடுக்கறாங்க நான் சொல்லல பாருங்க.
1: I don't say they will give bad or worse things.
0: அவங்க என்னன்னா எதை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப நிதானிப்பாங்க தேவையான்னு பார்ப்பாங்க செலவான்னு பார்ப்பாங்க இது உடைச்சிருவாங்களான்னு பார்ப்பாங்க இது பழசா போயிருமான்னு இப்படி தான் அவங்க யோசிச்சு
1: But whatever they give, before they give, they will have so much of thoughts whether they will use it, they will break it, or whether it's durable, whether it's usable, and many other things they will take into consideration.
0: நீங்க பொதுவா துணி கடைக்கு போங்களே.
1: Generally, if you come to go to a clothes shop,
0: அந்த பிள்ளைகளுக்கு துணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தாய் துணி எடுத்தானா அவனுக்கு வந்து 12 சைஸ்னா 14, 15 சைஸ் தான் dress வாங்குவாங்க.
1: So generally, when a mother takes a dress for a child, if it's if the size is 12, they will take either 14 or 16.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: இது ஒரு வருஷத்துல குட்டியா
1: போயிடும்
0: ஒரு பிள்ளை வந்து எனக்கு இதை வாங்கி கொடுங்க சாப்பிடுவாங்க.
1: So So if a child asks, get me this one, they will say, I will cook it at home and give
0: you. Why do they give that
1: explanation? தீமை
0: செய்யணும் கிடையாது.
1: It's not that do evil.
0: அங்க இருக்கிறத விட இது நல்லா இருக்கும்.
1: That this would be better than that.
0: அங்க இருக்கிறத விட இது கொஞ்சம் சீப்பா இருக்கும்.
1: It would be cheaper than that.
0: நம்மளே செஞ்சிரலாம்.
1: We can do it.
0: நம்மளே வாங்கிட்டா சுகமா இருக்கும். அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்.
1: So if we do or cook it, it would be more healthy than that.
0: அது சுத்தமா இருக்கும்.
1: That would be more clean.
0: இப்படி எல்லாம் யோசனை அவங்க எதையுமே செய்வாங்க.
1: So that is how they think and do everything.
0: அதனாலதான் பொதுவா பாருங்க, பெண்கள் கையில காசு கொடுத்தா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா தான் செலவழிப்பாங்க. தராபுடால் செலவழிச்சிட மாட்டாங்க.
1: So that's why if you give money to a woman, they will spend it more carefully, they will not spend lavishly.
0: ஆனா அதே ஒரு தகப்பன்ட்ட போய் பாருங்க.
1: But when you go to a father,
0: அவர்ட்ட வந்து பையன் ஒன்னு கேட்டான்னா,
1: if a child asks a father,
0: அவன் கேக்குறத விட சிறந்ததான ஒன்றை தான் அவர் வாங்கி கொடுப்பார்.
1: A father will get him something more special and best than what he asked.
0: நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்களே யோசித்து பாருங்க.
1: You just think and analyze whether it is right or wrong.
0: அந்த பிள்ளை வந்து உதாரணமா, டாடி எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுங்கன்னு கேட்பான்.
1: So for example, if that son asks the daddy, get me a mobile phone.
0: என்ன விலைன்னு கேட்பாரு.
1: He will ask for the price.
0: அவன் சொல்லுவான், ஒரு 10,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு.
1: He may say it may cost around 10,000.
0: அம்மா சொல்லுவாங்க, அவ்வளவுதான் வேணாங்க, ஒரு 8,000 ரூபாய் வாங்கி கொடுங்க போதும்.
1: Mother will say, no need for 10,000, get it for 8,000.
0: சரி, நான் கூட்டு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு
1: போவாரு. So he will say, I'll go and get it in something.
0: திருப்பி வரும்போது பையன் முகமெல்லாம் சிரிப்பா இருப்பான், அப்பா அமைதியா உள்ள வருவாரு.
1: So when they return back, the son would be blushing, but the father would be very silent.
0: அவர் உள்ள வருவாரு. அம்மா கேட்பாங்க, என்ன வாங்கிட்டீங்களா?
1: So mother will ask, did you get it?
0: வாங்கிட்டேன்.
1: Yeah, we have bought it.
0: எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க.
1: How much is it?
0: பதிலே சொல்ல மாட்டாரு.
1: He will not give a reply.
0: சொல்லுங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க.
1: Tell me how much did he spend.
0: பையன்ட்ட கேட்பான், எவ்வளவுடா வாங்கினேன்.
1: She will ask this son, how much did you get for?
0: 15,000.
1: He will say 15,000.
0: அம்மாக்கு நான் 8,000 வாங்கி கொடுக்க சொன்ன 15,000 எதுக்கு வாங்குனீங்க?
1: Mother will say, I asked you to get for 8,000, why did you get for 15,000?
0: அவனே 10,000 தான கேட்டான்.
1: Even he asked for 10,000, right?
0: அப்பா பொதுவா சொல்லுவாரு.
1: Father will say generally,
0: கேட்டான் பார்த்தேன், சரி இதை விட இது நல்லா இருக்குன்னு பார்த்தேன், சரி வாங்கட்டும், வாங்கி ஒரு முறை வாங்கி கொடுக்குறோம், வாங்கி கொடுத்துட்டேன்.
1: So he asked it, he saw it, and he asked for it, I saw it, so I thought, I'm getting him for only one time, let him get the best one.
0: நான் சொல்ற அனுபவம் உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு நீங்க சோதிச்சு பாருங்க.
1: So just check and verify whether you have this experience at your home or not.
0: துணி எடுக்க பத்தி சொன்னேன் பாத்தீங்களா?
1: I told you about garments, right?
0: அம்மா கேட்டா ஒரு ரெண்டு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் அனுப்பாங்க.
1: If you ask mother, she will buy 2 sizes extra.
0: ஆனா அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? போட்டு பாப்பார், கரெக்டா இருக்கான்னு பார்த்து கரெக்ட்டா சைஸ் வாங்கிட்டு வந்துருவார்.
1: But father will just try it, and if it's very perfect, he will get it.
0: ஏனா பொதுவாகவே தகப்பன் மாருது தாராளமா இருக்கிறதுலே சிறந்ததா வாங்கி கொடுன்னு வாங்கி கொடுப்பாங்க.
1: It's because fathers will always be generous, they want to give the perfect and best ones.
0: ஏன் தெரியுமா? பொதுவா தகப்பன் மாருன் வாங்கி கொடுத்தா அத பாக்குறவங்களே வந்து பாக்குறவங்க வந்து வாங்கி கொடுத்த தன்னை பற்றி நல்லா நினைக்கணும்னு நினைப்பாரு.
1: It's because fathers have a tendency that when people who look at what they have bought, they should appreciate the one who have bought it.
0: அதனால அவர் ரொம்ப தாராளமா கொடுப்பாரு.
1: Therefore they will be very generous.
0: இருக்கிறதுலே சிறந்ததை வாங்கி கொடுப்பாரு.
1: They will get the best out of all.
0: வேதத்துல கூட அப்படிதான் வாசிக்கிறோம்.
1: That's how we read in the Bible also.
0: மத்தேயு 7:11 பாருங்க.
1: Matthew 7:11.
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஈவு? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
1: If you then who are evil know how to give good gifts to your children, how much more will your father who is in heaven give good things to those who ask him?
0: இன்னைக்கு காலையில நீங்க விசுவாசிங்க, நாம் ஆராதிக்கிற பரம தகப்பன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து நமக்கு கொடுக்கிற எல்லாமே குட் கிஃப்ட்ஸ், நல்ல ஈவுகளை தான் தருவார்.
1: This morning you believe our heavenly father whom we worship, he always gives us good gifts.
0: நான் சொல்வேன், இந்த காலையில தேவனுடைய கொடுக்கும் தன்மையில நானாவது முக்கியமான தன்மை வந்து அவர் எப்பொழுதுமே ஒரு தகப்பனாக நல்ல காரியங்களை தான் நமக்கு கொடுப்பார்.
1: I tell you, among the characteristic of God's giving as a father, he gives good gifts.
0: ஆதியாகமம் 2:18 பாருங்க.
1: Genesis 2:18.
0: ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கும்போது என்ன கொடுத்தார்னா, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார்.
1: So when God gave Adam, he said, I will make him and help meet for him.
0: யாக்கோபு 1:17 பாருங்க.
1: James 1:17.
0: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலமும் இல்லை.
1: Every good gift and every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shadow due to change.
0: அவர் எப்பொழுதுமே கொடுக்கிறது நல்லது, பூரணமானது.
1: Whatever you give is good and perfect.
0: சங்கீதம் 84:11 பாருங்க.
1: Psalm 84:11.
0: தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர்.
1: For the Lord God is a sun and shield.
0: கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார்.
1: The Lord gives grace and glory.
0: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா.
1: No good thing does he withhold from those who walk uprightly.
0: 85 சங்கீதம் 12 வசனம் பாருங்க.
1: Psalm 85:12.
0: கர்த்தர் நன்மையானதை தருவார்.
1: Indeed the Lord will give what is good.
0: எதை தருவார்?
1: What will he give?
0: நன்மையானதை தருவார்.
1: He will give what is good.
0: உபாகமம் பாருங்க. உபாகமம் 1:25 பாருங்க.
1: Look at Deuteronomy 1:25.
0: வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்து கனிகள், அதாவது கானான் தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள்.
1: Then they took some of the fruit of the land, that is the land of Canaan, in their hands and brought it down to us, and they brought us back a report said, it is good land which our Lord God is about to give us.
0: சங்கீதம் 34:10 பாருங்க.
1: Look at Psalm 34:10.
0: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
1: The young lions do lack and suffer hunger, but they who seek the Lord shall not be in want of any good thing.
0: இன்றைக்கு அதை விசுவாசிங்க.
1: Today you believe it.
0: நம்முடைய பரம தகப்பன் நம்ம கொடுக்கும்போது நமக்கு குறைவானதையோ தீமையானதையோ அவர் பழுதானதையோ கொடுக்கவே மாட்டாரு, நன்மையானதையே கொடுப்பார்.
1: So when our heavenly father gives us, he will not give something evil or something which is flawful or something which is not useful. He will always give good gifts.
0: இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது கூட நன்மையான தேசத்தை கொடுத்தார்.
1: When the Lord gave this land to the Israelites, he also gave a good land to them.
0: தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கொடுப்பார்.
1: And he also gives in, everything good to the one who seeks him.
0: நன்மையும் பூரணமான வரத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார்.
1: And he gives good and perfect gift to his children.
0: தம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாகவே செய்கிறார் என்று வாசிக்கிறோம்.
1: And we also see that he always work for the good of those who have who call him and who does according to his word.
0: Who are called according to his purpose. Who are love him and who are called according to his purpose. கர்த்தர் வந்து நன்மையை மாத்திரம் தருவார்.
1: The Lord gives good alone to us.
0: ஏற்ற துணையை தருவார்.
1: He gives us a suitable partner.
0: நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
1: He will fulfill all our needs.
0: இதை நான் நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ந்தேன்.
1: So when I thought, I was really happy about it.
0: அந்த வசனம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கினது.
1: And this word really made me to rejoice.
0: ஏதோ உபதேசத்தை தர்றேன் அப்படினு சொல்லல.
1: It's not that I just give you some teaching.
0: தகப்பன் சொல்றாரு,
1: The Father says,
0: நான் உனக்கு நல்ல போதகத்தை தருகிறேன்.
1: He says, I give you a good doctrine.
0: நான்கு விதமாக தேவன் கொடுக்கிறதுக்கு தன்மை இருக்கும்.
1: So the four characteristic of God's giving.
0: முதலாவது என்ன தருவார்?
1: What does he give first?
0: இருக்கிறதிலே பெரியவைகளை நமக்கு தருவார்.
1: He gives us greatest gifts.
0: நம்மால் நினைத்து பார்க்க முடியாத, யூகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார்.
1: He will do greatest gifts which we cannot comprehend or which we cannot think about.
0: இரண்டாவது அவர் கொடுக்கிறது எப்பொழுதுமே தாராளமாய் கொடுப்பார்.
1: And second he gives generous gifts.
0: மூன்றாவது அவர் கொடுக்கிறதுல வந்து அவர் இரக்கம் உள்ளவராய் கொடுப்பார்.
1: And third he gives us gracious gifts.
0: நான்காவது அவர் நன்மையானதை அவர் தருவார்.
1: And fourth, he gives us good gifts.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: Do you believe it?
0: இந்த ஆண்டவரை கேளுங்க.
1: Today ask God.
0: வேதம் சொல்கிறது, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
1: The Bible says ask and that you may get it, that your joy may be in abundance.
0: கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்ட பிள்ளை, கர்த்தரை தன்னுடைய தகப்பனாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குறையில்லாமல் கர்த்தர் நடத்துவார்.
1: A child or people who have accepted God as their father, the Lord will lead them that they may lack nothing.
0: நிச்சயமாய் நீங்க சொல்வீங்க.
1: You can say for sure.
0: கர்த்தர் எனக்கு நல்ல போதகத்தை தர்றார்.
1: The Lord has given me good teaching.
0: என்னை பசும் புல் மேய்ச்சல்ல நடத்துறார்.
1: The Lord leads me in green pastures.
0: அமர்ந்த தண்ணீர் கொண்டு போறார்.
1: And he will take me beside still waters.
0: எனக்கு ஒரு தாழ்ச்சியும் எனக்கு ஒரு குறைவும் இல்லவே இல்லை.
1: And there's nothing that I lack or want.
0: ஜெபமனோமா.
1: Shall we pray?
0: அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: A loving father will praise you.
0: நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா.
1: Lord how good are you.
0: ஒரு தகப்பனை போல நீர் கொடுக்கிறீர்.
1: Lord like a father you give us Lord.
0: நீர் கொடுக்கிறதுல எப்பொழுதுமே கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத, எங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை எங்களுக்காய் நீர் கொடுக்கிறீர்.
1: Lord when you give Lord you give as a father greatest gifts which we cannot even think about Lord.
0: நீர் ஒரு கருமையாக கஞ்சனாக அல்ல, குறைவோடு அல்ல, குறைவில்லாத ஆண்டவரே, ஆண்டவரே நிம் ஆண்டவரே நிறைவான வழிந்தோடுகிற நன்மைகளை எங்களுக்கு நீர் தருகிறீர், தாராளமாய் தருகிறீர்.
1: Lord, when you give us generous gifts that is overflowing, not like in a stingy way, Lord.
0: ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஒவ்வொன்றும் உம்முடைய கிருபைகளால் நிறைந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன்.
1: Lord, thank you that whatever you give, Lord, they are filled with your grace, Lord.
0: உம்முடைய இரக்கங்கள் பெரியது.
1: Lord, great are your mercies.
0: உம்முடைய தயவுகள் பெரியது.
1: Great is your favor, Lord.
0: உம்மை போல் எங்கள் மேல் இறங்க முடியாது ஆண்டவரே, யாரால் இறங்க முடியாது.
1: Lord, there is no one who can show mercy like you, Lord.
0: நீர் எதை கொடுத்தாலும் நன்மையானதே நீர் கொடுக்கிறீர்.
1: Whatever you give, you give us good ones, Lord.
0: பூரணமானதை கொடுக்கிறீர்.
1: Lord, you give us perfect things.
0: ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: Lord, we thank you, Lord.
0: உம்மை தொடர்ந்து விசுவாசிக்க கிருபை தா.
1: Give us grace to continue to.
0: உம்மை அண்டிக்கொள்ள கிருபை தா.
1: Give us grace to come to you,
0: Lord. ஒரு தகப்பனாக இவ்விதமாகவே நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபை தா.
1: Give us grace as father, let us also give to our children in the same manner, Lord.
0: நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
1: Glorify your name in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின. ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: குப்பைவாளியை தூக்கிக் கொண்டு குப்பை டிரம் வைக்கப்பட்டிருக்கும் கார் ஷெட் அருகே சென்றாள் ரேவதி. உள்ளே எட்டி பார்த்த பொழுது குளிர்காலம் முழுவதும் சுத்தம் செய்யாத அந்த இடத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள். உள்ளே நுழைந்த பொழுது அங்கே கிடந்த மண்வெட்டி கணையில் கால் இடறி விழுந்தாள். எத்தனை முறைதான் சொல்லுவது இந்த மனிதனுக்கு என்று புலம்பிக் கொண்டு மனச்சோர்வோடு நின்று கொண்டிருந்த போது, இது மிகவும் முக்கியமான வேலை, உடனடியாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அடிக்கடி களைப்போடு வீட்டிற்குள் வரும் அவளுடைய கணவனின் முகம் அவள் கண்ணெதிரே வந்து நின்றது. திடீரென்று ஒரு தெளிவான யாரோ உரத்த குரலில் அவளோடு பேசுவது போன்ற ஒரு சத்தம். ஏன், நீயே இந்த இடத்தை சுத்தம் செய்தால் என்ன என்று கடவுளே அவளை பார்த்து கேட்பது போல இருந்தது. உடனே இந்த வேலையை செய்து மாலையில் வீட்டிற்கு வரும் கணவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினால் என்ன என்று நினைத்தாள். கடகடவென்று பொருட்களை எடுத்து வெளியே வைத்தாள், வாரியலை எடுத்தாள், ஒட்டரை அடித்து தரை முழுவதையும் கவனமாக பெருக்கி எடுத்தாள். மேலும் தோட்டத்திற்கு தண்ணீர் போடும் குழாயை கொண்டு வந்து தரையெல்லாம் தண்ணீர் அடித்து நன்றாக தேய்த்து கழுவினாள். மதிய உணவிற்கு பின் வெளியே எடுத்துப்போட்ட அத்தனை பொருட்களையும் நேர்த்தியாக அடுக்கி வைத்தாள். மாலையில் அதை பார்க்கும் கணவனின் முகம் எப்படி பிரகாசிக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டே எல்லாவற்றையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைத்தாள். முதலாவதாக அந்த கார் ஷெட்டினுள் நுழைந்த பொழுது அவளுக்கு இருந்த அந்த சோர்வு, எரிச்சல் எல்லாம் எங்கே சென்றது என்றே தெரியவில்லை. நாமும் பல நேரங்களில் வீட்டில் அந்த வேலையை அவர்கள் செய்தால் என்ன, இந்த வேலையை இவள் செய்தால் என்ன என்று நாம் கவலைப்படுகிறோம். இதற்கு மாறாக நேரம் கண்டுபிடித்து மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட நாமே செய்வோம் என்றால் அது அவர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அன்பு ஒன்றே சோர்வையும் சுய பரிதாபத்தையும் மேற்கொள்ள வலிமை உள்ளது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வேதம் கூறும் சத்தியத்தை புரிந்து நாம் செயல்படுவோமா?

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமே. என் ஆவி சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? Bring us back, O God, to your presence. உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord. உடைய சமூகத்தில் எங்களை

ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகரை இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the

உன்னுடைய சத்தியத்தில் நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு ஹல்லேலூயா, நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவை

நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், Hallelujah. எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. Everything, Hallelujah. Every decision that we make in flesh have failed. But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. ஆவியிலே நடத்தப்படுவது

விசேஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. Open the eyes of my servant, oh God. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்ட

தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே, மனுஷன் ஆண்டவரே, உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

Yet we will trust in you. Yet we will put our hope in you. Anala, alleluia, katapel, alleluia. Nambikai vaikra manishan bakiyavan nasile swasamulla manidhanai nambuvadai paarkum. Katapel nambikaiyai irukkira manishan bakiyavan. எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவது இல்லை.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கை ஆயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதல் ஆயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் ஆத்துமா அவருக்குள் களி கூறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in the living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

1 நாளாகமம் 9வது அதிகாரம். இஸ்ரவேலை எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன்குடி இருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதி நிமியருமே. யூதா புத்திரிலும் பெஞ்சமின் புத்திரிலும் எப்ராஹிம் மனாசே என்பவர்களின் புத்திரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பாணியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய், சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய ஆசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் ஜெகுவேலும் அவன் சகோதரனாகிய 690 பேருமே. பெஞ்சமின் புத்திரரில் அசேனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னியா, மிக்ரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராய் இருந்தார்கள். ஆசாரியர்களை ஜெதாயா, ஜொஜாரிம், ஜாகின், அகிதூப்பின் குமாரனாகிய மெராயோதின் மகன் சாதோக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்பியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலய விசாரணை கத்தன், மல்கியாவின் குமாரனாகிய ஹஸ்கூருக்கு பிறந்த எரேகாமின் மகன் ஆதாயா, இம்மேரின் குமாரனாகிய மெசுலேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த ஜாசிராவின் குமாரனாகிய ஆதியலின் மகன் மாசாய் என்பவர்களும். அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேரும் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைகளுக்கு திறமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். லேவியரின் மேராரின் சந்ததியான அசபியாவின் குமாரராகிய அஸ்லீமாவுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பஹா, ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா, எதுதூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமையாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளியாகிய சல்லும், அக்கோப், தல்மோன், அகிமான் என்பவர்களும். இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லும். லேவி புத்திரரின் சேனைகளின் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரராகிய எபியாசுபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லுமும், அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமாகிய கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலியாசரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முக்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரராய் இருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்குறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராய் இருந்து தங்கள் கிராமங்களின் படியே தங்கள் வம்சத்தி அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறை முறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டைய சாலைகள் மேலும் பொக்கிச சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வாசத்திலும் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால்
அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ரா தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பனிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சை ரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்த்தகங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்.

சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைகளுக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரின் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால், கிபியோனின் மூப்பனாகிய ஜெகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்கால், அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும், சூர், ஹீஸ், பாகால், நேர், நாத்தார், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனாத்தானையும் மல்கிஸ்வேக்கையும் அபிநாதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனாத்தானின் குமாரன் மேரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் ஜாராகை பெற்றான். ஜாராக் அலேமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசரிகாம், பொக்ரு, இஸ்பாவேல், செராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆட்சேலின் குமாரர்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலத்திலே ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவோ தாங்கவோ அல்லது இடைவிடாமல் ஜெபிக்கவோ ஆண்டவருக்காக எதையாகிலும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசு பல சோர்வுகளை, தடைகளை, போராட்டங்களை கொண்டு வருவான். ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தர் கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் செய்வார். பாருங்கள், ஆகாயத்திற்கு தரிசன புத்தகம் 2:4 வாசிக்கும் போது, ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சோர்வு வருகிறது, தடை வருகிறது. அப்பொழுது பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார், யோசுவாவே, செருபாபேலே, சகல ஜனங்களே, தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலையை நடப்பியுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் கட்ட ஆரம்பிக்கும் போது எந்த தடை வந்தாலும் பார்க்காதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் அநேகருக்காக ஜெபிக்கலாம். எப்படி ஆகிலும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லலாம். சொல்லும்போது உணர்ந்து கொள்ள வேண்டும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் யார் என்ன சொன்னாலும், ஏதாகிலும் யாதிக்காக ஜெபிக்க சொன்னாலும் தாராளமாய் ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். பாருங்கள், அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். முந்தின ஆலயத்தை கண்டவர்கள் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். பிந்தின ஆலயத்தை பார்க்கும்போது அது ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், 9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இதை நம்ம இப்படி ஒப்பிட்டு சொல்லலாம், முந்தின ஆலயம், முந்தி நமக்கு ஊழியம் செய்தவர்கள் வல்லமையோடு கூட ஊழியம் செய்தார்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார்கள், கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்தார்கள். நம் முன்னோர்கள் செய்த அந்த ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதை பார்க்கிலும் இந்த நாட்களிலே கர்த்தருக்காய் எழும்புகிற பிள்ளைகள் மேலே தேவன் ஒரு விசேஷித்த வல்லமையை வைக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தாம்பரம் தாண்டி ஒரு கிராமத்திலே ஒரு வயதான பாட்டி முதல் முதலாய் ஆலயத்துக்கு கடந்து வந்தார்கள். பாடின பாடல் புரியவில்லை, எதுவுமே புரியவில்லை, அல்லேலூயா கூட சரியா சொல்ல தெரியவில்லை. அவ்வளவு கிராமத்தை சார்ந்தவர்கள், வேற குறைய 30 முன்பு. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மேலே நம்பிக்கையோடு இருந்தார்கள். 2 கழித்து புதன்கிழமை அன்று அவர்கள் கிராமத்திலே ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. வலி தாங்க முடியாமல் அலறினால் அங்கிருக்கிற ஒரு மருத்துவச்சி சகோதரி பார்த்து சொன்னார்கள், குழந்தை தலைகளாய் திரும்பி இருக்கிறது, உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போங்கள். அப்பொழுது போக்குவரத்து வசதி இல்லாததினாலே எல்லாரும் ஆட்டோ கூப்பிடுவதற்கு ஓடிவிட்டார்கள். அநேகர் ஜெபிக்கிறாங்க, இந்த அம்மா வர்றாங்க, நான் ஜெபிக்கிறேன், என பாச ஜோம் பண்ணது பார்த்தாங்கல்ல, ஏசப்பா சுகம் கொடுப்பார், ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம், இந்த இடத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு அந்த அம்மா கைகளை வைத்து ஜெபித்த போது குழந்தை திரும்பி நார்மல் டெலிவரி ஆனது. அந்த கிராமத்திலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்கள், ஒன்றும் இல்லாத அந்த தாயார், அவங்களுக்கு எதுவுமே தெரியாத வேத வசனத்தை குறித்து, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டிருக்கிறார்கள், புதன்கிழமை அவர்களுக்குள் தேவன் அவர்களை கொண்டு கிரியை செய்கிறார். பாருங்கள், கர்த்தருக்காக எதையாய் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தோற்றத்தையோ, நிறத்தையோ, படிப்பையோ, வசதியையோ அல்லது அறிவையோ பார்த்தல்ல, அவர்கள் கர்த்தருக்காக எழும்புகிற மனநிலை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, பக்தி வைராக்கியத்தை பார்த்து அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக எதையாயும் செய்யலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பா.
ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக எத்தனை தடை இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் அநேகருக்காய் ஜெபிக்க, ஆண்டவரை பற்றி சொல்ல, அநேகருக்காய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படத்தக்கதாக பலத்த அற்புதங்களுக்குள்ளாய் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு போய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ராஜா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அக்கினிமயமான குதிரைகள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 2 ராஜாக்கள் 6:17. இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கத்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதனாலும் அல்லது தம்முடைய ஜனங்களுக்காக போராடி யுத்தம் செய்வதானாலும் சரி, அவர் உபயோகிக்கிற வழியே ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. பாருங்கள், இங்கே தம்முடைய ஊழியக்காரனை பாதுகாக்கும்படி கத்தர் தம்முடைய அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி கொடுத்தார். எலிசா ஒரு சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எலிசாவோடு கூட இருந்தது ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டுமே. அந்த தேவ மனுஷன் மேல் பொறாமை கொண்ட சீரியா ராஜா அவனுக்கு விரோதமாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். இவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஜார் எலிசாவுக்காக யுத்தம் செய்வது, ஜார் சீரியா ராஜாவின் கைகளில் இருந்து அவரை விடுவிப்பது, எலிசாவின் வேலைக்காரன் பதறினான். ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆம், எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அந்த கண்களினால் கத்தர் தனக்கு ஆதரவாய் அனுப்பியிருக்கிற அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டார். ஆகவே அவருடைய உள்ளம் பதறவில்லை. கத்தர் உங்களுக்கு ஆதரவாக எத்தனை காரியங்களை செய்கிறார் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். சக்கரியா 2:5. ஜோஷுவாவின் புத்தகத்தையும் நியாயாதிபதியின் புத்தகத்தையும் மற்றும் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தையும் வாசிக்கும் போது கத்தர் எவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார், எப்படி தன் ஜனங்களுக்காக போராடினார், வழக்காடினார், யுத்தம் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அறியலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசியரா யுத்தத்திற்கு வந்த போது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசியராவோட யுத்தம் பண்ணின என்றும் வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி 5:20 காணலாம். அதுபோல இஸ்ரவேலருக்கு முன்பாக கத்தர் கானானியரை துரத்தும்படி குளவிகளை அனுப்பினார். ஆயிரக்கணக்கிலே குளவிகள் பறந்து வந்து யுத்த வீரர்களைப் போல் நின்றன. அவைகள் கானானியர்களை துரத்தி அடித்ததென்று யாத்திராகமம் 23:28 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரத்தி வந்த போது கத்தர் அக்னி ஸ்தம்பங்களை 2 பேருக்கும் மத்தியிலே வைத்தார். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. தேவ பிள்ளைகளே, கத்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். எந்த நேரமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவரை நினையுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்கள், அவரிடையிலே ஓடி வாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 ராஜாக்கள் 16:9 காண்கிறோம். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமென்பாத தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: எபிரேயர் 13:5-6.
2: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்
1: நான் பயப்படேன்
2: மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
1: உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு மறைவாக ஓட முடியாது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. யாருக்கு இதை சொல்லுகிறார்? எல்லாருக்கும் சொல்லவில்லை. பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு ஏராளமான பணம் இருக்குமானால் நீ ஆண்டவரை தேட மாட்டான், உனக்கு ஆண்டவர் தேவையில்லை, பணத்தை வச்சே எதையும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்துவிடும். பணம் இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வத்தில் ஒன்று. உனக்கு எந்த தெய்வம் வேண்டும், இந்த தெய்வத்தினுடைய சமூகம் உன்னோடு இருக்க வேண்டுமானால் பண ஆசை இல்லாதவர்களாக வாழணும். பண ஆசை இல்லாத மனுஷனே உலகத்தில் இல்லை. பணம் தேவை, நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. எத்தனை பேருக்கு பணம் தேவை? சில ஆளுக்கு தேவையில்லை. பணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நமக்கு அது வரும். தினந்தோறும் அதை டீல் பண்ணணும், அதை விட்டு வெளியே வரணும். பணத்து மேலே உனக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு தெரியணும்னா பணம் வந்தால் சந்தோஷம் வருதான்னு பாரு. பணம் போயிட்டுன்னா கவலை வருதான்னு பாருங்க. பணம் இல்லைன்னா கவலையோடு இருக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படின்னா பணத்து மேலே கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதுக்காக பணத்தை நீங்கள் யாரும் திருடணும்னு விட்டுறக்கூடாது. பணத்தை ஒழுங்காக வச்சுக்கிடுங்க. ஆனால் பணம் சில நேரம் போயிடும், பிக் பாக்கெட் அடிச்சிருவான், இல்லை பணம் தொலைஞ்சு போகும். முக்கால்வாசி நேரம் பணம் தொலையாது, அங்கே தான் இருக்கும். எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு தேடி தேடினு தேடி பணம் போயிட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரி எடுத்துகிட்டு போயிட்டாளோன்னு சொல்லி அது மேலே கவலை வச்சு போராடுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த தேவ சமூகம் உங்களோட கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பல விதத்தில் வசனங்கள். ஆண்டவர் நமக்குன்னா அவரே சொல்லியிருக்கிறார், பல தடவை சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கைவிட்டது போல தெரியும், ஆனால் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை அவர் செய்யும் வரைக்கும் விட மாட்டார். உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? தேவன் எனக்கு சகாயர். சத்தமாக சொல்லுங்க, தேவன் எனக்கு சகாயர். இப்போ உனக்கு இருக்கிற அநேக காரியத்தில் தேவன் உனக்கு சகாயர் என்று சொல்லி நீ என்ன செய்யலாம்? தைரியமாக இருக்கலாமே. கைவேத்து, ரெண்டு கைவேத்து, தேவன் உன் கூட இருந்தாரே ஆனால் மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? தேவன் உனக்கு சகாயர், தேவன் உனக்கு சகாயர் என்று சொல்லி நீ தைரியம் கொள்ளலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 54:10 வாசிங்க, 17 வசனத்தை வாசிங்க.
2: மலைகள் விலகினாலும்
1: பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும்
2: என் கிருபை உன்னை விட்டு
1: விலகாமலும்
2: என் சமாதானத்தின் உடன்படிக்கை
1: நிலைபெயராமலும்
2: இருக்கும்
1: என்று
2: உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
1: மேல மனதுருகிற கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறாரா இல்ல? என்ன சொல்றாரு அவர்? அங்க என்ன சொல்றாரு? என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. நான் கொடுக்குற உதவி உன்னை விட்டு விலகாது. மலைகள் எல்லாம் விலகிடும், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் நான் என் கிருபையை உனக்கு விட்டு விலக்க மாட்டேன் என்று உன் மேலே பரிதாபம், உன் மேலே உண்மையாய் மனதை வைத்திருக்கிற ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை என்று சொன்னவர் என் கிருபை, நான் செய்கிற உதவி உன்னை விட்டு விலகாது, விலகாது. ஆமென். உன் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க.
2: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
1: எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போய்விடும். ஆமென். உனக்கு விரோதமா நியாயத்தை எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காடு சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க, யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். உனக்கு விரோதமா ஆயுதங்கள்லாம் உருவாக்கப்படும். உன் வேலையில உனக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்குவாங்க, உன் சொந்த குடும்பத்தில் உருவாக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உருவாக்குவான், உன் ஊரே சேர்ந்து உனக்கு உருவாக்கும். ஆனா அதெல்லாம் உருவாக்குற வேலை அவங்க வேலை, அதை வாய்க்காமல் போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு மந்திர தந்திரம் எல்லாமே உண்டாக்கப்படலாம், ஆனால் அது வாய்க்காமல் ஆண்டவர் பண்ணிடுவார். கர்த்தர் அதை வாய்க்காமலே பண்ணிடுவார். அதை கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனமாற, அவர் மனமாற மாட்டார். அவர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை. மனம் மாறுவதற்கு அவர் மனபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். யாரோ ஒருத்தர் வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 41:13 வாசிங்க.
2: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்,
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்
2: உன் வலது கையை பிடித்து,
1: வலது கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு?
2: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
1: நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். வலது கையை பக்கத்தில் அவர் பிடிச்சு வச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் துணையாக அவர் இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை முறித்து போடுவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஏசாயா 43:2 வாசிங்க.
2: நீ தண்ணீர்களை கடக்கும் போது,
1: நான்
2: உன்னோடு இருப்பேன்,
1: நான் உன்னோடு கூட இருப்பேன்.
2: ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது
1: என்று ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நீ தண்ணீரை கடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்னிக்குள்ள போனாலும் சரி, அதெல்லாம் உன்னை பற்றாது, உன்னை மேற்கொள்ளாது. உன்னை ஆண்டவர் காப்பாற்றுகிற தெய்வம். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாக பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். ஆதியாகமம் 28:13 வாசியுங்கள்.
2: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை
1: உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். ஆமென்.
2: உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்,
1: தூளை போல இருக்கும்.
2: நீ மேற்கேயும் கிழக்கேயும்,
1: நீ மேற்கேயும் கிழக்கேயும்,
2: வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய்,
1: தெற்கேயும் பரம்புவாய்.
2: உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும்,
1: உனக்கும் உன் சந்ததிக்குள்ளும்
2: பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்,
1: வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
2: நான் உன்னோட இருந்து,
1: நான் உன்னோட இருந்து
2: நீ போகிற இடத்தில் எல்லாம்
1: போகிற இடத்தில் தான் உன்னை காத்து,
2: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி
1: தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
2: நான் உனக்கு சொன்னதை
1: எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
2: உன்னை
1: கைவிடுவதில்லை என்றார். கீழவாசிங்க.
2: யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது
1: மெய்யாகவே கர்த்தர்
2: இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார்.
1: இதை அறியாதிருந்தேன் என்றான்.
2: அவன்
1: பயந்து
2: இந்த ஸ்தலம் எவ்வளவு
1: பயங்கரமா இருக்குது,
2: இது தேவனுடைய வீடே அல்ல,
1: இது தேவனுடைய வீடே அல்லாமல்
2: வேறு அல்ல, இது வானத்தின் வாசல்,
1: இது வானத்தின் வாசல் என்றான். நல்ல கைதட்டி கத்திரை துதிப்போம், நல்ல கைதட்டி கத்திரை துதிப்போம். இதை யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? ஒரு ஏமாத்துக்காரன். யாரெல்லாம் ஏமாத்திருக்கான்? அப்பாவை ஏமாத்திட்டான், வேற யாரை ஏமாத்திருக்கான்? அவன் சகோதரனை ஏமாத்தினான். அவன் பிறகு இங்கிருந்து போன பிறகு யாரை ஏமாத்திருக்கிறான்? மாமனாரையும் ஏமாத்திருக்கிறான். மாமனாரெலாம் ஏமாற்ற முடியுமா? அவரையும் ஏமாத்தின ஒரு பெரிய கில்லாடி தானா இவன்? ஆண்டவர் தாயின் கருப்பத்தில் தெரிந்து கொண்டு இவன் ஏமாத்துக்காரனா ஆக்குனது யாரு? அவங்க அம்மா. அம்மா, அவங்க அம்மா தான் இவனை பிடிச்சி, உங்கள் அண்ணன் ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது, நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஏமாத்துறதுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்தா அவங்க அம்மா தான். அம்மா அம்மா ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏமாத்துறது சொல்லி கொடுத்துடக்கூடாது, வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். சரி, ஆனால் ஆண்டவர் இவனை, இந்த யாக்கோபை, இவன் பிறக்கும் போதே காலை பிடிச்சிக்கிட்டு தான் பிறக்கிறான். நான் தான் இருப்பேன், வயிற்றுலேயே சண்டை போடுற ஆள் இவன். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் அந்த ஆவி வந்துடும், வயிற்றுக்குள்ளேயே வந்துடுது போராடுகிற ஆவி. இப்படி பண்ண அவனை, அவன் போகும்போது திடீர்னு அவன் இப்போ எங்கே போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. முதல் தடவை போயிட்டுருக்கிறான். அந்த வனாந்திரத்துக்குள்ளே போகும்போது சூரியன் என்ன ஆயிட்டு, அஸ்தமனம் ஆயிட்டு, இருள் ஆயிட்டு, இப்போ ராத்திரி ஆயிட்டு. அந்த வனாந்திரத்தில் தனியாக ஒரு கல் ஒன்று எடுத்து தலைக்கு வைக்கிறான். ஒழுங்காக தலையனை வச்சு படுத்தாலே, பஞ்சில் படுத்தாலே தூக்கம் வராது. ஆனால் அந்த கல்லில் படுக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம். இது ஆண்டவருடைய தயவு. உன் கிரியைகளை ஆண்டவர் சில நேரம் பார்க்கறது இல்லை, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தயவு. அங்கே அவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு வருது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். அவன் படுத்திருக்கிற பூமி எவ்வளோ தூரம், எவ்வளோ அகலம் இருக்கும்? நீ செத்த அடக்கம் பண்ணுறதுக்கு குழி தோண்டினா எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ? 6 அடியா? சரி, 6 அடி 3 அடி ஆகலாம். அதில் தான் படுத்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அந்த பூமியே தரப்போகிற, அப்படி தான் நமக்கு எண்ணம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேசத்தையே உனக்கு தரப்போகிறேன். ஆமே கைவேத்து கத்துற துதிப்போம். நீ படுத்திருக்கிற பூமினா இந்த 6 அடி இந்த 3 அடி நம்ம குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தையே உனக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அவனை வாக்கு பண்ணி, நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ என்ன செய்வா, பரம்புவாய். கைவிட்டு கத்துறது. சிலருடைய உடம்பு அப்படி பரம்பு, வடக்கு மேற்கு தெற்கு மேற்கு கிழக்கு, அது இல்லை. ஆண்டவர் அவனுடைய எல்லைகளை விரிவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ரெண்டு கை பேத்தி, ஆண்டவரே என் எல்லைகளை நீர் விரிவாக்குகிற தேவன். ஆமேன். கத்தர் ஒன்று, நீ போகிற இடத்தெல்லாம் அவன் கூட இருந்து திரும்ப ஒன்று நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று அவனை ஆண்டவர் சொல்லி, வெறுமையாக போன அவனை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் சொல்லி, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிட மாட்டார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னாரோ சொல்லலையா? சொன்னார். சொல்லிட்டு நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமி மணலை போல தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் சில நாட்கள் ஆனாலும் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவார். நல்ல ரெண்டு கை உயர்த்தி இயேசுப்பா எங்கள் வாழ்க்கையில் நல்ல கையை சேர்த்து எங்கள் வாழ்க்கையில் நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், நீ ஆறுகளை கடக்கும்போது நீ அக்கினி ஜுவாலைக்குள்ளே போனாலும் அது உன்னை பற்றாது, எவ்வளவு வாக்கு தத்தங்களை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவருக்கு அவன் எழும்பின உடனே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல, இது வானத்தின் வாசல், நான் அவருக்கு இந்த இடத்துல நிச்சயமாக தேவனுக்கு ஒரு வீடாக இதை வைப்பேன், இது ஒரு பயங்கரமான ஒரு இடம்னு சொல்லி அந்த வீட்டில் அவன் அந்த தேவனுடைய வீடாக அதை பார்த்தான். கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா உங்கள் வீடு தேவ சமூகம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறார், வீட்டை கொடுக்குறார். வீட்டை கொடுத்தாருன்னா அந்த வீட்டை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க. அது சின்ன குடிசையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு வீடாக இருக்கணும். தேவ சமூகம் நிறைந்த வீடு. அப்போஸ்தலர் 10:24 வாசிங்க.
2: மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த
1: சிநேகிதரையும் கூட வரவழைத்து
2: அவர்களுக்காக காத்திருந்தான்.
1: நமக்கு ஆண்டவர் ஏன் வீட்டை கொடுத்திருக்கிறாரு? உறவின் முறையார்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உனக்கு விசேஷித்த சிநேகிதர்கள் இருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு உன் வீட்டில் வச்சு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும். உங்கள் வீடுகளில் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படணும். உங்கள் வீடுகளுக்கு உங்கள் உறவின் முறையார் வரணும், உங்கள் சொந்தக்காரர்கள் வரணும், ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் வரணும். உங்கள் வீடுகளுக்கு உங்கள் சிநேகிதர்களை அழைக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் வச்சு உங்கள் வீட்டெல்லாம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எப்பவும் உங்கள் சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படணும் அந்த எண்ணம் இருக்கணும். இந்த கொர்நேலியு அதை ஒழுங்காக செய்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அதை சொல்கிறார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த யூதர்கள் மாத்திரம் அபிஷேகம் பெற்றாங்க பெந்தகோஸ்து நாளில், அனைத்து யூதர்களும் வந்திருந்தாங்க. ஆனால் யூதர்கள் அல்லாத புறஜாதியார் அபிஷேகம் பெறணும் என்ற அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த கொர்நேலியு என்கிற இவனுடைய குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வீட்டை ஆண்டவருக்காக திறக்கணும், அந்த வீட்டை ஆண்டவருக்காக கொடுத்து நீங்கள் ஜெபத்தோடு கூட ஊழியம் செய்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை நிச்சயமாக பரம்ப வைத்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன், நான் ஊழியமும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு நான் எதையாவது ஒன்றும் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. எப்படியாயினும் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாயினும் சில உறவின் முறையார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாயினும் ஆண்டவருடைய கிரியை நடைபெற உன் வீடு திறக்கப்படுமானால் இந்த கொர்நேலியின் வீட்டை ஆண்டவர் பயன்படுத்தி புறஜாதிகளாகிய நாமெல்லாரும் இன்றைக்கு ஆவியை பெறுவதற்கு அன்னைக்கு ஆண்டவர் அவனை வைத்து தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த சபை எப்படி வந்துச்சு? முதலே இப்படி பெரிய கட்டடம்லாம் இருந்துச்சா? இல்லை. 1973 ஒரு குருசைட் நடந்த போது அந்த குருசைடில் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 124 அட்ரஸ் கிடச்சி அதை எடுத்து ஒரு வாரம் ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக ராத்திரியும் பகலும் ரோட்டில் அலைஞ்சி அலைஞ்சி கடைசியில் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டை தர்றேன்னு சொல்லி. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ரெண்டு அறைகள் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆரம்பித்தது தான் இவ்வளோ பெரிய சபையாக மாறி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்ல கை வைத்து கத்திரியை துதிப்போம். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம முதல்ல புரிய முடியாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒன்றை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து, ஆண்டவரே, எங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்தது நோக்கம் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறீர். நாங்கள் வாழுகிற எங்கள் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டும் ஆண்டவருடைய வசனத்தை போதித்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பெருகி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். இந்த கொர்நேலியின் வீடு ஆண்டவர் தெரிந்து கொண்ட எதுக்கு? புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவியான ஊற்றப்படுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு வசனம் போதிக்கப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. எல்லாரும் கை உயர்த்தி, இயேசுவே, என் வீட்டை, ஆண்டவர் எனக்கு நீர் தந்த வீட்டை, நான் தங்கி தூங்கி படுத்து எழும்பி சாப்பிட்டு போகிறதுக்கல்ல, என் சொந்தக்காரர்கள் வந்து வசனம் கேட்கணும், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் வசனத்தை கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் நண்பர்கள் வரணும், சுவிசேஷத்தை அறியணும், என் வீட்டை அப்படி மாற்றணும். ஆண்டவரே, எப்படியாயினும் சில ஆத்மாக்களை ரட்சிக்க என் வீட்டை நீர் பயன்படுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சில 16:15 வாசிங்க. அப்போ சில 16:15,
2: அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு,
1: அவரும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு,
2: அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால்,
1: கர்த்தருக்குள் நான் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால்,
2: என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்.
1: பவுலோடு சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தினந்தோறும் வழக்கம் போல் ஒரு இடத்துக்கு ஜெபமண போவாங்க. ஜெபமண போகும்போது இரத்தாம்பரம் விற்கிற இந்த லீதியாள் என்கிற இந்த பெண்ணுடைய உள்ளம் தொடப்பட்டது. அவள் அந்த சிறு குழுவுக்கு போயிருக்கிறான். அந்த வழக்கம் போல் ஜெபிக்கிற இடத்துக்கு போய் அந்த வசனத்தை கேட்டிருக்கிறா. பவுல் சொல்கிற வசனம் சொன்ன உடனே அவள் இருதயம் திறந்த உடனே அவள் வீடும் திறந்துட்டு கைதட்டி கத்துற துதிப்பான். அவள் சொல்கிறா, நான் தேவ பக்தி விசுவாசம் உள்ளவன்னு என்ன, எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, தங்கியிருங்கள் என்று அவர்கள் ஊழியர்களுக்கு இடத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்குது. அவருடைய உள்ளத்தை திறந்த

0: கண்டத்துக்கு நேராக நடத்துகிறார். இந்த லீதியாள் என்கிற சாதாரண பெண்ணனுடைய வீடு அன்னைக்கு திறக்கப்பட்டபடியினால், அவள் இருதயம் திறக்கப்பட்டபடியினால, ஐரோப்பா முழுவதிலும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு லீதியாளின் அந்த சின்ன வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு கண்டம் முழுசும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அந்த இடம் என்று பார்க்கிறோம். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டை கொண்டும் ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை செய்யணும்னு வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கொஞ்சம் ரெண்டு கை வைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் வீடு சும்மா புசித்து குடித்து தூங்கி எழும்புகிற ஒரு வீடாக இருக்கக்கூடாது. என் வீட்டை வைத்து கண்டங்களை சந்திக்க, ஊரை சந்திக்க, என் தெருவை சந்திக்க, என் தெருவில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வீடாக எங்களை மாற்று ஆண்டவரே. புசித்து குடித்து டிவியிலேயே உட்கார்ந்து ஆண்டவர் விளையாடி ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எங்களை கொண்டு வரலை. இந்த நாட்களில் எங்களை கொண்டு சில ஆத்மாக்களை ரட்சிக்கணும். அந்த ஆத்மாக்களை கொண்டு இன்னும் சில ஆத்மாக்களை நீ ரட்சிப்பி. எங்களுடைய ஊரையே மாற்றுவதற்கு வல்லமை கொண்டவர். இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் வீட்டில் இருக்கிற இருள் நீங்கி போகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன் சொல்லு. ஆமேன். அப்போஸ்தலர் 16:31-32 வாசிங்க.
1: அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: நீயும் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படும் என்று சொல்லி
1: அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில்
0: அந்நேரத்தில் தானே
1: அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய
0: காயங்களை கழுவினான்.
1: அவனும் அவருடையர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
0: உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறாங்க? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக வாசிங்க.
1: பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து,
0: சாப்பாடு அந்த ஊழியர்களுக்கு கொடுத்து,
1: தன் வீட்டார்
0: அனைவரோடு கூட
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான்.
0: அந்த வீட்டுக்கு மனமகிழ்ச்சி வந்துட்டு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டார் அனைவரும் நல்லா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அந்த வீட்டாருக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு. ஒரு சிறைச்சாலைக்காரன் இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு பவுல் தரிசனம் கண்டு போனான். ஒரு மனுஷன் வந்து எனக்கு எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுங்கன்னு சொன்னபோது தரிசனம் கண்டு போனான். பவுலுக்கு அடி உதையெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அடி உதம் வாங்கி பாட்டு பாடுற ஆட்கள் இவங்க தான். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து இறங்கியிருக்கிறார். கதவு திறந்த உடனே இவங்கெல்லாம் ஓடலை வெளியே, இங்கே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தபோது, இவன் வாழ்க்கையை பார்த்தபோது அவன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. சந்தோஷம் வந்தது. ஞானஸ்தானம் பெற்றாங்க. மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இதே காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 21:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 21:8.
1: மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே
0: பிரவேசித்து
1: அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள்.
0: போதும். ஒரு சுவிசேஷனுடைய வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்குது. அந்த 4 பிள்ளைகளும் அந்த வீட்டில் உள்ள அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் பார்க்கும்போது, சுவிசேஷனுடைய வீடு, 4 பெண் பிள்ளைகள் இருக்குது, கன்னியாஸ்திரிகள். அந்த 4 பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வீட்டில் 4 பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த 4 பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? 4 பிள்ளைகளும் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது

0: அதில் பிள்ளைகள் இருந்தால் நாலு வழியில் இருக்கும். ஒன்று செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று ஐபேட் வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொன்று லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொன்று டிவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாலு பிள்ளைகளையும் சரி பண்ண முன்னால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உயிர் போயிடுது. இப்போது இந்த நாலு பிள்ளைகள், உன் வீட்டில் இருக்க நாலு பிள்ளைகள், இந்த நாலு பிள்ளைகளையும் தீர்க்க தரிசனம் வர சொல்கிற பிள்ளைகளாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல அட்மாஸ்ஃபியருக்கு வரணும்னா உன் வீட்டுக்குள்ளே அந்த அட்மாஸ்ஃபியர் வரணும். ஆமென். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு வரணும். இவங்க வீட்டுக்குள்ளே இன்னொரு தீர்க்கதரிசி வர்றார். தீர்க்கதரிசி வந்த உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியானா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது. வரங்கள் கிரியேட் செய்கிற வீடாக இருக்குது. ஒரு நல்ல தேவ சமூகம் இருக்கிற வீடாக இருக்குது. இந்த சுவிசேஷகன் எப்படி இவன் சுவிசேஷகனாக மாறினான்? இவன் பந்தி விசாரணை செய்கிற ஊழியத்தில் சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்து வந்தான். சாதாரணமான ஊழியத்தை செய்து வந்தான். நாங்கள் போன மாநாட்டில் ஆப்ராம் தாமஸ் அவர்கள் இந்த சுவிசேஷகனை பற்றி ஒரு நல்ல செய்தி கொடுத்தான். அந்த செய்தியில் இவன் பந்தி விசாரணைக்காரனாக இருந்தான், சாதாரண ஊழியத்தை செய்கிறவனாக இருந்தான், இவனை ஒரு பட்டணத்தையே மாற்றி அமைத்து ஒரு பட்டணத்துக்கு சந்தோஷம் கொண்டு வருகிற ஒரு ஆளாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் ஒரு பயங்கர மாயவித்தக்காரன், அவன்தான் பெரிய சக்தின்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த சக்தி உள்ள அந்த மாயக்காரன், அவன் மாயவித்தை செய்து பெரியவனாக இருந்தான். ஆனால் பிலிப்பு செய்த அற்புதங்களை கண்டு அவன் மாயவித்த ஒன்று இல்லாமல் போய் அவனே ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டான். இன்றைக்கி இந்த பட்டணத்தில் எத்தனையோ பயங்கரமான மாயவித்தைகளை செய்து பெரிய ஆட்கள் என்று சொல்லுகிறவங்க முதற்கொண்டு மாற்றம் அடைய இந்த சுவிசேஷகனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த சுவிசேஷன் அந்த பட்டணத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தலை, அவன் எத்தியோப்பியா கண்டத்துக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு இந்த பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்தி கந்தாகே என்னும் ஒரு மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, அவனுக்கு ரதத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை விளக்கி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து எத்தியோப்பியாவில் அவன் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. செய்யுங்க. நல்லா ரெண்டு கை வைத்து இன்றைக்கி என்னத்தை பார்க்குறோம்? புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவியான ஊற்றப்பட ஒரு புறஜாதியான ஆகிய கொர்நேலிய கத்தர் தெரிந்து கொண்டார். ஐரோப்பாவின் கண்டத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு பெண்ணாகிய லீதியாளின் உள்ளத்தையும் அவள் வீட்டையும் திறந்தார். ஒரு எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு பிலிப்பு, ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டிருந்த அவனை கத்தர் தெரிந்து கொண்டு அவனை பயன்படுத்தி அவன் குடும்பத்தையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் குமாரத்திகள் ஆண்டவருக்காக வாழ உதவி செய்தார். எல்லாரும் ரெண்டு கை வைத்து, ஏசப்பா, எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் குமாரத்திகள், எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குமாரர்கள், எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணுமே. எல்லோரும் கை வைத்து, இயேசுவே, அவர்கள் சண்டையிட்டோ, அவர்கள் பலவிதமான அசுத்த பாவங்களிலே ஈடுபடவோ, அவர்கள் ஆண்டவரே அந்த வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரை மாற்றி பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவோ இருக்காதபடி எங்கள் வீடுகளிலே நல்ல ஜபம் இருக்கு, எங்கள் குடும்பங்களிலே தேவ ஆவியானவர் இறங்கு, எங்கள் குடும்பங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கு, எங்கள் வீடுகளுக்கு தீர்க்கதரிசிகள் வர தேவ தூதர்கள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளை மாற்றி உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓட முடியும்? நீர் எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்களை கைவிட மாட்டேன் என்று நீர் சொன்னீரே. நீர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீரே. எப்பக்கமும் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்போஸ்தலர் நடுவடிகள் 12:12 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:12,
1: அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள்.
0: மார்க்குவின் தாயினுடைய வீடு ஒரு நல்ல ஜெப வீடு. எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அந்த சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று 12:5 வாசிக்கிறோம். ஏன் ஜெபம் பண்ணுகிறார்கள்? ஏரோது என்கிற ராஜா சபையை துன்பப்படுத்தி யாக்கோபு என்கிறவனை பட்டயத்தால் கொன்ற பின்பு இந்த பேதுருவையும் பிடித்து கொன்றால் ஜனங்களுக்கு அது பிரியமாயிருக்கிறது என்று திட்டமிட்டு பேதுருவையும் பிடித்து சிறையில் அடைத்து 4 போர்ச்சேவர்கள், 4 வித்தியாசமான நேரங்களில் 16 போர்ச்சேவர்களை அங்கே கொண்டு வந்து அவன் கைகளை சங்கிலிகளினாலே கட்டி போட்டு அவனை ஒரு குறிப்பிட்ட நாளிலே வெளியே கொண்டு வந்து அவன் தலையை வெட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிற நேரத்தில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் ஒரு வீட்டிலே. ஹல்லேலூயா! சபையாருடைய ஜெபம் முக்கியமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சபை செய்கிற ஜெபம், சபை மக்கள் செய்கிற ஜெபம், சபையில் ஒரு வீட்டில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். அது வல்லமை உள்ள ஜெபம். அந்த ஜெபம் என்னெல்லாம் செய்தது? ஆமேன், ஹல்லேலூயா! அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை இறக்கிட்டு கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமேன். அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பிட்டு அந்த ஜெபம் என்ன செய்தது? பேதுருவினுடைய கைகளில் கட்டப்பட்ட அந்த சங்கிலிகளை தானாக கலந்து கீழே விழ வைத்தது. நல்ல வாயை திறந்து, ஓ ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, சங்கிலிகளை கலந்து விழப்பண்ணுகிற ஒரு ஜெபம். ஆமேன், ஹல்லேலூயா! நீ வீட்டில் செய்கிற ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும். நீ செய்திருக்கிற ஜெபங்கள் வீணாய் போவது இல்லை. பேதுருவை தட்டி எழுப்பி, வெளியே வா, உன் வஸ்திரத்தை மாற்றிக்க, சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாற்று. கர்த்தர் அநேகருடைய வஸ்திரங்களை மாற்ற வைப்பார். அவர்களுடைய சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றி கர்த்தர் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி அவன் பாதரட்சியை போட வைத்து முதலாம் காவலை கடக்க வைத்தார். ஆமே, முதல்ல இருக்கிற காவல் உன்னை விட்டு போயிடும். 2 கதவும் திறக்கப்படும். 3 இருக்கிற கதவு இரும்பு கதவு. உன் ஜெபம் அந்த கதவையும் தானாக திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா! நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என் வீட்டில் செய்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல. மகனே, மகளே, குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. கன்சிஸ்டண்டாக ஒரு எழுப்புதலுக்காக சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். உன் வட்டாரம் மனம் திரும்ப வேண்டும், தேசம் மனம் திரும்ப வேண்டும், ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். எல்லாரும் 2 கை வைத்து, இயேசுவே, சபைக்காக நீர் கொடுத்திருக்க தரிசனத்தை நிறைவேற்ற கால தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஒரு எழுப்புதலை பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் வரணும். அதற்காக எங்கள் குடும்பங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் நீ செய்கிற ஜெபத்தை கேட்பார். எல்லா கதவும் திறந்தது, கட்டுகள் அகன்றது. வெளியில் இருந்த காவக்காரர்கள், அவன் என்ன செய்தான்னு தெரியாது, பேதர் வெளியே வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் அவன் கண்ணெல்லாம் அப்படியே மூடி போய் தான் இருந்திருக்கு. பேதர் வெளியே வந்துட்டார். உன்னை தடை பண்ணுற யாரானாலும் கத்தர் ஒரு காரியத்தை செய்தா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கண்ணெல்லாம் மூடிடுவார். வெளியே வந்து எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கதவை பேதர் என்ன செய்கிறாரு? தட்டுறார். மற்ற கதவெல்லாம் திறந்துட்டு ஜெபம் பண்ணுற வீட்டில் உள்ள கதவு மாத்திரம் திறக்க மாட்டேங்க. பேதர் வந்த பிறகு வந்து ரோதைங்கிற பெண் வந்து உத்து கேட்குறா, யார் சத்தம் கேட்குது? பேதரு சத்தம் கேட்குது. கதவை திறந்தாளா? கதவை திறக்கலை. பேதரு சத்தம் கேட்குது அப்படின்னு உடனே கதவை திறக்க சந்தோஷப்பட்டுருக்குறா. சந்தோஷப்பட்டு உள்ளே ஓடிட்டா கதவை திறக்காமல். பேதர் இன்னும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அங்கே போய் சொல்கிறா, பேதர் வந்திருக்கிறார், அவர் சத்தம் கேட்குது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நீ பைத்தியக்கார், பெதட்டுறா, நீ என்ன செய்கிற, என்னத்தையும் வந்து சொல்கிறா. அதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. நீ செய்கிற ஜெபத்துக்கு உனக்கே விசுவாசம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்க. அதுக்கு தான் தோத்திரம் பண்ணணும். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா! அவர் அற்புதம் செய்து எல்லாத்தையும் செய்த பிறகு உன்னால் என்ன செய்ய முடியல? நீ நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கை தட்டி நல்ல கத்திர தோத்திரம் பண்ணும். நீ நம்ப முடியாத அளவுக்கு கத்திர அற்புதம் செய்வார். நீ நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்ள அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்ப்பாய். பைபிள் சொல்லியிருக்கு, பின்னும் பேதர் கதவை தட்டிக்கிட்டே இருந்தார். கதவை திறந்த பொழுது பேதர்வை கண்டு அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள். உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் செய்கிற ஜபம் வீணாக போகாது. பராமரிப்பு குழுக்களில் நீங்கள் செய்கிற ஜபம் ஒரு நாள் வீணாக போகாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உன் வீட்டை நீ திறக்கணும். உன் வீட்டுக்குள்ளே சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்குபடி நம்ம சபையின் தரிசனத்தின்படி நம்முடைய வீடுகள் திறக்கப்படுமானால் நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்கும். லூக்கா 19:5 வாசிங்க. லூக்கா 19:5,
1: இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு
0: சகேயுவே,
1: நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான்
0: வீட்டில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். ஒரு பாவியான ஒரு மனுஷன், ஊரார் எல்லாரும் பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கும் உள்ள ஆசை இருக்குது. ஒரு பயங்கரமான 5 பேரோட அசுத்தமாக வாழ்ந்து வந்த ஒரு பெண், சமாரியா பெண், அவன் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆளும் அவன் புருஷன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெண். அந்த பெண்ணோட ஆண்டவர் பேசி அவளையும் மாற்றுகிறார். இவன் ஒரு பயங்கரமான ஆள், அந்த ஊரே இவனை பாவின்னு சொல்கிற ஆள். இயேசு அவனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே இந்த பாவியான மனுஷனோட இயேசு என்ன செய்கிறாரு, போயிட்டு இருக்கிறாருன்னு பேசுகிறாங்க. இந்த பாவியான மனுஷனுக்கு ஒரு ஆசை இந்த இயேசுவை பார்க்கணும்னு. இயேசு அந்த இடத்தில் வந்தவுடன் ரெண்டு அண்ணாந்து பார்த்து இந்த சகேவியை பார்த்து சொல்கிறார், சகேவியை இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்கணும், சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொல்கிறார். சீக்கிரமாக இறங்கி வந்தால் இந்த வசனத்தை வாசிங்க. அவன் வீட்டுக்கு முன்னால் வந்தபோது 19:8
1: சகேயு
0: என்ன செய்தான், நின்று வீட்டுக்குள்ளே போகலை, சகேயு நின்றுட்டான். இயேசுவே, இந்த வீட்டுக்குள்ளே நீர் வரப்போறீர், இந்த வீடு நான் மற்றவங்களை ஏமாற்றி நாலு அத்தனையாக காசு வாங்கி கட்டின வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நீர் வரணுமா, நான் மாறுகிறேன், நான் அநியாயமாக வாங்கின இந்த காரியத்தெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன் இந்த வீட்டுக்குள்ளே, அதுக்கு பிறகு அந்த தீர்மானம் நான் எடுத்து இந்த வீட்டை நான் சுத்தமாக்கிறேன்ப்பா, அதுக்கு பிறகு உள்ளே வாங்க. அப்போ இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டு, ரட்சிப்பு வந்தது. கை வைத்து உன் வீடு மாறணும். அப்போ தான் இயேசு உள்ளே வந்தார்னா அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்துட்டுனா ஆபிரகாமின் குமாரனாக அவனை மாற்றுகிறார். ரெண்டு கை வைத்து ஆபிரகாமின் குமாரன் என்றால் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல காரியம் நடக்கணும், உன் குடும்பத்தில் தேவ சமூகம் இருக்கணும், உன் வீடு வானத்தின் வாசலாக மாறணும், தேவனுடைய வீடாக மாறணும், தேவனுடைய சமூகம் உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அது உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். நீ தண்ணீரை கடக்கும்போது அக்னி ஜாலைகளுக்குள்ளே நடக்கும்போது அது உன்னை பற்றாது, உன்னை மேற்கொள்ளாது. அவர் உன்னோட கூட வருவேன் என்று சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்னவர் கர்த்தர் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன் வீடு ஒரு கொர்னேலியின் வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு லீதியாளின் உள்ளத்தை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு சுவிசேஷகனுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை ஒரு சகையனுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை மரியாளுடைய தாயாகிய ஆமென் மரியாளுடைய வீட்டை போல கர்த்தர் மாற்றணும், உன் வீட்டை கர்த்தர் மாற்றணும். கை வைத்து இயேசுவே என் வீட்டை மாற்றுங்க, என் வீடு நல்ல ஊழியை செய்கிற ஒரு வீடாக மாறணும், சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு வீடாக மாறணும், என் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கணும், தேவ சமாதானத்தை கொடுக்கணும், என் வீட்டில் ஒரு மாற்றம் வர எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லா எத்தனை பேருடைய வீடு அப்படிப்பட்டதான் மாறணும்னு விசுவாசிக்கிறீங்க, கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு திறக்கணும்னா, ஆண்டவரே என் வீட்டை நான் திறக்கிறேன், அது எவ்வளவு பெரிய சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் உமக்காக என் வீட்டை நான் திறக்கணும், என் வீட்டில் உங்களுடைய வசனம் வரணும், என் வீட்டில் தேவ தூதர்கள் வரணும், என் வீட்டுக்குள்ள ஊழியர்கள் வரணும், என் வீட்டுக்குள்ள கத்தாவே உம்முடைய ரட்சிப்பு வரணும், என் வீட்டில் நான் ஊழியம் செய்கிறதுக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், நான் ஏதோ சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது, என் வீட்டுக்குள்ள அந்த ஊழியம் நடக்கணும். அப்பா எல்லாரும் விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் வீட்டில் தேவனுடைய ஊழியம் நடக்கணும் விரும்புறீங்க, கை வைத்து காண்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கை வைத்து நீங்கள் எழுப்பி ஆண்டவர் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஊழியம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, அந்த வீட்டில் ஊழியம் செய்ய எனக்கு வாஞ்சே, என்னையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றவங்க, ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துறவங்க கை உயர்த்துங்க. உங்க தெருக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் மாற்றுவாராக. எழும்பி நில்லுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க, வீட்டை ஒப்பு கொடுக்கிறவங்க, ஊழியத்தில் நானும் என்னை பயிற்சி கொடுங்கன்னு சொல்றவங்க முன்னால வந்து இந்த ஊழியர்களை சந்திங்க. உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா முன்னால வாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். கண்ணீர் விட்டு அழுது முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ண வேண்டிய செய்திகளை சொல்றேன். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த ஒரே பாலின திருமணத்தை, அதாவது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்யலாம்னு அமெரிக்கா உறுதி செஞ்சிருக்குது. இப்போ 34 நாடுகள்ல ஒரே பாலின திருமணம் சட்டபூர்வமா இருக்குது. இனி தாம்பத்தியம் இல்லை அப்படிங்கிற சட்டத்துல ஜெர்மனி கையெழுத்து போட்டிருக்குது. அதாவது அண்ணனும் தங்கையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம், அம்மா மகன் அப்பா மகள் இப்படி யாரும் யாரையும் திருமணம் செஞ்சுக்கிடலாம். மியாமி நகரம் இப்போ பொது செக்ஸ் நகரமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்க எங்க வேணும்னாலும் சந்தையில மைதானத்துல தெருவுல எந்த நேரத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம செக்ஸ அனுபவிக்க முடியும். கனடா மிருகங்களோட உடலுறவை அனுமதிச்சிருக்குது. ஸ்பெயின்ல ஆபாச படங்கள் உயர்நிலை பள்ளிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் அனுமதிக்கப்படுது. இங்க சிறார்களோட விபச்சாரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. 10 வயசுல எந்த ஒரு பெண்ணும் பையனும் பாலியல் இன்பத்தை உணரலாம்னு இங்க சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேள்விப்படும் போது நெஞ்சு பொறுக்கல, என்ன சொல்றதுன்னு தெரியல, முடிவு நெருங்கிட்டுதுன்னு தான் சொல்ல தோணுது. மகிமையின் புறப்பாடு நெருங்குது, மக்கள் திசை திருப்பப்படுறாங்க. தெய்வீக கருணையில இருந்து மக்களை அகற்றதுக்காக அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை தன் பக்கம் இழுக்க சாத்தான் முயற்சி செய்யறான். கவனமா இருப்போம், கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு வேதாகமம் தெள்ள தெளிவா குறிப்பிடுது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.

ஆராதனை வர்ஷிப்னு தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜி மேஜர்

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தமுடைய ஆசீர்வதிக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தின் நாளை தந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். ஏனென்றால் இந்த சங்கீதம் 30 மேல் விலாசத்தை பார்த்தோமானால் அதில் சொல்லப்பட்டுள்ளது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம் என்று. ஆகையால் இந்த நாள் உங்களின் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தின் நாளாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 30:1-5 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், அவர் சத்துருவை மேற்கொள்ள விடாமல் கை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார், உயிரோடே காக்கிறவராய் இருக்கிறார், களிப்புண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 11 அவர் இரட்டை களைந்து போடுகிறவராயும் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:2 யோசேப்பு 17 வாலிபன் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய வயது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:33-34 யோசேப்பு சதியினால் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு தன் மகனுக்காக வெகு நாட்கள் புலம்புகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:28 தன் மகன் உயிரோடே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு களிப்படைகிறான். நம் தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47:28 பிந்தின 17 தேவன் கொடுத்து அரண்மனை வாழ்வையும் வாழச் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாக எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் எழுந்து போனதை நினைத்து துக்கித்து புலம்புகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். யோவான் புஸ்தகம் 5:5-7 உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், அங்கு 38 வியாதியில் புலம்புகிறவனை பார்க்கிறோம். கொண்டு போக ஒருவரும் இல்லை, முந்திக் கொள்கிறார்கள் என்று புலம்பி தவிக்கிறவனை இயேசு அவன் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறார். அவனுக்கு பரிபூரண விடுதலையும் சுகத்தையும் தருகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் புலம்பலிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடுக்கிறார். எந்த வியாதி, எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷத்தை பறித்து புலம்ப வைத்ததோ அதில் அற்புத சுகத்தை தந்து விடுதலையை தந்து உங்கள் புலம்பலை மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த நாளை புதிய துவக்கத்தின் நாளாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

எவரேருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரனே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கலும் இவர் அதிகம் மகிமை பார்த்ததாய் இருக்கிறார். ஏனெனில் எந்த ஊரும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் கோமாயில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே என்று அவருடைய சத்தத்தை கேட்பிடுவாய். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரிகளை கண்டார்கள். ஆனால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இழைப்பாளரில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு ஏதுவான அபவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவராயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இழைப்பார்களில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியார்களை குறித்த அல்லவா? ஆதலால் அபிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்ட ஒரு பெண் 2005 எத்தியோப்பிய தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தாள். பஞ்சமும் பட்டினியும் நோயும் தலைவிரித்து ஆடிய எத்தியோப்பியாவில் இருந்த அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் தன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிறுமியை தத்தெடுத்து தனக்கென வளர்க்க வேண்டும் என முடிவு செய்தாள். எனவே எலும்பும் தோலுமாய் கிடந்த ஒரு சிறு பெண் குழந்தையை அந்த பெண் தத்தெடுத்தாள். அவள் அந்த குழந்தையை தத்தெடுத்ததிலிருந்து அந்த குழந்தையின் நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த குழந்தை அமெரிக்க தேசத்திலே பெரிய சீமாட்டியைப் போல வளர்கிறாள். தன்னோடு உடன் பிறந்தவர்கள் ஏழ்மையிலும் பட்டினியிலும் வளர்ந்தாலும் இந்த குழந்தைக்கு மட்டும் அந்த பெண்ணின் கண்களில் தயவு கிடைத்தது. இப்பொழுது விலையேற பெற்ற உடை, உணவு வகைகள், சிறந்த கல்வி, மேலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவளுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாமும் சாவுக்கு ஏதுவாக புறக்கணி பட்டவர்களாக கிடந்தபோது தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்தில் கிடந்த நம்மை தேவன் பிழைத்திரு என்று சொல்லி நம்மேல் தயவு பாராட்டினார். நாம் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், அதை குறித்து நாம் கவலைப்பட அவசியமில்லை. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் மட்டும் போதும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்து நம்மை உயர்த்துவார். நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்வுகளை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். எஸ்தர் தாய் தகப்பனை இழந்த ஒரு அனாதை சிறுமி. அவள் மோர்தேக்காயோடு அடிமையாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாள். மோர்தேக்காய் அவளை தத்தெடுத்து வளர்த்தார். தாய் தகப்பனற்ற இந்த அனாதை சிறுமியின் மேல் தேவன் இரக்கம் வைத்தார். கன்னிப்பெண்கள் ராஜ அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது எஸ்தரும் அழைத்து செல்லப்பட்டாள். அங்கே இந்த பெண்களை பாதுகாத்த ஏகாயின் கண்களில் தேவன் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க செய்தார். அகாஸ்வேரு ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய தயவு ஒன்று போதும். நாம் எப்பேற்பட்ட தோல்வியிலும் வியாதியிலும் தனிமையிலும் கைவிடப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மேல் தயவு வைக்கும் போது நம் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறும். ஆம், நம்மை படைத்த தேவனின் பார்வையில் நாம் அருமையானவர்கள். ஆகவே தேவன் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கச் செய்வார். நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவர்

0: ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
1: தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15:10 பதினொன்றாவது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பாலே, இந்த வசனம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 15:9, புறஜாதியரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க அன்பாவளே, இந்த புறஜாதியார் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியமும் ஒரு சிலாக்கியமும் புறஜாதியாயாகிய நமக்கு கிடைத்திருக்கு. புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் புறஜாதியாராக இருந்து இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ உலகத்திலே, அவர்கள் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசிகள் தங்களுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்படியாக ஒரு பிரஜாபதி வருவார், இப்படியாக ஒரு புருஷன் வருவார், அவர் தங்களுடைய எல்லா உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை போக்குவார், எனவே அந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதி மக்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று இங்கு பவுலடிகளார் ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அன்பவுள்ளே, இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், உபாகமம் 32:43 எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 பழைய ஏற்பாட்டிலே 266வது பக்கத்தில் இருக்கிற உபாகமம் 32:43 வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். ஜாதிகளே அவர்களுடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து தமது தேசத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் கிருபையுள்ளவராவார். பாருங்க, ஜாதிகளே ஜனங்களுடைய அவருடைய ஜனங்களுடைய களி கூறுங்கள். புறஜாதிகள் இன்னைக்கு யூத ஜனங்கள், யூதராகிய இருக்கிற யூத ஜனங்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரட்சிப்பில் களி கூறுகிறார்களோ, அவர்களோடு கூட சேர்ந்து புறஜாதி மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன செய்யறோமா? களி கூறும்படியாக அந்த காலத்திலே எழுதி வச்சிட்டாரு உபாகமத்தில். பாருங்க அன்பவன்லே, உபாகமெல்லாம் எழுதப்பட்டது எத்தனையோ காலங்கள், 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அடுத்தது சங்கீதக்காரனாகிய தாவீது, 2வதாக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு 117வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 117:1, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். புறஜாதிகளே, ஜாதிகளேன்னா எல்லா ஜாதிகளும் தான், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். போற்றுங்கள், எல்லோரும் அவரை என்ன செய்யுங்க? போற்றுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பாலே, கொஞ்சம் இங்கே வாங்கப்ப, இந்த ரெண்டு தீர்க்க தரிசனமும் அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள், அவரை என்ன செய்யுங்க? போற்றுங்கன்னா எவரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய பாவங்களுக்காக நமது இரட்சகராகிய நம்முடைய பாவங்களெல்லாம் மீட்டு நம்மளை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அன்றைக்கு அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே 15 இன்னைக்கு பாருங்கள் 9 நான் வாசிக்கிறேன், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். இன்றைக்கி உண்மையிலே அந்த இரக்கம், இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சிலுவை மரணம், அந்த ரட்சிப்பு, உயிர் தேர்ந்தலின் ரட்சிப்பு, அந்த இரக்கம் நமக்கு தேடி வந்ததுங்க. ஒன்று என்னையும் புறஜாதியாக கடந்தோம், ஆ இயேசுவை அறியாமல் கடந்தோம், நம்மளை தேடி வந்தது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சம்பவம்னா, அந்த எரிகோ கோட்டையை யோசுவா உடைக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டையில் குடியிருந்த ஒருத்தி ராகாப் என்ற ஒரு வேசி, அவள் ஒரு வேசி, பாவியான ஒரு மனுஷி. ஆனால் அந்த எரிகோ கோட்டையை அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க வந்த அந்த வேவுக்காரரை அவள் என்ன செய்தா, அவள் வீட்டில் போய் பதுங்கினாங்க. அந்த சிப்பாயெல்லாம் துரத்திட்டு வரும்போது அந்த வேசி வீட்டில் போய் பதுங்கி கொண்டாங்க. அப்போ பதுங்கி கொண்டபோது இவன் என்ன செஞ்சா, நீங்கள் எல்லாம் இஸ்ரேவேல் தேசத்தினுடைய பிள்ளைகளா, இஸ்ரேவேல் தேவனே தேவன், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுக்காக அவர் செங்கடலை என்ன செஞ்சாராம், ரெண்டா பொழந்தாராமே, உங்களுக்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் அனுப்புனாராமே, உங்களை பார்வன் கையிலேருந்து உங்களை என்ன செஞ்சார், விடுதலை செய்தாராமேன்னு கேள்விப்பட்டு காதால் அவர் கேள்விப்பட்டா. எங்கேயோ நடந்தது அது, இஸ்ரேவேல் அந்த கானான் தேசத்தில் அவங்க வர்றதுக்கு முன்பாக நடந்த அந்த காரியங்களை கேள்விப்பட்ட, உலகம் முழுவதும் கேள்விப்பட்டதுனால ஒரு பாவியாகிய ஸ்திரீ, யாரவ, ராகாப் என்ற பாவியாகிய ஸ்திரீ, அவ கேள்விப்பட்டதுனால என்ன ஆச்சு பாருங்க, அவ அந்த இஸ்ரேவேல் மக்களை அவள் ஏற்றுக்கொண்டால், அவர் தெய்வத்தையும் ஏற்றுக்கொண்டாள், கர்த்தராகிய யெகோவாவை ஏற்றுக்கொண்டு அவ உசிரே போனாலும் பரவாயில்ல, என் தேசத்து அரசன் இல்லை, என்னுடைய தேசத்து சிப்பாய்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றி, அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றி அவள் என்ன செஞ்சு அனுப்புனதுனால என்னாச்சு, இவர்கள் அழிக்க வரும்பொழுது அவருடைய குடும்பம் மாத்திரம் என்ன செஞ்சுதான், தப்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு பாருங்க, கிருபையாய் இரக்கமாய் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவள் எப்படி இருப்பா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பம் மட்டும் உயிரோடு இருக்குதுன்னா அவள் என்ன செஞ்சிருப்பா, ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாளா இல்லையா? அதனால் ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்தினதுனால என்ன நடந்ததுன்னாக்கா, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவளை மகிமைப்படுத்தும்படியாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயில அவளுக்கு ஒரு முக்கிய இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்ற பட்டியலிலே அந்த ராகாபனுடைய பெயர் அங்கே இருக்கிறது. பாருங்க, அங்கே மத்தேயு 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி ஆம்பளை பேராக வரும். ஆனால் அங்கே 3 பேர் மட்டும் பொம்பளை பேர் வந்திருக்குது, பெண்கள் பேர். அதை தான், அதில் ஒருத்தி பேர் தான் பாருங்கள், 5 பாருங்கள், சல்மோன் போவாசை ராகாபினத்திலே பெற்றான் என்று வருது. அந்த வேசியான ஒரு பாவியான ஸ்திரீ தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, அவள் புறஜாதியாக இருந்தாலும் அவள் என்ன செஞ்சா, கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால அவளை தேவன் என்ன செஞ்சார், நல்ல உயர்த்தினார், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் அவள் இடம்பெறும்படியாக செய்தார். அன்பாவிலே இன்னைக்கு நீ நானும் புறஜாதியாக இருக்கலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை தேடி வந்ததுனால ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னாக்கா, புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். ஆமேன். 3 காரியத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க, 10-11 புறஜாதியாலே நாமெல்லாம் இன்னைக்கு புறஜாதி கிறிஸ்தவர்கள், ஆனால் யூத கிறிஸ்தவர்களோடு யூதர்களோடு, யூதர்கள் வந்து மெய்யான தெய்வத்தை அவர்கள் வணங்கின அந்த யூதர்களோடு சேர்ந்து நம்மளை என்ன செய்கிறாராம், ஈக்குவலாக அவர்களோட நீங்கள் என்ன செய்யுங்க, களி கூறுங்கள் என்று சொல்கிறார். அன்பாலே களி கூறுங்கள், 1. 2 பாருங்கள், புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். 2, களி கூறுங்கள், கட்டம் போட்டுங்க, துதியங்களை கட்டம் போடுங்க. அடுத்தது எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லி புகழச் சொல்கிறார், புகழுங்கள் என்று கட்டம் போடுங்க. ஒவ்வொரு புறஜாதிக்காரர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும் தேவாதி தேவனை அந்த சராசரத்தையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு என்ன செய்யணுமா, நாம் ஆவிலே களி கூற வேண்டுமாம். நம்முடைய ஆத்துமாவிலே கழி கூற வேண்டுமாம், அடுத்தது துதிக்க வேண்டுமாம், அடுத்தது அவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டுமாம். இந்த காரியத்தை நீ கற்றுக்கொண்டாய் என்றால் இன்றைக்கு சத்தினுடைய தலையை நீ காலங்கிழ நெசுக்க முடியும் அன்பாவிலே. உன்னை சத்துரு மேற்கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கழி கூறாத கிறிஸ்துவலாக இருக்கிறோம், கண்ணீர் வடித்து அழுகிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம், புலம்புற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். கழி கூறுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு காலை வேளையில் நான் அதை தியானித்தேன் அன்பாவிலே. இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு 5 அதிகாரத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஜபம், ஒரு வசனம் அது, கழி கூறத்தை குறித்து பாருங்கள். மத்தேயு 5:10-11 வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவானாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அங்கே அங்கே ரொம்ப அண்டர்லைன், அதை நீங்கள் படிக்கணும். சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லவில்லை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்கள் முன்னிருந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார். பாருங்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரனானால். இன்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு சமுதாயத்தில் உன்னை சார்ந்தவர்கள், இன்னும் உற்றார் பெற்றார்கள், இல்லது உன்னை சார்ந்த உன்னுடைய உறவுக்காரர்கள், உன்னுடைய வேலையை செய்கிற அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை பற்றி பொய்யாய் சொன்னால் ஆண்டவர் சந்தோஷம் மட்டும் படுன்னு சொல்லலை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்மளை பற்றி பொய்யாக சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் கிறிஸ்தவர்களே? அழுது கொண்டோம், புலம்பிக் கொண்டோம், அங்கலாய்த்து கொண்டோம், முறுமுறுத்து கொண்டோம், அவர்களை சபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை விட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷம் மட்டும் படக்கூடாதான், களி கூற வேண்டும் என்று சொல்றார். சந்தோஷப்படுறதுன்னு என்ன, களி கூறுதுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கிரிக்கெட் இன்னைக்கு நிறைய விளையாடிட்டு உட்காந்துக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு வீரர் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னா உட்காந்துன்னு கை தட்டுவானா என்ன செய்வான்? ஏந்திச்சு நின்று ஆய் போன்னு கத்திக்கிட்டு என்ன செய்வான், கையில தட்டுவாங்க. ஒரு ரன் எடுத்துட்டாரு இல்லை ஒரு பால் அடிச்சிட்டாருனாக்கா என்ன செய்வான், உட்காந்த இடத்துல கை தட்டுவான். இது சந்தோஷப்படுது, பரவாயில்ல ஒரு ரன் எடுத்துட்டாருன்னு. ஆனால் இதே சிக்ஸர் அடித்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்க என்ன செய்வான், ஏஞ்சி நின்று கத்து கத்துன்னு கத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்வாங்க, தெரியப்படுத்துவார்கள் அன்பாலே. அதே போல தான் இன்னைக்கு பிசாசுடைய தலை நசுக்கப்படணும்னா நீ சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதனால்தான் சொல்றார் இந்த இடத்துல, இந்த ரோமர் 15:10-11 நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னாக்கா, அவர்களுடைய சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, அவரை துதியுங்கள் என்று சொல்றார். துதிக்கிறது என்பது சோத்திரம் பண்ணுவதுன்னு அர்த்தம். துதிக்கிறது என்பது தேங்க்ஸ் சொல்றது, நன்றி அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு சோத்திரம் அல்லது நன்றி, தேங்க்ஸ் அல்லது துதிக்கிறது, இதெல்லாமே ஒரு கேடரில் வருது. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நாம் சோத்திரத்தோடு கூட நாம் அவரை துதிக்க வேண்டுமாம். அன்பாவில் இன்றைக்கி நன்றி சொல்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா, நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதா கிறிஸ்துவர்களுக்கு? இன்றைக்கி நாம் ஆண்டவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? ஆனால் இன்றைக்கி யோபு என்ன செய்கிறாரு, கர்த்தர் நன்மையை செய்தார், எனக்கு தீமையும் செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சான், சோத்தரித்தான், துதித்தான் என்று பார்க்கிறோம். அன்பாவில் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர்ட்டிருந்து ஆசீர்வாதம் மட்டும் வரணும், ஆனால் நமக்கு துக்கமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நெருக்கமோ அல்லது சோதனையோ பிரச்சனையோ அல்லது வேதனையோ வியாதியோ வந்துச்சுன்னா உடனே கர்த்தரை முறுமுறுக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, நான் ஆண்டவர் தானே துதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தானே போகிறேன்னு சொல்கிறோம். அன்பாவிலே துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எது நடந்தாலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்பாவிலே. அந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொண்டனா உன்னை சோதிக்க இருக்கிற அந்த பிசாசினுடைய கிரியிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அன்பாவிலே களி கூற கற்றுக்கொள்ளுங்கள், துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு, அவரை புகழுங்கள் என்று சொல்றார். சங்கீதக்காரன் புகழுங்கள் என்று சொன்னாலே பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை போற்றி புகழுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், நல்லா ஜபம் பண்ணி உனக்கு துன்பமா துக்கமா சந்தோஷமா வாயை விட்டு பாடு. அதுதான் நீதிமொழிகளில் சொல்லுது, இன்னைக்கு சங்கீதம் சொல்லுது, இன்னைக்கு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, துக்கமா இருக்கிறவன் நல்லா சந்தோஷமா என்ன செய்ய, சங்கீதம் பாடுன்றார். பாருங்கள், இன்றைக்கி நாம் பாடுகிறோமா, ஆண்டவரை பாடி புகழ்கிறோமா? இன்றைக்கி அந்த காலத்தில் ராஜாக்களெல்லாம் என்ன செய்வாங்க, புலவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவரை பேரை இல்லை அவரே பாடி போற்றி புகழும்போது அவர்களுக்கு என்ன மனசெல்லாம் நெகிழ்ந்து போயிட்டு பரவாயில்ல நம்மளை இப்படி போற்றி புகழ்கிறாங்களேன்னு அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க, பரிசுகளை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை நீ புகழ்ந்து புகழ்ந்து பாட பாட, போற்றி போற்றி பாட பாட, புகழ்ந்து பாட பாட, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுப்புவார். அன்பால் இந்த ரகசியம் தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு உன் கண்ணீரிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். உன் கண்ணீர் களிப்பாக மாறணும்னா அந்த துக்க நாட்களில் நீ களிப்பாய் கலிகூர்ந்து பாடு, கலிகூர்ந்து துதிக்க ஆரம்பி, ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பொழுது பாரு, உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொண்டு வருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரிய, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கண்ணை திறந்தீங்க. ஆண்டவரே, நான் களி கூற முடியாதபடிக்கு நான் ஆவில கலங்கி தவிக்கிறவனா இருக்கிறேன். யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓன்னு அழுது ஆண்டவரே புலம்பி கொட்டிடுறேன். ஆண்டவரே, நான் களி கூறணும். ஆண்டவரே, பொய்யாய் சொன்னா களி கூறணும், என் மேல பழி சொன்னா களி கூறணும். ஆண்டவரே, சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதோடு இல்லாம எனக்கு எந்த நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உம்மை போழ்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை சோத்தரிக்கணும். யோபை போல, ஆண்டவரே தாவீதை போல சங்கீதம் பாடணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே, அதுக்காக நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே உன் வாழ்க்கையை மாற்றுவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் புறஜாதி கிறிஸ்துவலாக இருந்து ஆண்டவரே இந்த மூன்று சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளாமலே இன்றைய வரைக்கும் நாங்கள் கலங்கி புலம்பி ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க. புலம்புகிறவளாய் இல்லாமல் ஆண்டவரே துதிக்கிறவளாய், கழிகூறுகளாய், புகழ்ந்து பாடுகளாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ அன்மாலே.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன், பார்க்கலாம்.
2: எனது பெயர் அன்பு. நான் இந்திய தேசத்தில் கர்நாடக மாநிலத்தில் என் தாய் தந்தருக்கு 6வது பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். நான் எல்லோருடையும் உயரத்தில் குள்ளமாக பிறந்திருக்கிறேன். நான் 1989 ஆண்டு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு நான் அதிக படிக்க வேண்டும் என்ற வாஞ்சிகளோடு கூட இருந்தேன். ஆனால் என்னால் படிக்க முடியலை. ஏன்னாக்கா என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது, அதிக புத்தகங்களையும் சுமக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என் தேவனுடைய வேத புத்தகத்தை சுமக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், போக முடியல. ஆனால் என் தாய் தான் என்னை படிக்க வைத்தார்கள். என் தாய் தான் என்னையும் என் புத்தக மூட்டைகளையும் சுமந்து கொண்டு என்னை 1வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தார்கள். இப்பொழுது கூட என் தாயை பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் தான் வரும். ஏனென்றால் என்னை இப்படியாக படிக்க வைத்தார்களே என்று சொல்லி அந்த ஞாபகம் வரும். ஆனால் அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைத்திராவிட்டால் நான் 10வது கூட படித்திருக்க முடியாது. நான் அந்த 10வது கூட படிக்க முடியாத படிக்க தான் நான் இருந்திருப்பேன்.
1: நீங்கள் வந்து என்ன இயரில், நீங்கள் என்ன ஆண்டில் பிறந்தீங்க பாஸ்டர்?
2: நான் 1973 பிறந்தேன்.
1: நீங்கள் 73வது ஆண்டு பிறந்தீங்க. அப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு வந்து 43 வயசு ஆகிறது. நீங்கள் வந்து பிறக்கிற பொழுது நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை?
2: நான் பிறந்தது முதல் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததில்லை. ஆலயத்துக்கெல்லாம் போகவும் வருவேன், ஆனால் முழுமையான எனக்கு அந்த தேவனுடைய மகிமை எனக்கு
1: ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லை,
2: என்னுடைய அனுபவம் எனக்கு தெரியாதபடிக்கு இருந்தது.
1: ஆஹா. இப்போ உங்களுடைய ஆரம்ப காலம், நீங்கள் வந்து இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து 2 அடி எவ்வளோ வீழ உங்களுடைய வளர்த்தி இருக்கும்?
2: என்னுடைய உயரம் வந்து 2.5 அடி தான் இருக்கு.
1: 2.5 அடி தான் உங்களுடைய உயரம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விசேஷமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களை பார்த்தால் 2.5 அடியிலே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்னால் நான் நினைக்கிறேன் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமாக அப்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப காலம், நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அனைவருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறீர்கள். ஆகையினால நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அதிகமாக இருக்கும். ஆகினாலே நீங்கள் உங்களுடைய பிறப்பிலிருந்து நீங்கள் வாலிப பிராயம் வரைக்கும் நீங்கள் வளர்ந்து நீங்கள் 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் சொன்னது போல 10வது வகுப்பு படிக்கக்கூடிய புத்தகங்களை சுமந்து கொண்டு போகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. எனக்கு மகள் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு 2வது பிள்ளை 2வது வகுப்பு படிக்கக்கூடிய புஸ்தகங்களை கூட தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அந்த கசப்பின் இல்லாவிட்டால் அந்த வேதனையான அனுபவங்கள் நீங்கள் வளர்ந்து வருகிற பொழுது இருந்த அந்த அனுபவங்களை குறித்து சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எனக்கு அந்த என்னுடைய உயரத்தை பற்றிய ஒரு குறைகள் எனக்கு தெரியாதபடிக்குத்தான் இருந்தது. நான் அந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். ஆனால் நான் எப்பொழுது என்னுடைய 10வது வகுப்பை படித்து முடித்தேனோ அதன் பிறகு தான் என்னுடைய உயரத்தை பற்றிய எண்ணம் எனக்குள்ளாக வந்தது. ஏனென்றால் என்னாலே அதிக படிக்க முடியலையே என்று சொல்லி ஒரு கவலைகள் இருந்தது. அது நேரத்தில் ஒரு நேரத்தில் நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் தாய் என்னை அழைத்தார்கள். அழைத்து எனக்கு சொன்னார்கள், எனக்கு தலை வலிக்கிறது, நீ போய் தைலம் வாங்கிட்டு வா என்னை சொல்லி என்னை கடைக்கு அனுப்பினார்கள். சரி என்று நானும் சென்றேன். சென்று விட்டு வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அந்த ஆபத்து வந்து என்னுடைய உள்ளத்தை மிகவும் உடைக்கப்பட்ட நிலைமையோடு கூட இருந்தது. எப்படி என்றால் நான் கடையிலிருந்து வரும்பொழுது 4 சிறு குழந்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்ன செய்து விட்டார்கள், என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்ட பிறகு நான் முகம் குப்புறமாக கீழே விழுந்து விட்டேன். விழுந்து விட்ட உடனே என் கழுத்து பகுதியில் ஒரு பையன் உட்கார்ந்து கொண்டான். என்னால் சமாளிக்க முடியல, அவர்களிடத்திலிருந்து விடுபட முடியல. ஏனென்றால் எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. எனக்கு சிறு குழந்தைகளை சமாளிக்கிற அளவுக்கு கூட எனக்கு பலன் இல்லாதபடி இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு மூச்சுகள் திணறி கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த பையன் கழுத்து பகுதியிலே உட்கார்ந்துள்ளதுனால அவனுடைய வெயிட் தாங்க முடியாதபடிக்கு எனக்கு உயிர் போகிற நிலைமையோடு கூட இருந்தேன். மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு சகோதரர் அந்த வழியாக சென்றார்கள். அவர்கள் சென்று அவர்கள் பார்த்த பிறகுதான் அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். துரத்தின உடனே தான் எனக்கு என்னுடைய ஜீவன் திரும்பமாக வந்தது. அப்படி அவர்கள் துரத்திராவிட்டால் அதே இடத்துல நான் மறுத்து போயிருப்பேன். மிகவும் வேதனையோடு கூட இருந்தேன். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நான் மிகவும் தேவன் நான் அழுது கொண்டு நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் மனிதர்கள் தான் வேடிக்கையாக பார்த்தார்கள் என்றால் மிருகமும் என்னை வேடிக்கையாக பார்த்தது. மாடு கூட என்னை வேடிக்கையாக பார்த்து குத்த வந்தது. நாயம் என்னை வேடிக்கையாக பார்த்து கடிக்க வந்தது. இதையெல்லாம் நினைத்து மிகவும் வேதனை அடைந்தேன். வேதனை அடைந்து மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட நான் என்னுடைய அறையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக இருந்தேன். ஒரு சிறை கைதியை போல ஒரே அறையிலே 10 வருடமாக இருந்தேன். அந்த 10 வருட அந்த சிறையில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது. வாழத்தான் முடியல, சாகலாம் என்று நினைத்தேன். ஆனால் சாவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாத போயிடுச்சு. ஏன்னால் சாவதற்கு கூட எனக்கு உயரம் பற்றாத நிலைமை. ஏன்னால் தூக்கு போடணும்னு நினச்சேன், ஆனால் அதுவும் என்னால் முடியாமல் போயிட்டு. ஏன்னா தூக்கு போடுவதற்கு கூட எனக்கு உயரம் பற்றாத நிலைமையோடு கூட இருந்தேன். சரி, தூக்கு தான் போடலை, ரயிலில் தலை கொடுத்து சாகலாம் என்று நினைத்தேன். அதற்கும் என்னால் முடியலை. ஏன்னா கதவு தாழ்ப்பாள்கள் மேலே இருக்கிறதுனால என்னால் திறந்து கொண்டு போக முடியலை. இதெல்லாம் நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், என் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது என்னை சாகடிக்க விடக்கூடாதா என்று சொல்லி நான் மிகவும் தேவனை கேள்விகளை கேட்டு மிகவும் வேதனையோடு கூட நான் இருந்தேன். அந்த நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன்.
1: நிச்சயமாகவே நீங்கள் அந்த ஒரு தருணம் விசேஷமாக வந்து 4 பையங்க வந்து உங்களை அவங்க ஒரு வேடிக்கை பொருளாக நினைச்சிருப்பாங்க, இல்லாட்டா ஒரு விளையாட்டாக தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு அது ஒரு வினை போல, உங்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய நிலைமையில் அது இருந்திருக்கு. அப்போ அந்த மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து அந்த இப்படிப்பட்ட பல அனுபவங்கள், நீங்கள் வந்து போன பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்தை நீங்கள் ருசிக்கணும் இல்லாட்டா மறுத்திடணும் என்கிற நிலையில் உங்களை கொண்டு போயிருக்குது. அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லுங்களேன். நீங்கள் வந்து அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது?
2: எல்லாம் நினைத்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது தான் நான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனைகள் இருந்தது. என்னங்கன்னா, நான் யாருக்காவது சாவதற்கு முன்பதாக யாருக்காவது ஒருத்தருக்குன்னா நான் ₹1 கொடுத்து விட்டு சாகணும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் நினைத்து, ஏனென்றால் என்னுடைய மனப்பாங்கு அந்த நேரத்தில் அப்படியாக இருந்தது. ஏனென்றால் நானே இப்படி இருக்கிறேன், என்னை போல மற்றவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த நேரத்திலும் எனக்குள்ளாக இருந்தது. இதெல்லாம் நினைத்து இருக்கும் பொழுதுதான் நான் ஒரு வேளை ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தேன். எதர்ச்சியாக நின்றேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் என்னை சந்தித்து என்னோடு கூட பேசினார். பேசி அப்பொழுது அவர் கேட்டார், நீ இவ்வளவு நாள் எங்கே போன? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பார்த்தது, பிறகு 10 வருடம் பார்க்கலாம். 1989 பார்த்தது, அதன் பிறகு 10 வருடம் குறைந்தது. 1999 நான் 91 அந்த 10 வருடமாக என்னுடைய நண்பனை பார்க்காத இருந்தேன். அந்த நேரத்தில் அவர் என்னை கேட்டான், இவ்வளோ நாள் எங்கே போனேன் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லி என்னை ரட்சிப்புக்குள்ளாக அவர் நடத்தினார். அவர்
1: அப்போ அந்த அனுபவம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு நண்பருக்கு ஊடாக இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டீங்க. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்கிற அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எப்படி?
2: நான் அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையாக இருந்தது, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. நான் எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனோ அன்று என்னுடைய சிறையிருப்பை உடைக்கப்பட்டது. அதே நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னை ரட்சித்து என்னை ஊழியத்துக்கு அழைத்து வந்தார். ஊழியத்துக்கு அழைத்து வந்த பிறகு அநேக இடங்களிலே ஊழியங்களை செய்ய நான் புறப்பட்டு சென்றேன். அந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது என்னை விட மற்றவர்கள் தான் ஊனமுற்றவர்களைப் போல இருக்கிறார்கள். எப்படி என்றால் சராசரி உயரத்திலே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளம் ஊனமுள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளத்தை தட்டி எழுப்பும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டேன்.
1: ஆமென். நீங்கள் வந்து இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் அர்ப்பணித்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்களே, வளர முடியலையே அப்படிங்கிற கவலை எப்பயாவது உங்களுக்கு இருந்திருக்கா?
2: எப்பொழுது
1: நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க?
2: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஊனமுற்று குள்ளமாக இருக்கிறேன் என்ற எண்ணமே இல்லை.
1: அந்த எண்ணமே உங்களுக்கு வரல?
2: எண்ணமே எனக்கு வராமல் இருந்தது.
1: ஆனால் நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் தான் ஊனமுற்றவர்கள் போல இருக்கிறார்கள்.
2: என்னுடைய உள்ளத்திலே தோன்றி கொண்டிருக்கிறது. இந்த உயரத்தை வைத்துதான் கர்த்தர் அநேக இடங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்க, ஏனென்றால் நான் சும்மாவாக நின்றாலே ஒரு கூட்ட ஜனம் வந்து சேர்ந்து
1: பார்க்க வந்துருவாங்க,
2: பார்க்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக தேவன் என்ன இப்படியாக படைத்திருக்கிறார்.
1: என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற ஒரு பலவீனம், 2.5 தான் இருக்கிறார், 40 வயசு ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிலையில கூட அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது தனக்கு இருந்த குறைபாடு, தனக்கு இருந்த அந்த வளர்ச்சி இல்லாத அந்த தன்மை, இதெல்லாவற்றையும் மறந்து மனுஷர்களை பார்க்கிற பொழுது மனிதர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், சரீரப்பிரகாரமான வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே அவருடைய குறைபாடுகள் எவ்வளவாக இருக்கிறதுன்னு சொல்லி அறிந்து அந்த மக்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் தெரியாதபடிக்கு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது அதை ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், ரெய்னார்ட் பாங்கே என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், எப்பொழுதுமே அவர் சொல்லுவார், நாம் எல்லாருமே வந்து ஒரு 0 மாதிரி, பூச்சியம் மாதிரி தான். நம்ம இந்த பூச்சியத்தை நம்ம அடுக்கடுக்காக போட்டுட்டு போனால் கூட அதுக்கு எந்த வலுவுமே கிடையாது. ஒரு பூச்சியம் இருந்தாலும் அதுக்கு வலிவு கிடையாது. 10 பூச்சியம் தொடர்ந்து போட்டால் கூட அதுக்கு எந்த விதமான பெருமதியும் கிடையாது. ஆனால் அதில் வந்து ஒரு 1 போட்டுனான்னா அது 10 மாறுது, 100 மாறுது, 1000 மாறுது, ஏன் மில்லியன்ஸ் பில்லியன்ஸாக மாறுது. அப்போ அந்த 1 வந்து அந்த சைவர்களுக்கே ஒரு பெருமதி ஏற்படுத்துது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வழிகளில் காயப்படுறோம், ஏதோ வழிகளில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம வந்து எவ்வளவு அதெல்லாம் பார்க்குறில்ல, ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார், பயனுள்ளவர்களாக அர்த்தமுள்ளவர்களாக மாற்றுறார். எனக்கு உங்களை நான் வந்து வன்னியில் பார்த்த பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம். எப்பொழுதுமே வாலிப பிள்ளைகள், பெரிய ஜனங்கள், நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கூட்ட ஜனம் உங்களை தேடி வர்றது. இது எனக்கு அன்றைக்கு வன்னியில் உங்களை பார்த்த பொழுது எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரு காரியம் என்னென்றால், யோவானுடைய புஸ்தகம் 11 வாசித்து பார்க்குற பொழுது இயேசு வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது, ஜனங்கள் இயேசுவை மாத்திரம் பார்க்க வரல, லாசருவை உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்க வந்தார்கள். அந்த பார்க்க வந்த ஜனங்களை லாசர் அப்படியே இயேசுவின் பக்கமாக திருப்பி விடுறார். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு தேவையோடு, நீங்கள் ஒரு குறைவோடு கூட நீங்கள் காணப்படுகிறதா இருந்தாலும் இயேசு வரும்பொழுது அதை எவ்வளவு அருமையாக ஆண்டவர் பூரணப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்லி ஊழியங்களை செய்து வர்றீங்க. இந்த ஊழிய பாதையில் நீங்கள் வந்து தேவனை எப்படியெல்லாம் நீங்கள் ருசித்திருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கிறார், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
2: நான் தேவனை ருசித்து பார்ப்பது எப்படி என்றால், நான் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அந்த இடங்களிலே ஒரு மனமாற்றங்கள் உருவாகிறது. எப்படிப்பட்டதான ஒரு கடின உள்ளத்தோடு கூட இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் மாறுகிறது. அதாவது என்ன, நான் ஒரு சில இடங்களிலே ஊழியத்தை செய்து வந்த பிறகு, நீ இப்படி செய்கிறாய் ஆனால் நான் சராசரியாக இருக்கிறேன், ஆனால் நான் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி, அவர்கள் இன்றிலிருந்து நானும் நீ செய்கிறது போல ஊழியத்தை நானும் செய்கிறேன் என்று சொல்லி அநேக இடங்களிலேக்கு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.
1: ஆமேன். இத்தனை ஒரு ஆச்சரியமான காரியம். உண்மையிலேயே நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கை 2 கால் இருந்து சராசரியாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம், ஆனால் அவர்கள் செய்யாததையும் செய்ய முடியாத காரியங்களையும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். இது உண்மையிலேயே தேவனுடைய ஒரு பெரிய சிருஷ்டிப்பின் கிரியை. நீங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இப்படி தேவனால் பயன்படுத்தப்படுவீங்க, உங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக கற்று நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல்ல நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள்
2: இல்லை, நான் அந்த நேரத்தில் நான் அதை யோசித்து பார்க்கல. நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த 10 வருடத்தில் என்னுடைய கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் இந்த 11 வருடத்தில் இரட்டிப்பான ஒரு நன்மையை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
1: ஆமென். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அற்புதமான சாட்சியை கேட்குறீங்க பாருங்கள். அவருடைய குறை இருந்தது உண்மைதான். அவருடைய வாழ்க்கையில் வந்து 2.5 தான் அவருடைய வளர்ச்சி. எனக்கு 1 வயசு அண்ணனாக இருக்கார் அவர். நீங்கள் எனக்கு 42 வயசு ஆகுது, அவருக்கு வந்து 43 வயசு. ஆனால் எங்களை காட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்து வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனால் இந்த சாட்சி நம்மளையே ஒரு விசை சிந்திக்க வைக்கிறது. நமக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்து கூட நாம் எதுவுமே ஆண்டவருக்காக செய்யாமல் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இவருடைய சாட்சி உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பாஸ்டர், நீங்கள் வந்து இப்போ வந்து பெங்களூரில் தான் இருக்கீங்களா? நீங்கள்
2: இப்போ கர்நாடகாவில்
1: இருக்கீங்க. கர்நாடகாவில் நீங்கள் வந்து சுவிசேஷர் ஊழியம் பண்ணுறீங்களா? எப்படி ஊழியம் பண்ணுறீங்க நீங்கள்?
2: சுவிசேஷ ஊழிய பணி தான் செய்து கொண்டிருக்கேன்.
1: சுவிசேஷ ஊழிய பணி தான் பண்ணியிருக்கீங்க. எப்படி சபைகளுக்கெல்லாம் போவீங்களா? ஒவ்வொரு சபைகளுக்கு
2: நான் யாரெல்லாம் கூப்பிடுகிறோம் சபைகளிலும் நான் பிரசங்கிக்கிறேன். அதே நேரத்தில் பொதுக்கூட்டங்களெல்லாம் நான் பிரசங்கிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக நான் பொதுக்கூட்டங்களிலே அநேக இடங்களிலே பேசியிருக்கிறேன் நான்.
1: ஆமாம், நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர்ஸுக்கு கருத்தரங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுகிறீங்க.
2: அவர்களுக்கும் நான் தேவனுடைய வார்த்தைகளை நான்
1: பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம்? இன்றைக்கி உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாடுகள் துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பொழுதே அது எங்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு காரியம். சின்ன பிள்ளைங்க கூட உங்களை வந்து விளையாட்டாக நினைத்து அவங்க செய்வாங்க. அது கூட உங்களை மரண பரியந்துக்கு அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. மிருகங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு விரும்புனீங்க, அப்படியா?
2: ஆமாம், நான் ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏனென்றால் என்னால் அதிக புத்தகங்கள் சுமக்காததுனால என்னால் படிக்க முடியல. ஆனால் நான் ஒரு டாக்டர் என்று தான் சொல்லுவேன்.
1: நீங்கள் ஒரு டாக்டர் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை?
2: அதாவது எப்படி என்றால், மாம்ச ரீதியாக வருகிற வியாதிகளுக்கு டாக்டர்கள் மாத்திரை கொடுப்பார்கள்.
1: ஆமாம்.
2: ஆனால் நானும் பொல்லாத வான மண்டலத்தின் ஆவிகளினாலே ஒரு சில உள்ளங்கள் வியாதியோடு கூட இருக்கிறது. அந்த உள்ளங்களுக்கு வேத வசனம் என்கிற மாத்திரையை கொடுக்கிற ஒரு டாக்டராக இருக்கு.
1: ஆமென். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது வியாதிகளை கூட ஆண்டவர் குணமாக்குறார். நிச்சயமா அவருடைய வசனத்தை
2: நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய கால் வலிகள் கை வலிகள் எல்லாம் குணமாகி இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கட்டிகள் மறைந்து இருக்கிறது. இப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்க.
1: நீங்க வந்து இந்த திருக்குறள் வேதத்தை வந்து நீங்கள் எழுத்து மூலமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து திருக்குறளை நீங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க, அப்படியா? எத்தனை திருக்குறள் எழுதியிருக்கிறீங்க?
2: அதாவது 1330 திருக்குறளை எழுதியிருக்கிறேன்.
1: 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறீங்க. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இதை பார்க்குறீங்கன்னா இது வந்து அவருடைய கைப்பட எழுதின திருக்குறள்களாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன வட்டம் போட்டு அதற்குள்ள ஒரு திருக்குறளாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க.
2: ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறள். ஆக மொத்தம் 1330 வட்டத்துக்குள்ளாக 1330 குறள் எழுதியிருக்கிறேன். இது எப்படி படிக்கணும்னா, முகம் பார்க்குற கண்ணாடி பூத கண்ணாடி ரெண்டு வயதாக தான் படிக்கணும்.
1: நீங்கள் அவ்வளவு சின்னதாக எழுதியிருக்கிறீங்க. ஒரு சின்ன புஸ்தகத்துக்குள்ள அவ்வளவு குறளை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதை வந்து கண்ணாடி வச்சு பார்த்தா தான் அது பெருசாக விமமாக்கி
2: கண்ணாடியும்
1: பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கலாம். அதே மாதிரி வேதத்தையும் கூட எழுதிருக்கீங்க. வேதம் புதிய ஏற்பாடிலிருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் எழுதிருக்கீங்களா?
2: புதிய ஏற்பாடை முழுவதுமாக எழுதி
1: புதிய ஏற்பாடு முழுவதும் மத்தியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதிருக்கீங்க.
2: மத்திய முதல் வெளிப்படுத்தின
1: அதையும் நீங்க வந்து சின்ன எழுத்தா எழுதிருக்கீங்க.
2: அது அந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன்.
1: சரி, இதுல இருக்கிறது வந்து இது வந்து யூதாவுடைய புத்தகம்.
2: யூதா புத்தகம் இது.
1: ஆஹா,
2: இது போல இன்னும் புத்தகங்கள் வீட்டிலே இருக்கிறது.
1: வீட்டிலே எழுதிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அற்புதமான இது ஒரு சாட்சி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறது. எங்களையும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், தேவன் வருங்காலத்தில் நீங்கள் நான் ஆரம்பத்தில் உங்களோட பேசின பொழுது கூட இந்த காரியத்தை சொல்லியிருந்தேன். நீங்கள் பல பாடுகள் பல வேதனைகள் பல கஷ்டங்களுக்கு ஊடாக கடந்து வந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு முன்பாக ஆபத்துக்கு முன்பாக உங்களை சந்திச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்க நினைத்த ஆண்டவருடைய நாமம் வந்து இதெல்லாம் பகிமையான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார் என்று நீங்கள் நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா?
2: நானும் விசுவாசிக்கிறேன்.
1: நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக இனி இந்த கால வருகிற காலங்கள் தேவன் உங்களை வந்து ஆச்சரியமாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, அதாவது இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் அமைதியாக இருக்காதபடிக்கும் நாம் கர்த்தருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், வேதனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், சராசரியாக உயரம் இருக்கிறவர்கள் நன்றாக ஊழியங்களை செய்யலாம். அவர்களுக்குள்ளாகவும் ஒரு தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர்கள் தன்னையே இருளுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நானே வந்து இந்த அளவுக்கு செய்கிறேன் என்றால், தேவன் என்னை செய்ய வைக்கிறார் என்றால், சராசரியாக இருக்கிற அவர் உங்களையும் இந்த ஒளிநாடாவை பார்க்கிற மனிதர்களையும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு சோதனைகள் வந்தாலும், நமக்கு எந்த விதமான குறைகள் இருந்தாலும், அந்த குறைகளெல்லாம் உடைத்து போட்டு அவர்களையும் சாதிக்க, அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர்களையும் பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்.
1: நீங்கள் விசேஷமாக வந்து இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறோம், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைகள் வரும்பொழுது, சின்ன ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்விகள் வரும்பொழுது இன்றைக்கி ஏராளமான மக்கள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்வு பிள்ளைகள் ஒரு சின்ன கஷ்டம் துன்பம் வந்தால் தற்கொலை பண்ணிடுறாங்க. சிலர் குடும்பத்தில் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்றைக்கி நான் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க, அந்த அதோடு ஒப்பிடும் பொழுது நீங்களே ஒரு உதாரணம் தானே இந்த மக்களுக்கு. வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏற்று ஒப்பு கொடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து எவ்வளவு அதிசயமான ஒரு அற்புதமாக ஆண்டவங்களை நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் காயப்பட்ட, இயலாமல் தோற்று போன அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
2: அதாவது இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இப்படித்தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு உள்ளம் உடைந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் படைத்திருக்கிறார், நான் அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துவார்.
1: கண்டிப்பாக
2: இன்றைக்கு இப்படி நடக்காததுனால என்னால் முடியாது முடியாது என்று சொல்லித்தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், என்னால் எதுவும் முடியாது, எந்த இடத்துக்கும் துரிதமாக செல்ல முடியாது. ஆனால் நான் இருந்து அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்த ஸ்ரீலங்கா பகுதிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை முதல் ஊழிய காரணமாக, முதல் ஊழிய பாதைகளை எனக்கு திறந்து கொடுத்தேன்.
1: ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அற்புதமான சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். தேவன் நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்குற பொழுது அந்த குறைவுகளுக்குள்ளே தேவன் அவருடைய பூரணமான சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோவானுடைய புஸ்தகம் 9 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறவிலே குருடனாக பிறந்திருக்கான். இயேசுநிடத்தில் வந்து சீசர் கேட்குற ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம், இவங்க தாய் தப்பன் செஞ்ச பாவமா, இல்லாட்டி இவன் செஞ்ச பாவமா அப்படின்ல. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், யார் செய்த பாவம் கிடையாது, இவன் வந்து தேவனுடைய நாமத்தினாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் சில நேரத்தில் சில மனிதர்கள் பறக்கிறது வந்து நமக்கு 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. அம்மா பாவம் செஞ்சுருப்பாங்களோ, அப்பா பாவம் செஞ்சுருப்பாங்களோ, உங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி நீ எனக்கு வந்து பறந்திருக்கேன்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதற்கூட இன்றைக்கி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நண்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் அவர் கடந்து வந்த பாதை நீங்கள் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது, நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. பிரயாணப்படுகிறது என்றால் எவ்வளோ கஷ்டம், ஃப்ளைட்டில் போகிறது எவ்வளோ கஷ்டம், ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அவருடைய சாதாரணமாக அவர் வந்து வாழ முடியாது, ஏன்னா அவருடைய சரீரத்தில் இருக்க பலம் வந்து எத்தனை கிலோ பாஸ்டர் நீங்கள்? பதினோரு கிலோ தான் அவருடைய வெயிட். அப்போ பதினோரு கிலோ தான் அவருடைய வெயிட்டுன்னா அவரால் சுமக்க முடியாது. எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்தபடினாலே, அருமையான தேவருடைய பிள்ளைகளே, அந்த குறை அவருக்கு தெரியவில்லை. நான் இயேசுக்காக வாழணும், இன்னும் எத்தனையோ மக்கள் குறைகளோடு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படணும்னு சொல்லி இன்னும் இயேசுக்காக அந்த அருமையான தேவ ஊழியக்காரன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அருமையான மகளே, மகனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி நான் பிறந்திருக்கிறேனே, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் நிலைமைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் சோர்வு வேண்டாம். கிறிஸ்துவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசு உன்னை பலப்படுத்துவார். உன் பலவீனத்தோடு கூட நீ இயேசு ஏற்றுக்கொள். நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உன்னையும் ஒரு வாழ்க்கையில் அற்புதமான சாட்சியாக நிறுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவன் செய்த அற்புதங்கள், தேவன் செய்த மகிமையான காரியங்கள் மேலானவைகளாக இருக்கிறது. ஆனால் அந்த அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேனானால் அதற்கு நேரம் போதாது. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் அவ்வளவுவிதமாய் நம்மளை ஆசீர்வதித்து அவர் கனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்ம கனவீனமானவர்கள் நினைக்கிறோமோ, தேவனுக்கு கொடுக்கிற பொழுது தேவன் அதை கனமுள்ளவராய் மாற்றி கொடுக்கிறார். அதே போல் அருமையான எங்கள் அருமையான பாஸ்டர் அன்பு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு நான் இந்த இலங்கை தேசத்தில் அவரை சந்தித்த பொழுதும் அவரோடு பேசின நாட்களை நான் யோசித்து பார்க்கிற பொழுதும் தேவன் உங்களையும் அப்படி பலப்படுத்த முடியும், உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆகையினாலே அருமையான இந்த ஊழியக்காரரை உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவார். ஆகையினால் நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டவரை அவரை பலப்படுத்தினது போல, அவரை ஆசீர்வதித்தது போல, நீர் என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் காத்திருங்கள். இப்பொழுது இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள்.
2: நாம் ஜெபம் செய்யலாம். ஹாலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருப நிறைந்த தேவனே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவரே இந்த அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த அடிமையை பயன்படுத்தினது போல ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பயன்படுத்துகிற வல்லவராக இருக்கின்றீர் அப்பா, நன்றி ராஜா. அப்பா, எத்தனையோ உள்ளங்கள் ஆண்டவரே உடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ தாய் ஆண்டவரே, அப்பா என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, நான் மடிந்து விட வேண்டும் என்று சொல்லி

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:5 வசனம். ஃப்ளாரிடா மாகாணத்திலே த ஃபவுண்டன் ஆஃப் யூத் என்று ஒரு ஊற்று இருந்ததாக புராதன கதைகள் சொல்கின்றன. பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் வயதாகும் போது அந்த வயதான தோற்றத்தை மாற்றி எப்பொழுதும் இளமையாக காட்சியளிக்க விரும்பினர். அதற்காக மனிதர்கள் இன்று வரை பல பிரயாசங்களை எடுக்கின்றனர். ஆகவே எப்பொழுதும் இளமையாக இருக்க உதவும் இந்த ஊற்றை தேடி அநேகர் ஃப்ளாரிடா நோக்கி பயணித்தனர். ஃப்ளாரிடா மாகாணத்திலே செயின்ட் அகஸ்டின் என்ற இடத்தில் இந்த ஊற்று காணப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த நீர் ஊற்றில் சுரக்கும் தண்ணீரை குடித்தாலோ அல்லது அந்த தண்ணீரில் குளித்தாலோ அந்த நபர் இளமையானவராக மாறிவிடுவார் என்று நம்பப்பட்டது. அவர்களுடைய வியாதிகளும் தோல் சுருக்கங்களும் நீங்கி இளமை பொலிவுடன் காணப்படலாம் என்று நம்பப்பட்டதால் 15-ஆம் நூற்றாண்டிலிருந்தே அநேகர் இந்த நீரூற்றை நோக்கி வந்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு மனிதர்கள் இளமையை மிகவும் விரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் தாங்கள் எப்படியாவது தங்கள் வாலிப வயதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். சீரியா தேசத்தை சேர்ந்த நாகமான் என்ற படைத்தலைவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும் எலிசா தீர்க்கதரிசியிடம் சென்றால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. எனவே நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்தான். எலிசா நாகமானிடம், நீர் போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாகமான் அதை செய்தபோது அவனுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் மாறியது. ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அது மாறியது. தேவனுடைய மனிதனாகிய எலிசாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் தான் அவனுடைய குஷ்டரோகம் மாறியது. யோர்தான் தண்ணீரில் மந்திர சக்தியோ அற்புத சுகமளிக்கும் வல்லமையோ இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நாகமான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்று பெற்றுக்கொண்டார். மேலும் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 103:5 கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று கூறப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் வேத வசனங்களை விசுவாசித்தால் எங்கேயோ இருப்பதாக சொல்லப்படும் ஊற்றுகளை தேடி செல்ல தேவையில்லை. நாம் தேவனை விசுவாசிப்பதால் விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. அவர்களுடைய வயது திரும்ப வாழ வயதை போல ஆகப் போகிறது. ஆம், நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்வோம்.